நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஜேஷ்ட மாதம் 14 நாள் 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 4 தேதி இன்று வியாழக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது.

நாளொரு குரல். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. விருந்தோம்பல் அதிகாரத்தின் 90வது குரலின் பொருள், அனிச்சம் பூ முகந்தவுடன் வாடிவிடும், அதுபோல் முகமலராமல் வேறுபட்டு நோக்கிவிடும் விருந்தினர் வாடி நிற்பர். மீண்டும் குரல், மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இனி கேட்கலாம் எமது நிலையம் இன்று ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தேவிகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் பனிவரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இந்த உரையாடலில் பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கையை மீட்டெடுப்போம், உயிரியல் பல் வகைமையின் அவசியம். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 சொத்துரிமை சட்டங்கள் குறித்த வழக்குரைஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும். நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கர்ப்பகாலத்தில் முதல் 3 கால பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் கொல்கத்தா கே. விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி. ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பொது இடங்களில் தூய்மை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டுத் திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் உஷா ராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ராஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சுப்புலட்சுமி மற்றும் சுவர்ணலதா அவர்களின் இரு வயலினிசை கேட்கலாம். இன்று மாலை 4:00 ரிஷி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை யுவன் சங்கர் ராஜா. திரைக்கதை மற்றும் இயக்கம் சுந்தர் சி. 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உயிர் என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:35 முதல் 8:50

0: 8 வரையிலும் திரைசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நிலக்கடை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆர் பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களின் NSD ஆகாஷவாணி வழங்கும் சிறப்பு தொடர் கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 நாடகமலர் நிகழ்ச்சியில் அசையும் ஆசைகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடிப்பு பி ராமன், எஸ் எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர். அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:00 அகில பாரதிய பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி. ஸ்ரீமதி சௌமியா மிஸ்ரா மித்லி நாட்டுப்புற பாடல். படைப்பு ஆகாஷவாணி டெல்லி. அதனைத் தொடர்ந்து பிஜாய் குமார் சம்மந்த் ராய் அவர்களின் ஒடியா மொழி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி ஜெய்ப்பூர். இன்றிரவு 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்க மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:45 வரையிலும் நம்ம புதுவை. நேரில் இணைகிறார் ராஜேஷ் ஸ்ரீனிவாசன். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ராஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நேரில் இணைகிறார். இதய துடிப்பு பிரச்சனைகள் மற்றும் ஃபேஸ் மேக்கர் குறித்த புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறை மூத்த ஆலோசகர் பி ஸ்ரீதர் அவர்கள். மாலை 4:00 சந்தேஷ் சோழல் ஜல்லி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5:00 அலையோடு விளையாடு நேரில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பதிப்பை வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனை காலை 6:15 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரை செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 1 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं सर फिरोजी। प्रधानमंत्री नरेंद्र मोदी आज नई दिल्ली में वेनेजुएला की कार्यवाहक राष्ट्रपति डेल्सी रॉड्रिगेस के साथ वार्ता करेंगे। दोनों नेता ऊर्जा सुरक्षा, व्यापार, निवेश, दवा उद्योग, स्वास्थ्य सेवा और नवीकरणीय ऊर्जा सहित विभिन्न क्षेत्रों में सहयोग बढ़ाने पर चर्चा करेंगे। राष्ट्रपति डेल्सी रॉड्रिगेस 5 दिन की भारत यात्रा पर कल नई दिल्ली पहुंची। विदेश मंत्रालय ने कहा है कि भारत और वेनेजुएला के बीच ऊर्जा, व्यापार और वैश्विक दक्षिण के मुद्दों पर मजबूत सहयोग है। ये यात्रा दोनों देशों के द्विपक्षीय संबंधों को और मजबूत बनाने में सहायक होगी। ब्रिटेन की विदेश और राष्ट्रमंडल मामलों की मंत्री यवेट कूपर भारत की दो दिन की आधिकारिक

0: enthusiasts from across the world. United Kingdom Secretary of State for Foreign and Commonwealth Affairs Yvette Cooper arrived in New Delhi last night on a two-day official visit to India. Ms. Cooper is scheduled to call on Prime Minister Narendra Modi today. She will also have a meeting with External Affairs Minister Dr. S. Jaishankar this evening. The Ministry of External Affairs said her visit will provide an opportunity to further strengthen the India-UK comprehensive strategic partnership. Union Home Minister Amit Shah will chair 73rd plenary session of Northeastern Council NEC in Shillong, Meghalaya today. The Ministry of Development of Northeast Region said that the session will discuss and deliberate on progress made by the CM high-level task forces constituted for critical sectors of regional development. During the session, presentations will be made on tourism, agriculture and horticulture, investment promotion, self-reliance in milk, eggs, fish and meat, sports promotion, economic corridor development, infrastructure and connectivity, and handloom and handicrafts. Union Minister for Development of Northeastern Region, Donor Jyotiraditya Sindhya, Minister of State for Donor Sukanta Majumdar, Governors and Chief Ministers of all the 8 Northeastern states, other members of NEC and senior officers of central and state governments will be present at the meeting. Varanasi, the parliamentary constituency of Prime Minister Narendra Modi and one of the world's oldest living cities, is once again set to witness a historic international event. After successfully hosting G20 meetings, Varanasi will now host the second meeting of the BRICS Culture Working Group today and tomorrow. Representatives from 11 countries, including China, Brazil, Egypt, Ethiopia, and Indonesia, will take part in this meeting. The meeting will bring together senior diplomats, policymakers, and cultural experts. A total of 21 people lost their lives after a fire broke out at a guest house in the Malviya Nagar area of New Delhi yesterday. Delhi police said the deceased includes 9 Indian nationals and 12 foreign nationals. The police informed that a total of 49 persons were admitted to various hospitals for treatment, of which 21 succumbed to their injuries. The police said a case has been registered and an investigation is underway. They further informed that Lovekesh Bajaj, the owner of the building in which the fire broke out, has been detained. Meanwhile, Delhi Chief Minister's office said the lapses that culminated in the tragic fire at the guest house will be examined with utmost seriousness and accountability will be fixed wherever it lies. External Affairs Minister Dr. S. Jaishankar co-chaired the 10th India-Laos PDR Joint Commission meeting with Deputy Prime Minister and Minister of Foreign Affairs of the Laos People's Democratic Republic Thongsavan Phumihan in New Delhi yesterday. In his remarks, Dr. Jaishankar said India and the Laos PDR share close civilizational ties reflected in their common heritage of Buddhism and the Ramayana. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மனிதர்களின் கண்டுபிடிப்புகள் படைப்புகளில் மிகவும் உயர்வானதாக மொழியை கூறலாம். எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடன் உரையாடும் போது நாம்

0: நம்முடைய கவனித்தலை எவ்வாறு மேம்படுத்துவது? மொபைல் போனை பார்த்து கொண்டே உரையாடுதலை தவிர்த்தாலே நம்முடைய கவனிப்பு திறன் தானாகவே மேம்பட்டுவிடும். ஒருவர் நம்முடன் பேசும்போது அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு. சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றன. எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன், அறிகிறேன் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் காய்கறியை திருத்துகிறேன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கின்றனர். உரையாடல் கலையில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி பேசுதலும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம் எனக்கு அந்த காலத்தில் 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும் பெரியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தை இல்லாத தம்பதியரிடம் தன் குழந்தையின் அறிவையும் சேட்டைகளையும் விலாவாரியாக கூறும் பலர் நன்கு படித்தவர்களாகத்தான் உள்ளனர். மொத்தத்தில் நம்முடைய உரையாடல் என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், இசைவானதாக இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். உரையாடுவோம், உறவை வளர்ப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 6:15. இந்த காலை நேரத்தின் இனிமையான காற்றலைகளில் மெல்ல மிதந்து வருவது முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிரபாகர் பாடிய பாடல்.

சேவை செய்திகள். கடலூர் திருப்பாதி புலியோர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மையுடனுரை அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி பெருவிழா திருவிழாவின் 13 நாள் உற்சவம் இன்றிரவு வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ சண்டேஸ்வரர் வீதி உலா. சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் நிறைவாக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

இதுவரை ஒலி உலா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 21 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. முதன்மேல வரிசையில் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் சிறுதானிய பயிர்களில் பனிவரகு சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுதுவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர்.

0: சரி, காத்தமுத்து வீட்டுக்கு போயிட்டேன். பனிவரகு எப்படி சாகுபடி செய்யலான்னு நேற்று சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு போய் அவரோட விவரம் கேட்டுக்கினேன். விதையை வாங்கிட்டு வந்து நாளைக்கு விதைக்கிற வேலையை பார்த்துட வேண்டியதுதான். சரி போவோம். காத்தமுத்து, ஏம்மா காத்தமுத்து, நில்லுமா நில்லுமா நில்லுப்பா.
1: இருப்பா இருப்பா இருப்பா இருப்பா, ஓரமா நில்லு, சைக்கிளை நிப்பாட்டிடுறேன்ப்பா.
0: ஆ காத்தமுத்து, உன்னை பார்க்கதாம வந்தான் வீட்டுக்கு. கடைசி நேரத்தில் நீயே எதிர்த்தாப்பில் வந்துட்டேன்.
1: கருத்தமுத்து, காலையிலேயே விவசாய ஆஃபீஸர் போய் பார்த்து வரலாம் அப்படின்னு கிளம்புனேன்.
0: சரி சரி,
1: அதை வாழை வச்சிருந்தேன்ன.
0: ஆமாம்,
1: அது கொஞ்சம் உட்காந்த மாதிரி இருக்கு.
0: சரி,
1: ஏதோ சத்து பற்றாக்குறையாக இருக்குமோ அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு நான் கிளம்புனேன். ஆனால் உங்ககிட்ட சொன்னதே மறந்து விட்டேன்ப்பா.

0: காது முத்த, இப்போ நேரம் இருக்கா? பனிவரகு சாகுபடி பற்றி சொல்லிட்டு போறியா இல்லை நாளைக்கு சொல்றியா?
1: சரிப்பா சரிப்பா, விவசாய ஆபீஸ்கிட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு உடவே பார்த்துக்கலாம். சரிப்பா கருத்தமுத்த, நம்ம ஊர் ஓரத்தில் அந்த தெனக்கஞ்சிலாம் கிடைக்குதா?
0: ஆமாம் ஆமாம்,
1: அந்த அம்மாட்ட போய்
0: சரி சரி
1: தெனக்கஞ்சியை வாங்கி குடிச்சிட்டு நாம் பேசிட்டு அப்புறமா நான் கிளம்பி போகிறேன்ப்பா.
0: குடிச்சிட்டு அப்புறம் விவரம்லாம் சொல்லிட்டு கிளம்பி போப்பானே.
1: சரிப்பா சரிப்பா, வாப்பா சைக்கிளில் உட்காரு.
0: சரி சரி சரி. காத்துமுத்தா, இந்த சைக்கிளில் பெடலே காணா, என் காலை எங்கே தான் வைக்கிறது?
1: எப்பா பெடலில் தான் நான் காலை வச்சுருக்கேனப்பா.
0: ஆமாம் ஆமாம்ப்பா, பனிவரகு சாகுபடி செய்கிற கவனத்திலே இருக்கிறான்.
1: சரி சரிப்பா, நாம் தெனக்கஞ்சி குடிக்கிற இடம் வந்து போச்சு.
0: சரி,
1: அப்படி உரமாக உட்காருப்பா. உனக்கு என்ன கேட்ட நீ?
0: பனிவரகு சாகுபடி செய்கிறதாப்பா. அம்மா, தெனக்கஞ்சி ரெண்டு சொம்பு கொடுமா.
1: கருத்தமுத்த, இந்த பனிவர கட்டில
0: ஆமா,
1: அது சாமைய மாதிரிய வறட்சிய தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர்.
0: ஓஹோ,
1: மண்ணுல எதுவுமே விளையாது அப்படின்னு நினைக்கிறோம்ல சில மண்ணு,
0: ஆமா
1: அந்த மண்ணுல கூட பனிவரகு விளையும்.
0: ஓஹோ,
1: பனிவரகு அந்த அளவுக்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். கரடு முரடா இருக்கக்கூடிய நிலத்துல கூட, தண்ணி இல்லாத நிலத்துல கூட பனிவரகு நாம பயிர் பண்ணலாம்.
0: ஓ பரவாயில்ல. காத்துமுத்தா, பனிவரகு சாகுபடியில அதனுடைய பருவம், நிலம் தயாரிக்கிறது, விதையளவு, இடைவெளி, விதைப்பு, விதை நேர்த்தி, உரமிடுறது, பனிவரகனுடைய ரகம், இதெல்லாம் பற்றி இன்னும் நிறைய தகவல் தான் சொல்லுப்பா.
1: ஒரு பயிரை செய்ய போகிறோம்னா முதல்ல ரகத்தை தான் நம்ம பார்க்கணும்.
0: சரி சரி.
1: இந்த பனிவரகில் கோ PV5 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குப்பா. 70 நாள் பயிர் தான், மிக குறுகிய வயது, அதிக தூர்கள் வெடிக்குதுப்பா.
0: ஓஹோ,
1: 4-10 தூர் வரைக்கும் வச்சு குல குலையா கதிர் வரும்பா.
0: சரி,
1: கதிரோட நீளம் பார்த்தீங்கன்னா 1 அடி தாண்டி 1.5 அடி வரைக்கும் இருக்குதுப்பா. ஆமாப்பா, அந்த அளவுக்கு கதிர் நீளமா உள்ளது.
0: சரி சரி.
1: அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது பனிவரகு. விளைச்சலும் நல்லா இருக்கு.
0: சரி.
1: மஞ்சள் நிற தானியமா இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா அழகா இருக்கும். வறட்சிய தாங்கி வளர்றதுனால நம்ம மண்ணு சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலத்துல கூட பனிவரகு செய்யலாம்.
0: பரவாயில்ல,
1: பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் இருக்காதுப்பா. வேற என்ன கேட்டனே?
0: அதனுடைய பருவம், நிலம் தயாரிக்கிறது.
1: ஒன்றும் இல்லைப்பா, ஆடி புரட்டாசி பட்டம் ஏற்ற பருவம்.
0: சரி.
1: செம்மண் இருமண் கலந்த நிலம், உகந்த நிலம். கோடை மழை பெய்யுது இல்லையா?
0: ஆமாம்.
1: அப்போ நிலத்தை நல்லா சட்டி கலப்பை கொண்டு நல்லா உழவு போட்டு விட்டோம்னா
0: சரி,
1: மண்ணில் கொஞ்சம் ஈரம் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, களை செடிகள் எல்லாம் அழிஞ்சிடும், அந்த கூட்டு புழுக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
0: சரி. காதுமுதா கேட்டேண்ணா, அந்த விதை அளவு, இடைவெளி, விதைப்பு முறை, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லு.
1: வரிசைக்கு வரிசை விதைப்பு அப்படின்னா 10 கிலோ.
0: ஓஹோ,
1: இல்லை நான் வந்து கையால் தூவி தான் விதைக்க போகிறேன் அப்படின்னா 12.5 கிலோ.
0: ஓ சரி சரி.
1: அதுக்கு பிறகு இடைவெளின்னு பார்த்தோம்னா வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டரு, செடிக்கு செடி 7 சென்டிமீட்டர்.
0: ஓ பரவாயில்ல.
1: ஏன்னா செடி ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டுமே வளராம நமக்கு மகசூல் இல்லாமல் போயிடும்.
0: ஓ சரி சரி.
1: அதனால இடைவெளி பராமரிப்பு ரொம்ப முக்கியம். கை விதைப்பு இல்லைன்னா விதைப்பான் கருவி, இதில் நம்ம செய்யலாம். நான் தான் சொன்னேன், வரிசை விதைப்புன்னா 10 கிலோ ஒரு ஹெக்டருக்கு விதை போதும். தூவுறோம் அப்படின்னா 12.5 கிலோ. அதான் சொல்லிட்டேன்.
0: ஆமாம்.
1: ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதை அளவு அதை எடுத்துக்கிட்டு 3 பொட்டலம் அசோபாஸ், அதாவது 3 பொட்டலம்னா எத்தனை கிராம்?
0: 600 கிராம்.
1: ஒரு பொட்டலம் 200 கிராம்னா 3 பொட்டலம் 600 கிராம்.
0: ஆமா.
1: இப்ப இத அரிசி கஞ்சியோட கலந்து நிழல்ல நல்லா உலர்த்தி அப்புறம் விதைக்கணும்.
0: ஓஹோ,
1: நேரடியாக நிலத்தில் வந்து நம்ம இந்த உயிர் உரத்தை போடணும் அப்படின்னா 1 ஹெக்டருக்கு 10 பொட்டலம், அதாவது 2 கிலோ அசோபாஸ்.
0: சரி.
1: 25 கிலோ மணல், 25 கிலோ தொழு உரம், இதோட கலந்து தூவணும்ப்பா. சரியா?
0: சரி.
1: அடி உரமாக 1.5 டன் மக்கிய தொழு உரத்தை போட்டுட்டு அப்புறம் தழைச்சத்துக்கு 20 கிலோ, மணிச்சத்துக்கு 20 கிலோ, இதையும் அடியுரமாக போட்டுருணும்.
0: சரி சரி.
1: அப்புறம் மேலுரமாக 20 கிலோ தழைச்சத்தை விதைச்ச 20-25 நாள் கழித்து நம்ம ஈரப்பதத்தை பார்த்துக்கிட்டு நம்ம போடணும்பா.
0: சரி சரி சரி.
1: அப்போ தான் பயிர் நல்லா கிளம்பி நமக்கு நல்ல பலனை பின்னாடி கொடுக்கும்.
0: சரி காதுமுத்தா, நீ சொல்கிற அளவு மாதிரியே நான் போடுறேன்.
1: ஆமாப்பா. இப்போ இந்த பயிர் இடைவெளியை பராமரிக்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா?
0: ஆமாம்.
1: அதை வந்து விதைச்ச

0: பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாளில் நம்ம செய்யணும். கலை நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா 18லேருந்து 20ஆம் நாள் ஒரு களை எடுக்கணும்.
1: சரி,
0: அப்புறம் 40ஆம் நாளில் தேவைப்பட்டால் இன்னொரு களை எடுத்துக்கலாம்.
1: இந்த நீர் நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, முக்கியமாக அந்த அறுவடை, அப்புறம் தானிய விளைச்சலாம் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா.
0: ஒன்றும் இல்லைப்பா, தண்ணி தான் அதிகமாக தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன்.
1: ஆமாம்,
0: 300-350 மில்லிமீட்டர் மழை போதுமானது இந்த பயிருக்கு. ஆனால் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை அப்பப்போ கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது நல்லது.
1: பரவாயில்ல,
0: பண்ணை குட்டை வச்சுருந்தோம்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பயிருக்கு பாய்ச்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்ல பலன் கொடுக்கும்.
1: ரெண்டு பண்ணை குட்டை இருக்குது நம்ம நிலத்துல.
0: அப்புறம் என்னப்பா, தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்க.
1: சரி சரி,
0: பொதுவாக பூச்சி நோய் தாக்காது,
1: அதனால்
0: அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
1: சரி,
0: நல்லா காஞ்சி முத்துன அந்த கதிர்களை அறுவடை செஞ்சு களத்துல நல்லா காய வச்சு அடிச்சு அப்புறம் தானியத்தை பிரிச்சு சுத்தம் செஞ்சு அப்புறம் நம்ம சேகரிச்சு வச்சுக்கணும். ஒரு ஹெக்டருக்கு 1800லேருந்து 2300 கிலோ தானிய விளைச்சல் கிடைக்கும்பா.
1: நீ சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு கிடைக்குமா காத்தமுத்த?
0: கட்டாயம் கிடைக்கும்பா. 4000 முதல் 6500 கிலோ தட்டை விளைச்சலும் கிடைக்கும்.
1: பரவாயில்ல,
0: அதை நம்ம மாடுகளுக்கு உணவாக பயன்படுத்திக்கலாம்.
1: சரி சரி சரி.
0: அதனால இந்த பனிவரகு ஒரு அருமையான பயிர் தான்.
1: ஆமாம் காத்தமுத்த,
0: நீ சிறுதானியத்தில் எல்லா பயிரையும் பண்ணிட்டப்பா.
1: ஆமாம்,
0: இப்போ பனிவரகும் பண்ண போற.
1: ஆமாம்,
0: இன்னும் ஒன்றையும் என்னென்னா குதிரவாளி மட்டும் இருக்குதுப்பா.
1: ஆமாம்,
0: அதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன்.
1: சரி சரி சரி
0: சரி காத்தமுத்த, நான் போய் கிளம்பி நம்ம விவசாய ஆஃபீஸரை பார்த்து வரேன்.
1: சரி காத்தமுத்த, தினக்கஞ்ச அருமையாக இருக்குதுப்பா. இதை தினமும் குடித்தா நம்ம உடம்பு நல்ல தெம்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் கொடுப்பா.
0: இப்போ நம்ம தினக்கஞ்சி குடித்தோம் இல்லையா?
1: ஆமாம்,
0: அதுக்கு நீ காசை கொடுத்துரு. நான் இப்படியே சைக்கிள் இல்லையே நம்ம விவசாய ஆஃபீஸரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா.
1: காத்தமுத்த, பணம் எதுவும் எடுத்துன்னு வரல, என் மொபைல்லேருந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிடுவா?
0: எப்பா, அந்த அம்மாட்ட இருந்ததுன்னா பண்ணி விடு.
1: சரி,
0: இல்லைன்னா நம்ம அம்மா தான்ப்பா, நாளைக்கு கூட வந்து கொடுத்துக்கலாம். சரி, நான் கழுவிட்டுமா?
1: ஆ சரி காத்தமுத்த, நான் என்னன்னு விசாரிச்சுட்டு அந்த அம்மாட்ட காசு கொடுத்துட்டு இல்லை ஜிபே பண்ணிவிட்டு வந்துடுறேன். வேலைடா அந்த விவசாய ஆஃபீஸரை பார்த்துட்டு வந்துடு.
0: சரிப்பா சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா.
1: ஆ சரி சரி சரி.
2: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் சிறுதானிய பயிர்களில் பனிவரகு சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்றனா்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆர் பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள 1வது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம்

0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருள்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின்

0: பாரம்பரிய அரிசி வகைகள் மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம், இயற்கையை மீட்டெடுப்போம், உயிரியல் பல் வகைமை அவசியம். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள்.
4: வணக்கம். நம்மளுக்கு வந்து பயோடைவர்சிட்டினா என்னன்னு தெரியும். பல்வேறு உயிரினம் தான் பயோடைவர்சிட்டி. ரெஸ்டோரிங் நேச்சர்னா நேச்சர் வந்து ஃபுல்லா கெட்டு போயிருக்குது. இப்ப எல்லா இடத்துலயுமே குளோபலா அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதை எப்படி பழைய சூழ்நிலைக்கு கொண்டு வர்றது, ரெஸ்டோர் பண்ணி பழைய மாதிரி எப்படி கொண்டு வர்றதுதான் நம்மளோட இப்ப மேஜரான ஒரு சேலஞ்ச், என்வாயன்மெண்டல் சேலஞ்ச். இந்த சிச்சுவேஷன்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற உயிரினத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம மட்டும் ஒரே ஸ்பீஷிஸ் கிடையாது இந்த உலகத்துல. ஒரு சின்ன ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் ப்ரொடெக்ட் பண்ற பொறுப்பு நம்மளுக்கு தான் இருக்குது. இப்ப நம்ம எடுத்துப்போமே, ஏகப்பட்ட இன்செக்ட்ஸ் இருக்குது இந்த உலகத்துல.

0: ட்ரீஸ், பிளான்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு பீயை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த பீ பாப்புலேஷன் வந்து நிறைய வந்து குறைஞ்சிருக்கு உலகத்துல. அது வந்து எவ்வளவு ஒரு ஹனி மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம பாலினேஷனுக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. இந்த பீய பாதுகாக்கிறதுக்காக பீக்கும் ஒரு டே வச்சிருக்காங்க, 20th May. இப்ப ரீசெண்டா தான் அந்த வேர்ல்டு பீ டே செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. அன்னைக்கு வந்து அவேர்னஸ் கொடுப்பாங்க நிறைய காலேஜ்ல, நிறைய ஸ்கூல்ஸ்ல, நிறைய சமுதாயத்துல, நிறைய பீஸ பத்தி நம்ம சொல்லி அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஆனா அன்னைக்கு ஒரு நாளோட நம்ம அந்த டாபிக்கை விட்டுட்டு எதுவுமே இனிஷியேட்டிவ் எடுக்காம இருந்தோம்னா நம்மளால வந்து இந்த நேச்சரை ரெஸ்டோர் பண்ணி எடுக்க முடியாது. ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் எப்படின்னா, பிரிட்டன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப எல்லா பில்டிங்ஸ்லயுமே, வரப்போற பில்டிங்ஸ் எல்லாத்துலயுமே பி பிரிக்ஸ் அப்படின்னு ஒன்னு இன்கார்பரேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு புது பில்டிங் வருது, 5 meters ஹையா இருக்குதுன்னா, அதுக்கு மேல 5 meters அண்ட் அதோட ஹையா இருக்குதுன்னா பி பிரிக்ஸ் எல்லாம் பி ஹோட்டல்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு சின்ன ஹோல் பீஸ்க்காக, அது வந்து தங்கி இருக்கிறதுக்காக. சோ பயோடைவர்சிட்டி வந்து குறைஞ்சு போகாத அளவுக்கு வந்து இருக்கிறதுக்காக தான் அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்துல வந்து 20,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் பீஸ் இருக்குது, ஆனா இட்ஸ் ஆன் த டிக்ளைன். அதே மாதிரி 1 bee எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,000 ஃபிளவர்ஸ் வந்து ஒரு நாலு போய் அது பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு சின்ன உயிரினத்தால இவ்வளவு செய்ய முடியும்னா நம்ம ஃபுல் நேச்சர், ஏன்னா அது இன்டர்லிங்கா இருக்குது. பீ இஸ் அ ஸ்மால் காம்பனன்ட். நம்ம ஒரு ஒரு உயிரினத்தை பத்தி பேசணும்னா நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு ஒரு ஈகோ சிஸ்டம் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்னு. இதை பத்தி நம்ம யோசிச்சு ஒரு ஒரு சின்ன சின்ன உயிரையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்றது நம்மளோட பொறுப்பு. சோ இப்ப வந்து நம்ம நிறைய த்ரெட்ஸ் இருக்கு, டிஃபாரஸ்டேஷன் இருக்கு, பொல்யூஷன் இருக்கு, அர்பனைசேஷன் இருக்கு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் நேச்சுரல் ரிசோர்சஸ். இது எல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தி நம்மளால வந்து ரெஸ்டோர் பண்ணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். அத மாதிரி நம்மளுக்கு சொந்தமான நேட்டிவ் ட்ரீஸ், அந்தந்த இடத்துல ஒரு ட்ரீஸ் இருக்கும், அதை நம்ம பிளான்ட் பண்ணும். பொல்யூஷனை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணணும். வாட்டர் அண்ட் சாயில நம்ம கன்சர்வ் பண்ணணும். And we have to support sustainable farming practices. நம்ம லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், யூத், ஃபார்மர்ஸ், உமன், லோக்கல் கம்யூனிட்டிஸ், யாரா இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு நம்ம எவ்வளோ டைம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம சோசியல் மீடியாவுக்கு கொடுக்குறோம், நம்ம ஸ்க்ரால் பண்றோம், கொஞ்சம் நேரம் நம்மளால என்வாயன்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா, நம்ம நாட்டுக்காக, நம்ம வீட்டுக்காக நம்ம கொடுத்தோம்னா இந்த வேர்ல்டு வந்து நம்ம ஒரு பெட்டரான பிளேஸா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம அதை பாதுகாக்க முடியும். சோ நம்ம எல்லாம் வந்து ஒன்னா இதை செயல்படணும். சப்போஸ் ஒரு கான்ஃபரன்ஸோ, ஒரு ஒர்க் ஷாப்போ, ஒரு அவேர்னஸ் வந்ததுன்னா எல்லாருமே பங்கேற்கிறதுக்கு வந்து அவங்க டைமை கொடுக்கணும். இப்ப ரேரான கமோடிட்டி வந்து டைம் தான். சோ பீப்புள் வந்து அவங்களோட டைமை இதுக்கு கொடுத்து நம்ம நேச்சர் வந்து ரெஸ்டோர் பண்ணி பயோடைவர்சிட்டியை வந்து பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்புன்னு. சோ சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் தான் நம்ம ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்றோம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், இயற்கையை மீட்டெடுப்போம், உயிரியல் பல் வகைமை அவசியம். வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள்.

நேரம் 7 மணி. ஆகாஷவாணி புதுச்சேரி, புதுவை புதுமை. சிந்தனை மலர். உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டுமானால் மிகுந்த ஆர்வத்துடன், தீச்சுடர் போல கொழுந்துவிட்டு எரியும் விருப்பத்துடன் உழைக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோளுக்கு முடிவு கண்டவுடன் நமக்கு பெருமையும் புகழும் தானாய் வந்து சேரும். மீண்டும் சிந்தனை. உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டுமானால் மிகுந்த ஆர்வத்துடன், தீச்சுடர் போல கொழுந்துவிட்டு எரியும் விருப்பத்துடன் உழைக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோளுக்கு முடிவு கண்டவுடன் நமக்கு பெருமையும் புகழும் தானாய் வந்து சேரும். கிளெமென்ட் ஸ்டோன் அவர்களின் சிந்தனை இது.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா?
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02 8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.

0: அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
1: சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சொத்துரிமை சட்டங்கள் இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகளை நேயர்களுக்காக உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் சார். முதல்ல சொத்துரிமை சம்பந்தமாக போகிறதுக்கு முன்னாடி வேத காலங்கள், அதற்கு முந்தைய காலங்கள், ஏன்னா சொத்துக்கள் குறித்து பல்வேறு விஷயங்கள் பல நூல்களில் கூட இடம்பெற்றிருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதுக்கு.
3: ஆமாங்க, சொத்து உரிமைகள் குறித்து மனு தர்மம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கௌடில்யன் அர்த்தசாஸ்திரம் ஆகியவற்றில் வந்து சொத்துரிமைகள் குறித்த தகவல்கள் உள்ளன. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சொத்து உரிமை அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் காணப்படுறதா சொல்லப்பட்டுள்ளது.
2: இப்போ சொத்து பரிமாற்றங்கள் குறித்து கூட வெள்ளக்காரங்காட்சியிலெல்லாம் சட்டம் வந்துச்சு அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சா?
3: மன்னராட்சி காலத்திலும் சொத்து பரிமாற்றங்கள் இருந்துச்சு. மன்னராட்சி காலத்தில் வந்து மன்னர் வந்து நிலத்தினுடைய பாதுகாவலராக இருந்தாரே தவிர யார் அனுபவத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் உரிமையாளராக கணக்கிடப்பட்டது. அவங்க அவங்களுக்குள்ளார கொண்டன தொகையை பெற்றுக்கொண்டு அந்த நிலத்தை மற்றவங்களுக்கு பரிமாற்றம் செய்திருக்காங்க. ஆனால் அந்த பரிமாற்றங்கள் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது பதிவு கட்டாயமாகவோ இல்லாமல் இருந்திருக்கு.
2: வாய் வார்த்தையாக இருந்திருக்கு. இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நமக்கு சொந்த வீடு கூட ராஜா அந்த காலத்தில் குதிரையில் வந்தார்னா அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும், நமக்கு அவருக்கு தான் இந்த நாடே சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை?
3: நாடுங்கிறது மன்னருக்கு பாத்தியப்பட்டது. ஆனால் இருக்கிற சொத்துக்களை வந்து மன்னர் வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மன்னருக்கு வந்து வரி வாங்கும் உரிமை இருந்துச்சு. அப்படி வரி வாங்கும் உரிமை இருந்தால் கூட அவர் வந்து சரியான முறையில் வந்து நிலங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அவருக்கு இருந்துச்சு. அவ்வாறு சரியான முறையில் பாதுகாக்காமல் வரி வாங்கிய மன்னர்கள் வந்து திருடனாக தான் அந்த காலத்தில் வந்து பார்க்கப்பட்டிருக்கு.
2: இப்போ சொத்துக்களுக்கு எல்லைகள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சா?
3: அந்த காலத்தில் வந்து சொத்துக்களுக்கு எல்லைகள் வந்து குறிப்பிடப்பட்ட மாதிரி எந்த வித ஆவணங்களும் கிடைக்கல. அனுபவிச்சாங்க, அனுபவிச்சது அவங்கவுங்க அனுபவிச்ச இடங்கள் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கான வரி மட்டுமே செலுத்தி வந்திருக்காங்க.
2: அனுபவ உரிமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
3: அவ்வளோதான்.
2: வெள்ளக்காரங்க காலத்தில் அவங்க தான் முத முதல்ல நிலத்தை அளக்கிறது, அதுக்கு எல்லை போடுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் ஆரம்பித்தாங்க. இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட்டது?
3: ஆங்கிலேயர் வந்து இந்தியாவில் வந்த உடனே அவங்க முதல் பண்ணது என்னென்னா இந்தியாவுடைய சொத்துக்கள்லேருந்து வருவாயை நம்ம ஈட்டணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கொள்கையாக இருந்திருக்கு. அதற்காக முதல்ல வந்து அவங்க ஜமீன்தாரி முறைன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஜமீன்தாரி முறை நேரடியாக நம்மளால் வரி வசூல் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஆளை நியமித்து வரி வசூல் பண்ணலாம். அந்த வரி வசூல் வந்து நிரந்தரமாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்து அதற்காக ஜமீன்தாரி முறை கொண்டு வந்தாங்க. அதற்காக ஊரில் சில பேரை ஜமீன்தாரராக நியமிக்கப்பட்டார்கள்.
2: ஊரில் யார் பெரிய மனுஷனும்
3: மக்களுக்கு உரிய பலன் கிடைக்காம வரியாவே நிறைய செலுத்த வேண்டிய கட்டங்கள் இருந்திருக்கு. அதனால வந்து விவசாயிகள் பாதிக்க வெள்ளக்காரங்க. இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்குள்ள பட்டாக்கள் எல்லாம். இன்னொரு முறையும் இருந்துச்சு, அது வந்து நம்ம தென் மாவட்டங்கள்லாம் கிடையாது, வட இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. மால்வரி முறை அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் வந்து கிராம குழுக்களிடம் கொடுத்துருந்தாங்க. கிராமத்துக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்குதுன்னா அதுக்கு இவ்வளோ ரூபாய் வரி அப்படின்னு சொல்லிட்டு குழுக்களாக கொடுத்து அந்த குழு கட்டணும். ஆனால் அந்த குழுக்கள் விவசாயிகள்டிருந்து வரியை பிடுங்குற மாதிரி
2: சூழ்நிலை கட்டாயம்
3: உருவாயிடுச்சு. அதனால் அதுவும் பிற்காலத்தில் வந்து தோல்வியாக தான் தெரியுது.
2: இப்போ வெள்ளக்காரங்க காலத்தில் சட்டத்தின் அடிப்படையில் சொத்துரிமை சட்டம், அதாவது இப்போ சொத்துரிமை இடமாற்ற சட்டம் இல்லை பரிமாற்ற சட்டம், இது மாதிரி வந்து ஒரு லீகலாக வந்து எப்போ முத முதல்ல கொண்டு வரப்பட்டது?
3: முத முதல்ல வந்து சொத்துரிமை சட்டம் அப்படின்னு போட்டால் இந்தியன் சக்சஷன் ஆக்ட், இந்திய வாரிசுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அது கூடுமானவருக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாகம் எப்படி பிரிக்கிறது, அவங்களுடைய உரிமை எப்படி அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருந்தது. இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925, இது 30/10/1925 வந்து அமலுக்கு வந்தது. முத முத வந்து ஆங்கிலேயர்ல கொண்டு வந்த
2: 1882 ஒரு சட்டம் சொல்கிறாங்களே சார்,
3: அது வந்து சொத்துரிமை மாற்ற சட்டம். அதாவது இந்த ஒவ்வொரு சட்டமும் வந்து பதிவு பண்ணணும்னு வந்துச்சு இல்லைங்களா, முத முத வந்து ஆங்கிலேயர் கொண்டு வர சட்டம் வந்து சொத்துரிமை மாற்ற சட்டம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் தான் கொண்டு வராங்க. அதில் தான் வந்து

0: இந்த விற்பனை, அடமானம், லீஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொத்துரிமை மாற்றுச்சட்டம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் தான் வருது. அது வந்து 17/2/1882 இயற்றப்பட்டு 1/7/1982 அமலுக்கு வருது.
1: இது வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ எல்லாருக்குமேவா இல்லை?
0: எல்லாருக்குமே பொருந்தும். சொத்துரிமை மாற்றுச்சட்டங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும்.
1: இப்போ அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்னீங்க
0: 1925. அப்பவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து 1908 வந்துடுது.
1: அந்த அது என்ன சொல்லுது சார்? அது
0: அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து 18/12/1908 வந்து இயற்றப்பட்டு 1/1/1909 அமலுக்கு வருது. அதனுடைய முக்கிய சாராம்சம்னா 100 ரூபாய் மற்றும் அதுக்கு மேலே உள்ள எந்த சொத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா இதுக்கு இந்த சட்டம் தான் முக்கிய காரணம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், இந்திய பதிவு சட்டம்.
1: இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து அவங்களுடைய அப்பா வீட்டில் இல்லை கணவர் வீட்டில் இருக்க மட்டும் உரிமை, ஆனால் சொத்துலலாம் பங்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது
0: வேத காலத்துக்கு முன்னாடி வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து சொத்துக்கள் கொடுத்துருந்ததா
1: குறிப்புகள்
0: இருக்கு. ஆனால் பின்னாடி வந்து நம்மளுடைய மனராட்சிகள் அந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக வந்து ஆணாதிக்கம் உயர்ந்து பெண்களுக்கு சொத்து உரிமை
1: பெண்ணுக்கு தள்ளப்பட்டாங்க,
0: எல்லாம் தள்ளப்பட்டு அவங்களுக்கு வந்து உரிமை இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து சொத்து வச்சுக்கலாம், ஆனால் அது அவங்களுடைய ஆயுளுக்கு மட்டும்தான். அவங்க அதை விற்கவோ வாங்கவோ முடியாதுங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்தது. அதன் பின்னிட்டு ஒரு அப்பா சொத்தை வந்து பெண்ணுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாதுகாப்புக்காக மட்டும்தான் இருந்தது. அவங்களுடைய இறப்புக்கு பின்னர் அந்த சொத்து வந்து மீண்டும் ஆண்வாதத்துக்கே போயிடும்ன்ற மாதிரியான சட்டங்கள் இருந்துச்சு.
1: 1938
0: பெண்களும் சொத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உரிமை 1938 வருது.
1: ஆனா வந்து அந்த சொத்து வந்து பரம்பரை சொத்து எல்லாம் கிடையாது.
0: அது பரம்பரை சொத்து கிடையாது.
1: கணவன் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த சொத்து வந்து மனைவிக்கு
0: வரும்.
1: இது வந்து 1938 வெள்ளக்காரங்க பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே
0: கொண்டு வராங்க. பெண்களும் சொத்துக்கு உரிமையாளர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி.
1: அதுக்கு பிறகு சார், இப்ப நம்ம அம்பேத்கர் பத்தி நம்ம படிக்கிறப்ப இந்த பெண்களுக்கான சொத்துரிமை அதுல வந்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணதுல அது முக்கியமான காரணமா சொல்றாங்க. அதுக்கு பிறகு 1956 அவர் சொன்னதை வந்து அப்ப இருந்த அரசு நிறைவேற்றி ஓரளவு பெண்களுக்கு சொத்துல வந்து ஒரு உரிமை வந்துச்சுன்றாங்க. அதை பத்தின கொஞ்சம் விஷயத்தை நல்லா சொல்லுங்களேன்.
0: சொத்து உரிமையே வந்து ஒரு அடிப்படை உரிமையா அம்பேத்கர் அவர்கள் தொகுத்திருந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு 19(1)(f) பகுதியில வந்து சொத்து அடிப்படை உரிமை, ஒருத்தவங்க சொத்து வச்சுக்கலாம், அதை பராமரிக்கலாம், அதை விற்கலாம், அது அடிப்படை உரிமையா இருந்துச்சு. இந்த அடிப்படை உரிமையா இருந்தது சொத்து அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து ஒரு சொத்து பேர்ல ஒரு ரோடு வரணும், அரசாங்கமே அந்த இடத்தை எடுக்கணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு அடிப்படை உரிமைங்க தான் எடுக்க முடியாது. அப்படிங்கறதுனால 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக அந்த உரிமை வந்து அடிப்படை உரிமையில இருந்து அரசியலமைப்பு உரிமையா மாத்துறாங்க, 300A மாத்துறாங்க. அதுல கூட என்ன பண்றாங்கன்னாக்கா உரிய அதிகாரிகள், அதனாலதான் இந்த அக்யூசேஷன் ஆக்ட் எல்லாம் வருது, உரிய பரிகாரம் கொடுத்து அந்த சொத்தை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிமாற்றம் கொண்டு வராங்க. இதை தொடர்ந்துதான் வந்து நம்ம 56 இந்து சக்சஷன் ஆக்ட் அதெல்லாம் வருது.
1: அது சம்பந்தம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் சார். அந்த சட்டம் என்னதான் சொல்லுது? இந்து பெண்களுக்கு சொத்து சட்டம் அப்படின்னு அது எப்படி வந்துச்சு?
0: இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 வருது. அது வந்து இயற்றப்பட்டது வந்து 17/6/1956 இயற்றப்பட்ட காலம் முதலே வந்து அமலுக்கு வந்துச்சு. அது அந்த தேதியிலிருந்து என்னன்னா ஒரு ஆண் சுயமா சம்பாதிச்ச சொத்துல தன்னுடைய வாரிசுகள்லாம் மனைவி, ஆண் வாரிசு, பெண் வாரிசு அனைவருக்கும் சம பாகமா கொடுக்கப்பட்டது. அதுல வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பேதம் இல்லாம பங்கு
1: பெற்ற குழந்தைகள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும்
0: சமமா கொடுக்கும்,
1: சமமா வந்து பங்கு உண்டு. அதுக்கு முன்னாடி வந்து சீதனம் மட்டும் தானே சார்?
0: சீதனா ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் கொடுத்தாங்க.
1: பொண்ணுக்கு ஒரு 1 ரூபாய் நகை போட்டோம், வீட்டு பொருளாம் வாங்கி கொடுத்தோம், அதுதான் சீதனம்.
0: அதுதான்
1: வந்து சொத்து,
0: அவ்வளவுதான் சொத்து.
1: மற்றபடி வந்து உரிமை கொண்டாட முடியும்,
0: உரிமை கொண்டாட முடியாது. ஆனா இந்த 1956 சட்டத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு அவருடைய சுய சம்பாத்திய சொத்தில் மட்டுமே சம உரிமை வழங்கப்பட்டது. ஆனா அந்த சட்டத்தில் கூட பூர்வீக சொத்துல உரிமை கிடையாது.
1: ஓஹோ, அப்பானா அவர் சம்பாதிச்ச சொத்தா இருக்கணும்.
0: ஆமா, அப்பா தான் சம்பாதிச்ச சொத்து,
1: தாத்தாவோ இல்ல முப்பாட்டனோ அந்த சொத்து வருதுன்னா அதுல கிடையாது.
0: அதுல வந்து பெண்களுக்கு பங்கு வழங்கப்பட மாட்டாது.
1: பெண்களுக்கான அந்த சொத்துரிமையில ஒன்னொன்னா போராடி போராடி பெற்றுதான் 2005 வந்து முழுமையா எல்லாம் சமம், ஆண் பெண் அப்படிங்கிறது வருது.
0: இந்த 1956 சட்டத்தை தொடர்ந்து 1989 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க.
1: அதுக்கு முன்னாடி சார், இந்த பெண்களுக்கான உரிமைகள் பத்தி சொல்லுங்களேன். பெண்கள் வந்து 1956 சட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுல வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் லாபம் இருந்தது, எப்படி எப்படி எல்லாம் அவங்க சொத்து உரிமை பெற முடியும், அதுக்கு முன்னாடி இருந்ததையும் அதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: 1956 முன்னாடி பெண்களுக்கு வந்து சட்ட ரீதியா எந்தவித சொத்து உரிமையும் கிடையாது. அவங்க ஒரு சொத்து வச்சுக்கிறதுக்கு 1938 ஆக்ட் உதவி செஞ்சது, அவ்வளவுதான். மற்றபடி வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாது. 1956 சட்டத்தின் மூலமா தான் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் தந்தையோட சொத்துல தந்தை எந்த ஒரு ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்து விட்டார் ஆனால் அவருடைய சுய சம்பாத்திய சொத்துல அவருடைய ஆண் வாரிசுக்கு எவ்வளவு சொத்தோ அதே போல பெண் வாரிசுகளும் சமமான ஒரு சொத்து உரிமை வழங்கப்படும். வழங்கப்பட்டது.
1: சரிங்க சார்.

0: அப்பாவே வந்து பொண்ணு கிடையாது, எல்லாம் பையனுக்கு தான் எழுதிட்டு போயிட்டாருன்னா
1: அதுல எந்த வித மாற்றமும் பண்ண
0: முடியாது. பொண்ணு கேட்க முடியாது இல்ல, பொண்ணுக்கு தான் எல்லாம், பையனுக்கு கிடையாதுனாலும் அதுவும் செல்லும்.
1: சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்த முடியாது, யாருக்கு எழுதி வைக்கலாம். எவ்வித ஆவணங்களும் எழுதி வைக்காம அவர் இறந்திருந்தா மட்டும்தான் சுய சம்பாத்திய சொத்தா இருக்கும் பட்சத்துல அது வந்து ஆண் வாரிசுக்கு பெண் வாரிசு ஈக்குவலா சரிபாகமாக அடைய வேண்டியது அப்படின்னு இருந்துச்சு.
0: 1956 அந்த சட்டம் வந்த பிறகு கூட பூர்வீக சொத்தா இருந்தா சார்?
1: பூர்வீக சொத்துல பெண்களுக்கு வந்து பாகம் கிடையாது,
0: அது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான்,
1: அப்படிங்கிறது 89 வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்தது.
0: தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கு. முத முதல்ல ஒரு 89 ஒரு மாற்றம்
1: தமிழக அரசு கொண்டு வராங்க, பெண்களுக்கு பூர்வீக சொத்திலும் பாகம் உண்டு அப்படின்னு கொண்டு வராங்க. ஆக்ட் 1 of 90 அப்படிங்கிற சட்ட திருத்தமா வருது. அந்த சட்டத்தில் கூட சில கட்டுப்பாடுகள் வருது. அந்த கட்டுப்பாடுகள் வருதுன்னு போது 23 1989 முன்னாடி திருமணம் ஆகியிருந்தாலோ இல்ல அதற்கு முன்னாடி வந்து வீட்டின் கர்த்தாவான அந்த தந்தை இறந்திருந்தாலோ அவங்க பாகம் கேட்க முடியாது.
0: ஒரு டெட்லைன் வைக்கிறாங்க,
1: ஆமா,
0: அதுல இருந்தா அது வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு. சரிங்க சார், இப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து சொத்துரிமை சட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து இந்த உயில் சம்பந்தமா நிறைய சந்தேகம் இருக்கு சார். முதல்ல ஒண்ணு எழுதி வச்சிடறாங்க, அதுக்கு பிறகு பார்த்தா வேற உயிலை மாத்துறாங்க, அப்புறம் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு உயில் எழுதிடுறாங்க. இப்ப ஆளாளு வீட்டுக்குள்ளார இந்த இதுல என்னதான் எழுதியிருக்காரு, இல்ல இல்ல இதுல என்ன எழுதியிருக்காரு, கடைசியா எனக்கு தான் கொடுத்துருக்காரு, இப்படி எல்லாம் பிரச்சனை வருது சார். இந்த உயில் சம்பந்தமா இந்த சொத்துரிமை சட்டத்துல நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்?
1: உயில் அப்படின்னும் போது இது பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அடுத்து உயில் அப்படிங்கிறது கடைசியா ஒரு மனிதர் என்ன எழுதி வைக்கிறாரோ அதுதான் செல்லுபடியாகும்.
0: செல்லும். இப்போ அதுக்கு சாட்சியெல்லாம் வேணுமா சார்?
1: கண்டிப்பாக ரெண்டு சாட்சிகள் இருக்கணும்.
0: உயில் எழுதினாருன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் கூட
1: எழுதலாம். ஏன் அதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா மரண படுக்கையில் உள்ள ஒருத்தர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை ரிஜிஸ்டர் வர வரைக்கும் அவருக்கு காத்து பண்ண முடியாது. என்ன விருப்பப்படுறாரோ அதை எழுதலாம். ரெண்டு சாட்சிகள் முன்னாடி எழுதணும், அந்த சாட்சிகள் கையொப்பமிடணும். இன்னும் எவ்வளோ உயில் வேணால் எழுதலாம். அது பதிவு செய்யப்பட்ட உயில், பதிவு செய்யப்படாத உயில் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இறுதியாக அவருடைய வாழ்நாளில் எந்த உயில் எழுதியிருக்காரோ அந்த உயில் தான் அமலுக்கு வரும்.
2: இதுவரை சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தசந்தில்குமார் அவர்கள்.

0: சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஒடிஷாவில்

0: ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர், பீகார் தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப்பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1,725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுக்கள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு

0: வருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரகச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னார்டிஸ் வாசாமி இணையை வென்றது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யூ லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 7:25. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி உபாதைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு பிரெக்னன்சில வர வாமிட்டிங் பத்தி நம்ம பேசலாம். சோ யூஷுவலா மொதல் 3 மாசம் வாமிட்டிங்றது ரொம்ப காமனான விஷயம். இது எதனாலனா பிரெக்னன்சில வர சில ஹார்மோன்ஸ்னால வாமிட்டிங் எக்ஸஸா அந்த மதர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஒரு 2-3 எபிசோடு அது மார்னிங் சிக்னஸ்னு சொல்வாங்க. ஏன்னா மார்னிங் 3-4 எபிசோட்ஸ் அந்த மாதிரி வாமிட்டிங் இருக்கிறது காமன். பட் சம் போர்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸில் என்ன ஆகும்னா நிறைய வாமிட்டிங் இருக்கும். நிறையனா லைக் 10-12 எபிசோட்ஸ் வாமிட்டிங், சுத்தமாக டீஹைட்ரேட்டாக இருப்பாங்க. எந்த டைப் ஆஃப் வாமிட்டிங் நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற அளவு இருக்கோ ஸோ அது பேர் ஹைப்பரமிசிஸ் கிராவிடாரம் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸசிவ் வாமிட்டிங் தட் ரிக்வர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து ஃப்ளூவிட் ஏற்றணும், டீஹைட்ரேஷன் கரெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற வாமிட்டிங் வந்து ஹைப்பரமிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வாந்தி இருக்கு, அவங்களால ஃபுட் எதுவுமே சாப்பிட முடியல, அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வந்து நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம். வாமிட்டிங் அவாய்ட் பண்றதுக்கு இருக்கிற சில டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி போடுவோம். இப்போ இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா யூரின் அவுட்புட் மானிட்டரிங் பண்ணணும். இப்போ நிறைய வாமிட்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு நீர் சத்து சுத்தமா குறைஞ்சு யூரின் அவுட்புட்டே ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ரொம்ப காஷியஸா முன்னாடியே ஹாஸ்பிட்டல் வர வேண்டியது இருக்கும். இன்னொன்னு கிட்டினஸ். கிட்டினஸ்னா கொஞ்சம் டீஹைட்ரேஷன் இருக்கிறதுனால பிபி டிராப் ஆகும்போது அவங்களுக்கு கிட்டினஸ் வர்றது ரொம்ப காமனா இருக்கும். இன்னொன்னு, அவங்க சாப்பிடாமலே ரொம்ப நாள் இருக்கிறதுனால அவங்களோட உடம்புல சுத்தமா குளுக்கோஸ் இருக்காது. சோ குளுக்கோஸ் தான் நமக்கு எனர்ஜி தர பொருள். சோ குளுக்கோஸ் இல்லாததுனால மெட்டபாலிசம் என்ன பண்ணும், ஃபேட் பிரேக்

0: டவுன் நடக்கும். ஸோ ஃபேட்ஸ் பிரேக் டவுன் ஆகி நம்ம உடம்புல கீட்டோன் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பை ப்ராடக்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகிடும். இது வந்து ஹார்ம்ஃபுல் டு த பாடி. ஸோ அதனால கீட்டோன்ஸ் நிறையா இருக்கு அப்படின்னாலும் நாங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட்னா ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன் கரெக்ட் பண்ணுறது, யூரின் அவுட்புட் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் அவங்களோட மித்த சத்துக்கள்லாம் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பி காம்ப்ளெக்ஸ், க்ரானிக் வாமிட்டிங்கில் பி காம்ப்ளெக்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அது கொடுக்கணும். தைமின் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு வாமிட்டிங் ஸ்டாப் பண்ற டேப்லெட் கொடுக்கணும். அப்புறம் அசிடிட்டி ஜாஸ்தி இருக்கும், நிறைய வாமிட்டிங் பண்ணி நிறைய ஆசிட், ரொம்ப அசிடிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அசிடிட்டியை கம்மி பண்ணணும், ஹார்ட் பர்ன்ஸ் எல்லாமே கம்மி பண்ணணும். சோ யூஷுவலா அந்த வாமிட்டிங் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 to 13 weeks தான் மேக்ஸிமம் வாமிட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் வாமிட்டிங் தானாவே செட்டில் ஆயிடும். செகண்ட் ட்ரைமஸ்டர் வரும்போது ஆர் 13 வாரம் தாண்டும் போது இந்த வாமிட்டிங் தானாவே செட்டில் ஆயிடும். பட் ரொம்ப சிவியர் வாமிட்டிங் விச் இஸ் அஃபெக்டிங் த ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் த பேஷண்ட், அப்படி இருக்கும்போது அவங்க அட்மிஷன் தேவைப்படும். ஐவி ஃப்ளூட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ரொம்ப பயப்படுறது என்னன்னா ப்ளீடிங் இன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். ஸோ மொதல் 3 மாசத்துல ப்ளீடிங் ஆகும்போது என்னென்னதெல்லாம் நம்ம கருத்துல கொள்ளணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெயின் இருக்கா, அப்புறம் அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங். யூஸ்வலா பெயினோட ப்ளீடிங் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்து இவாலுவேட் பண்ணணும். சம்டைம்ஸ் நார்மலா கூட இருக்கலாம் ப்ளீடிங், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல மினிமலா ஸ்பாட்டிங் இருக்கிறது, மினிமல் ப்ளீடிங் இருக்கிறது நார்மலா கூட இருக்கலாம். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து பேபியோட ஹெல்த் எப்படி இருக்கு, பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ் ரேர் இன்ஸ்டன்ஸ்ல ஹார்ட் பீட் வந்து நமக்கு போறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அது பேர் அபார்ஷன் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஆச்சுன்னா, குழந்தையோட ஹார்ட் பீட் நின்றுச்சு, ப்ளீடிங் எக்ஸசிவா இருக்குன்னா நம்ம வந்து அதை எக்ஸ்பெல் பண்ற மாதிரி வரும். அடுத்த கண்டிஷன் வந்து த்ரெட்டன்ட் அபார்ஷன் ஒன்று இருக்கு. ப்ளீடிங் இருந்தாலும் பேபியோட ஹார்ட் பீட் நார்மலா இருந்ததுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அடிக்குவட் சப்போர்ட் கொடுத்தா ப்ளீடிங் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரெக்னன்சி சப்போஸ் இப்போ கர்ப்பப்பை உள்ள இல்லாம சைட்ல இருக்கிற டியூப்ஸ் இல்ல ஓவரிஸ் வேற எங்கேயாவது பிரெக்னன்சி இம்ப்ளான்ட் ஆயிருந்ததுன்னா அது பேர் எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்டோபிக் பிரெக்னன்சிலையும் ப்ளீடிங் அண்ட் பெயின் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுவானு ஸ்கேன் பண்ணி ரூல் அவுட் பண்ணணும். அப்புறம் மல்டிபிள் பிரெக்னன்சினா இப்போ மோர் தென் ஒரு பேபி உள்ள இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளீடிங்கான சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அப்புறம் மோலார் பிரெக்னன்சி ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியும். அது பார்த்துட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி உபாதைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
3: நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரல. கருமி அவன் என்ன பண்ணால், சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு, அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான், ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னாவே. சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும், அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை. அரேபிய

0: இந்தியாவில் ஒரு நகை வியாபாரி. விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கே எங்கேயுமா அலைஞ்சு திரிகிறார். வழியே தெரியல, பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆஹா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னான். நல்லா ஞாபகப்படுத்திப்பார், எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எழுத்து விட்டுக்காரன் அப்படின்னு நானா இவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: நேரம் 7:35. ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை வானொலி வழி வருவது நகருலா. நமது நகரங்களின் சிறப்புகள், மக்கள் வாழ்க்கை, சுவாரஸ்யமான இடங்கள் உங்களிடம் கொண்டு வரும் ஒரு இனிய பயணம் இந்த நகருலா பயணம். அப்படி இன்றைய தினம் நம்ம பயணிக்க போகிற நகர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசத்தின் மிக சிறிய மற்றும் மிக அழகான மலைவாசஸ்தலம் பச்மரி. இந்த இடத்தை சத்புராவின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்ந்த காடுகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பாண்டவர் குகை என பல இடங்களை சுற்றி பார்க்கலாம், உலாவரலாம் பாடல்களுக்கிடையே. நிகழ்ச்சியில் முதலாக வரும் பாடல் அமரன் படத்திற்காக கபில் கபிலன் ரக்ஷிதா சுரேஷ் பாடியது.

மத்திய பிரதேசம் அப்படின்னு சொன்னாலே போபால், இண்டோர், உஜ்ஜைன், ஜபல்பூர், குவாலியர், சாஞ்சி இப்படி பல புகழ்பெற்ற இடங்கள் தான் நம்ம நினைவு கூறும். ஆனால் இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் உலா வந்துட்டுருக்கிறது சிறிய மலைவாசஸ்தலம். சுமார் 1070 அடி உயர மலை. போபால் விமான நிலையத்திலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்திலும், பிப்பரியா என்ற ஊரில் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்குங்க. பச்மிராய், பல அற்புதமான நீர் அருவிகள் இருந்தாலும் பி ஃபால்ஸ் அப்படிங்கிற தேன் அருவி மிகவும் அழகானது. இந்த அருவி சுமார் 35 மீட்டர் உயரத்திலிருந்து கொட்டுகிறது. தொலைவிலிருந்து பார்க்கும்போது தேனீக்கள் ரீங்காரமிடுவது போன்ற ஓசை கேட்பதால் இதற்கு தேனி அருவி என்று பெயர் வந்திருக்கலாம் என்று கூறுகின்றனர். அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த அருவியை அடைய நூற்றுக்கணக்கான படிகள் வழியாக ஒரு சிறிய ட்ரெக்கிங் செய்ய வேண்டும். அருவியின் கீழேயும் மேலேயும் இயற்கை குளங்கள் நிறைய இருக்கு. அங்கு சுற்றுலா வந்தவர்கள் ஆனந்தமாய் குளிக்கலாம். படிக்கட்டுகள் வழுக்கும் நிலையை பொறுத்து செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. பொதுவாக அக்டோபர் முதல் ஜூன் மாதம் வரை இங்கு செல்ல மிகவும் உகந்தவை. மேலும் தகவல்கள் கேட்கலாம் பாடலுக்கு பின்.

0: வரும் எந்த கதை இன்னும்.
1: ஒலித்தது தக் லைஃப் படத்திற்காக தீபாடிய பாடல். நாம் இன்னைக்கு நஹருல்லா நிகழ்ச்சியில் பச்மரே அப்படிங்கிற அழகான மலைவாசஸ்தலம் பற்றி பேசிட்ருக்கோம் இல்லையா. ஜடாசங்கர் குகைகள், இது சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குகை கோவில். குகையில் தனித்துவமான பாறை அமைப்புகள் ஜடாமுடி போல காட்சியளிப்பதால் இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று கூறுகின்றனர். குகைக்குள் வற்றாத தண்ணீர் கொண்ட புனித நீரோடை ஒன்று இருக்கு, அதனை குப்த கங்கை என்று அழைக்கின்றனர். இங்குள்ள சுனை நீர்களில் வெந்நீர் மற்றும் குளிர்ந்த நீர் என இரு வேறு தன்மைகளை கொண்டதாக எப்பொழுதும் சுருந்து கொண்டே இருக்கிறது. குகைகளை அடைய சுமார் 1 கிலோமீட்டர் நடந்து பின்னர் சுமார் 150 படிக்கட்டுகளில் கீழே இறங்க வேண்டும். வழியெங்கும் மூலிகை பொருட்கள் விற்பனை செய்கின்றனர். ஆரோக்கியமான காற்றினை சுவாசித்துக் கொண்டே நடக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் காதலிக்கு நேரமில்லை படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான் தீ பாடிய பாடல்.

விளம்பரத்தை தொடர்ந்து மேலும் உலா வரலாம். மத்திய பிரதேசத்தில் உள்ள பிச்மாரி நகரத்தைச் சுற்றி

துப்கர் இந்த இடம்தான் சத்புரா மலைத்தொடரின் மிக உயரமான சிகரமாகும். சுமார் 1300 மீட்டர் உயரத்தில் இருக்க பல பள்ளத்தாக்குகள், நீரருவிகள் இவைகளை கடந்து சென்றால் பாதை சவாலானதாக இருக்கும். சூரிய உதயம் அஸ்தமனம் காட்சிகள் இங்கு மிகவும் அழகாயிருக்கும். தொடர்ந்து கேட்கலாம் மதராசி படத்திலிருந்து கார்த்திக் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல்.

வேலைவாய்ப்பு செய்திகள். இந்திய ராணுவத்தில் படிப்புடன் லெப்டினன்ட் பணியாற்றிய பரிப்பற்றிய அறிவிப்பு. டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தம் 90 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தொகுதி குறைந்தது 60% மடிப்பினுடன் பிளஸ் டூ இயற்பியல் வேதியியல் கணிதம் பாடங்களை முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1/7/2007 முதல் 1/7/2010 பிறந்தவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை JEE மதிப்பெண் தேர்வு நேர்முக தேர்வு. பணி 4 பயிற்சியின் முடிவில் இன்ஜினியரிங் டிகிரி அளிக்கப்படும். லெப்டினன்ட் பணியும் அளிக்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12 தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் சரிபார்க்கவும். தேசிய உரம் நிறுவனம் அதாவது NFL நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தொகுதி டிப்ளமா படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை மற்றும் கோவை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் ₹200. ST/ST பிரிவினர்களுக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 15 தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு AREERS.MNFL.CO.IN என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம்.

வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். நகருலால நம்ம பச்மரியில் பார்க்க வேண்டிய இன்னும் சில இடங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாண்டவர் குகை, ஹந்த்கோஷ், மகாதேவ் ஹில்ஸ், டச் அருவி, சத்புரா தேசிய பூங்கா, அப்சரா விகார், படை மகாதேவ், கிறிஸ்துவ தேவாலயங்கள் என பல இடங்கள் இங்கே இருக்குது. அதிகபட்சமாக 3 முதல் 4 நாட்கள் போதுமானது. ஆனந்தமாய் சுற்றி அற்புதமாய் இயற்கையை ரசித்து வரலாம். பச்மாரி உயர்கோள காப்பகம் மற்றும் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியங்களையும் இங்கு காணலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது இட்லி கடை படத்திலிருந்து தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

நேர்களே, இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் உலா வந்த நகரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உலா வரலாம். அடுத்த நிகழ்ச்சியில் புதியதோர் நகரை சுற்றி

0: நீங்கள் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் 2026 முதல் உலக யோகாசன விளையாட்டுப் போட்டியில் காணொலி வாயிலாக இணைய இருப்பதாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கும் இதில் பங்கேற்பவர்களுக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை திரிபுராவிற்கு செல்கிறார். இப்பயணத்தின் போது புஷ்பபந்தா அரண்மனை தங்கும் விடுதி கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் லங்கமூராவில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் இராணுவ முகாமை பார்வையிடுகிறார். மேலும் மாநில மற்றும் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்துவார் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் மால்வியா நகர் உணவகத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 9 இந்தியர்கள் மற்றும் 12 வெளிநாட்டினர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வாரணாசியில் G20 கூட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெற்றதை தொடர்ந்து இன்று மற்றும் நாளை நடைபெறும் பிரிக்ஸ் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டமும் அங்கு நடைபெறவுள்ளது. சீனா, பிரேசில், எகிப்து மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். சாஃப் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்று கோவாவில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பூட்டானை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலக கால்பந்து தரவரிசையில் 69வது இடத்தில் இருக்கும் இந்தியா 6 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. சனிக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான வங்கதேசத்தை இந்தியா எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மேலை வரிசையில் இனி கேட்கலாம் தகவல் தளம்.

தினந்தோறும் புதிய தகவல்களை வானொலி வழி கொண்டு வரும் இந்த நிகழ்ச்சி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடலின் பாதுகாப்பு படை, அதாவது நம்ம உடலை பாதுகாக்கும் இயற்கை அதிசயம். ஒரு நாட்டின் இராணுவம் எப்படி 24 மணி நேரமும் நாட்டை பாதுகாக்கின்றதோ, அதுபோல நம்ம உடலை நம்ம உள்ளே இருந்து பாதுகாக்கும் ஒரு படை பற்றிய தகவல்கள் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம்.

ஆக்கள் என்ற பிற நின்னுயிர்கள் நம்மை சுற்றியே இருக்க, இருந்தாலும் பெரும்பாலானோர் நம் ஒவ்வொரு நாளும் ஒரு நோய்வாய்ப்படுவதில்லை. காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதற்கு பின்னால் இயங்குவது நம் உடலின் உள்ள அற்புதமான பாதுகாப்பு அமைப்பு தான். இதன் பேர் வந்து நோய் எதிர்ப்பு அமைப்பு, இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடலினை 24 மணி நேரமும் காக்கும். மேலும் தகவல்கள் அறியலாம். இந்த இம்யூன் சிஸ்டம் பற்றி பாடல்களுக்கிடையே பாடல் வருகிறது. டீசல் படத்திலிருந்து ரவி பாடியது.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மேலும் அறியலாம் தகவல்கள்.
1: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: நோய் எதிர்ப்பு அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடலுக்குள் நுழையும் நோய் கிருமிகளை கண்டறிந்து அவற்றை எதிர்த்து போராடி உடலை பாதுகாக்கும் செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகளின் கூட்டமைப்பே இந்த நோய் எதிர்ப்பு அமைப்பாகும். இந்த கூட்டமைப்பு சரியாக இல்லை அப்படின்னு பார்த்தாக்கா, சரியாக சாதாரணமாக வர நமக்கு சளி, இரும்பல் இது கூட நம்மை எளிதில் தாக்கலாம். இந்த கூட்டமைப்பை பாதுகாப்பு வரிசையாக பல இடங்களில் செயல்படுறது. நம்மை அறியாமலே இவை நமக்கு பல நன்மைகளை செய்கிறது. இதில் முதல் இடம் வகிப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தோல். ஒரு கோட்டையின் மதில் போல நம்ம உடலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சுவர் தான் இந்த தோல். பெரும்பாலான கிருமிகளை தோலை தாண்டி உடலுக்குள் நுழையவே முடியாது. பல வகையான பாக்டீரியாக்கள் தோலை தடுத்து தன் மீது சிறிய காயங்கள் போன்று வெளிப்படுத்தி சரி செய்து கொள்ளும் அல்லது நம்மை எச்சரிக்கும். அதனால் உடலில் செல்ல விடாது. பாதுகாப்பு சுவர் பற்றி தெரிந்து கொண்டோம் இல்லையா? அடுத்தது நுழைவாயில் வீரர்கள் யாருன்னு தெரிந்து கொள்ளலாம். பாடலுக்கு அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மகாலட்சுமி அவர் பாடிய பாடல்.

0: ஒரு சிறிய விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: அடுத்ததா வருது நோய் எதிர்ப்பு கூட்டமைப்பின் நுழைவாய் வீரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணீர், உமிழ்நீர். இவை வெறும் நீர் மட்டுமல்ல, இவற்றில் பல்வேறு நொதிகள் அதாவது என்சைம்ஸ், புரதங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு மூலக்கூறுகள் இருக்கு. கண்ணீரில் காணப்படும் முக்கியமான நொதி என்சைம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைசோசைம். இது பாக்டீரியாவின் செல் சுவற்றை உடைத்துவிடும். செல் சுவர் உடைந்தால் பாக்டீரியாக்கள் உயிரிழக்கின்றன. 1922 பென்சிலினை கண்டுபிடித்த விஞ்ஞானி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் இந்த லைசோசைம் கிருமியும் எதிர்ப்பு செயல்பாட்டை கவனித்தார். அடுத்ததாக வருது வந்து லாக்டோஃபெரின். இது கண்ணீர் மற்றும் உமிழ்நீரில் இருக்கும் பாதுகாப்பு புரதம். பாக்டீரியாக்கள் வளர இரும்பு சத்து தேவை. இந்த லாக்டோஃபெரின் இரும்பை பிணைத்து கொண்டு பாக்டீரியாவுக்கு கிடைக்காமல் செய்யும், அதாவது பாக்டீரியாவின் உணவை தட்டி பறிப்பது போல. அடுத்ததாக வருது வந்து இம்யூனோகுளோபுலின். இது மற்றொரு பொருள். கிருமிகளை அடையாளம் கண்டு கொண்டு உடலின் செயல்களில்

செல்களில் ஒட்டவிடாமல் தடுக்கின்றது. கண்ணீர் மற்றும் உமிழ்நீர். நுழைவாயில் வீரர்கள், நாம் அழும்போது கண்ணீரும் பேசும்பொழுது சுரக்கும் உமிழ்நீரும் வெறும் திரவங்களல்ல, அது நம் உடலை அமைதியான பாதுகாப்பு வீரர்கள். தொடர்ந்து கேட்கலாம் காந்தாரா படத்திலிருந்து ஹரிஹரன் சின்மயி பாடிய பாடல்.

0: champions Bangladesh in the title clash on Saturday at 6:30 p.m. And now for a look at today's newspapers, it's over to Tanveer Khurana.
1: Thank you, Anuja. The headlines in all the dailies are full with the tragic news of one of the deadliest fires in Delhi in recent years. Hindustan Times writes, safety gaps spark another tragedy as 21 die in blaze that swept through the five-story hotel located in a narrow lane crowded locality in South Delhi. An editorial in The Hindu writes on how India scaled its startup industry from 2016 to 2025. The Startup India scheme has truly come of age due to the supportive policy environment, robust startup growth and a positive investment climate. Cabinet backs ordinance to ease tax rules for foreign investors in some securities, states the Times of India. The Economic Times comes up with a story on domestic travel demand remains strong despite rising fuel costs and airfares and fewer flights under the headline Summer Travel Plans Take No Break. And finally, the Tribune writes about a memorable moment when the Tibetan spiritual leader, the 14th Dalai Lama, was presented with a Grammy Award won by his audiobook Meditations, The Reflections of His Holiness. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi today. Union Home Minister Amit Shah to chair 73rd plenary session of Northeastern Council in Shillong. U.S. Secretary of State Marco Rubio says United States and India are only weeks away from concluding a long-awaited trade agreement. IMD issues orange alert for heavy rain in Keralam and Mahi today. First World Yogasan Sports Championship to begin today in Ahmedabad. Prime Minister Narendra Modi to join the event. And in football, India advanced to the final of SAF Women's Championship, beating Bhutan 1-0 in Goa. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashavani Puducherry, Neram 8 Mani 30 Nodam 8 Nodi. நேர்களே, ஆங்கில செய்திகளுக்கு முன் தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம உடலின் பாதுகாப்பு படை, அதாவது நோய் எதிர்ப்பு அமைப்பு பற்றிய தகவல்கள், தோல், கண்ணீர், உமிழ்நீர் எப்படி நம்மை காக்கின்றது அப்படின்னு கேட்டோம் இல்லையா. இப்போ நம்ம உடலில் உள்ள வீரர்கள், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கும் வீரர்கள், வெள்ளை இரத்த அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் எப்படி செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த இரத்த வெள்ள அணுக்கள் கிருமிகள் உடலுக்குள் நுழைந்தால் உடனடியாக செயல்பட்டு தாக்குதல் நடத்தி அந்த கிருமிகளை அழித்து எதிர்காலத்தில் இதே கிருமிகள் நம் உடலை தாக்கினால் அதனையும் நினைவில் வைத்து கொண்டு ஏற்கனவே இதற்கு நாம் செயல்பட்டு இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து கொண்டு எதிர்பொருட்கள், அதாவது ஆன்டிபயாடிஸ் என்ற சிறப்பு ஆயுதங்களை தயாரித்து வைத்து கொண்டு மீண்டும் விரைவாக தாக்கி அழிக்கின்றது. இதனால்தான் சில நோய்கள் ஒரு முறை வந்த பிறகு மீண்டும் எளிதில் வருவதில்லை. இவ்வளவு கூட்டமைப்பு இருப்பின் கூட ஏன் நோய் தாக்குதல் நடக்கின்றது, அதை எவ்வாறு தடுக்கலாம்? இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. பாடலுக்கு பின் தெரிந்து கொள்ளலாம். கேட்கலாம் மனிதன் படத்திலிருந்து அனிருத், ஆரியன், தினேஷ் பாடிய பாடல்.

0: நேரம் 8:35.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நம்மை நோய் தாக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா என்ன நம்ம செய்யணும்? இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டமைப்பை அதிகரித்து கொள்ள வேண்டும். லைசோசைம், லாக்டோஃபெரின், இம்யூனோக்ளோபுலின், ஆரோக்கியமான வெள்ளை இரத்த அணுக்கள், இவையெல்லாம் வெறும் சிறிய தகவல்களே. நம் பாதுகாப்பினை வலுப்படுத்த இன்னும் பல என்சைம்கள் நம் உடலை தயார் செய்து கொண்டே தான் இருக்கின்றது. இந்த எதிர்ப்பு சக்திக்கு துணையாக நாம் செய்ய வேண்டியது சத்தான உணவுகளை சாப்பிடுவது, போதிய அளவு தூக்கம், தினசரி நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைத்து சுத்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முற்படுவதுதான். தொடர்ந்து கேட்கலாம் மாறா படத்திலிருந்து பத்மலதா பாடிய பாடல்.

0: நேரம் 8:40 முப்பது நொடி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: சில சுவாரஸ்யமான தகவல்களுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நம்ம உடலில் தினமும் ஆயிரக்கணக்கான கிருமிகள் நுழைய முயல்கிறது. நோய் எதிர்ப்பு அமைப்பு நமக்கு தெரியாமலே அவைகளை அழித்து விடுகிறது. ஒரு துளி இரத்தத்தில் ஆயிரக்கணக்கான வெள்ளை அணுக்கள் உள்ளன. கேட்கலாம் பாடல். கோமாளி படத்திலிருந்து

0: அன்னைக்கும் பிரசவத்துக்கு இலவசம் தான்.
1: பிரதர், உங்க பேர் என்ன?
0: ஜோசப்.
2: இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும்.

0: நேர்களே, நமது உடலின் உண்மையான காவலன் நமது உடலுக்குள் இருக்கும் நோய் எதிர்ப்பு அமைப்புதான். தோல் மதில் சுவராய், கண்ணீர் உமிழ்நீர் நுழைவாயில் பாதுகாக்களராய், வெள்ளை அணுக்கள் இராணுவ வீரர்களாய், எதிர்பொருட்கள் அதாவது ஆன்டிபாடிஸ் சிறப்பு ஆயுதங்களாய் நம்முள் இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதற்காக துணை நிற்க நாம் செய்ய வேண்டியது சத்தான உணவுகளை சாப்பிடுவது, போதிய அளவு தூக்கம், தினசரி நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைத்து சுத்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முற்படுவதுதான் என்ற இந்த தகவலுடன் இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பொது இடங்களில் தூய்மை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் இப்பொழுது 8:45. ஆகாஷ்வாணி
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தனேரியில இருந்து வரேன்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
3: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லாயிருக்கும். அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
2: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க, இல்லை இவங்க மூலமாக தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
3: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லோரும் வீட்டோட கேட்போம்.
2: நீங்கள் ரேடியோவில் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்குது?
3: பாடல்கள் கேட்போம், இது செய்தி கேட்போம், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போயிடுவோம், பிறகு வந்துடுவோம். ஒளிச்சித்திரம் வந்து எப்போமாவது ஒரு தூக்கு கேட்குறேன்.
2: அந்த காலத்தில் பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதில் வந்து திருக்கி திருக்கி கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா?
3: இல்லை, அதை டியூன் பண்ணி தாங்க.
2: உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து கேட்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்டிருக்கீங்களா, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட ஒன்றா சேர்ந்து ரேடியோ கேட்டு?
3: அது செய்தி கேட்க இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் செய்தி கேட்க வந்து கேட்பாங்க.
2: நான் செய்தி கேட்குற நேரம்னு எல்லாரும் அந்த இடத்துல ஆஜராகி கேட்டுருவீங்க.
3: அது கிராமத்தில் வந்து எல்லாம் ஒன்றுமே இருக்கிறது தானே, அதனால்
2: ரேடியோவில் கேட்ட ஒரு மறக்க முடியாத பாட்டுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிறைய பாட்டு கேட்டுருப்பீங்க, உங்களுக்கு பழைய பாடல்கள் கேட்க பிடிக்குமா, இல்லை புது பாடல்கள், இடைக்கால பாடல்கள், 80s?
3: அது போடுற பாட்டு நிறைய பாட்டு கேட்டுருக்கோம்.
2: இல்லை, சில பேர் என்றைக்காவது வர்றவங்க அண்ணே ஒரு பாட்டு போடுங்க, ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
3: அது கேட்டிருக்கேன்.
2: அப்போ கேட்கும்போது நீங்கள்

0: அது லாங் சவாரி எங்கேயும் போனா பாட்டு கேட்டுக்கிட்டு போவோம்.
1: அந்த காலத்துல அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமா குட்டியாவே வந்துருச்சு. நம்ம போன்ல கூட இப்ப நமக்கு ரேடியோ எல்லாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்ப பாட்டு கேட்கற அனுபவமும் எப்படி இருக்கு?
0: அது அப்போ வந்து இந்த வால்வுன்னு சொல்ற மாதிரி அந்த ரேடியோ இருந்தது. அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம் கூட்டிட்டு தெளிவா கேட்குது.
1: எங்க போனாலும் அந்த ரேடியோ கையோட தூக்கிட்டு போயிடலாம்.
0: அப்போ வந்து அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அது பெரிய பெரிய வால்வு உள்ள ரேடியோவா இருந்து அது நல்லா கேட்போம், நல்லா இருந்து கேட்க.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
0: நமக்கு நிறைய அதில் நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன்குள்ளது தான் அதிகமாக கேட்டிருக்கேன்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
2: தர்மா, பெருமாள்புரம்.
1: நீங்கள் ரேடியோ கேட்பீங்களா?
2: ரேடியோ கேட்டிருக்கிறேன், ட்ராவலில் அதை மாதிரி கேட்டிருக்கிறேன், வேறு ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்டிருக்கேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. வண்டி வச்சுருக்கனால வெஹிக்கிள் இருக்கனால வெஹிக்கிளில் செட்டில் கேட்கறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா முன்னாடி எப்படின்னா பிஸ்னஸ் ரீதியாக முன்னாடி இருக்கும்போது செட் வச்சுருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
1: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க?
2: பாட்டு கேட்கறது அதை மாதிரி கேட்டிருக்கிறேன். நம்ம ஒரு தான் கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கிறேன்.
1: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோவில் ஃபோன் பண்ணி பேசணும் இல்லை பாட்டு கேட்கணும் அப்படி ஏதாவது இருக்கா?
2: அப்போ வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து ஒர்க் பெருசாக கிடையாது. இப்போ நம்மளும் கால் பண்ணி பேசுவோம், நம்ம பேசுறதும் அதில் கேட்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம்ல, அதனால அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருப்போம்.
1: சரி, ஒரு பாட்டு கேட்கும் போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்கள் டக்குனு கண்டுபிடிச்சி கூட சேர்ந்து பாடலாம் செஞ்சுருக்கீங்களா?
2: பாடி இருக்கிறோன்னா அது இப்போ நீங்கள் சடனாக கேட்டால் ஒன்றும் சொல்ல வராது இல்லை. பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும் நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதா, அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்று என்னென்னா குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்தில் இந்த பாட்டு ஓடணும்லாம் இருக்கும்
1: இல்லை. இதெல்லாம் ரேடியோலலாம் நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இங்கெல்லாம் ரேடியோவில் போகுது.
2: நான் தான் சொல்கிறேன், முன்னாடி நான் அதை பார்த்துருக்குறேன் அந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த ஃபோன் அடித்து எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இவங்களை பிடிக்கும் உங்களை பிடிக்கும் அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன், இந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு
1: இருக்கு. சரி, ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
2: என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழையங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் கொலசேரிப்பட்டினம்.
0: நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமாம், சின்ன வயசில் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதில் கரெக்டாக 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க, ஒரு மேடம் ஆரம்பிப்பாங்க. அதனால் அது எங்கள் அப்பா 24 மணி நேரமும் எங்கள் அப்பா கையில் ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதில் கேட்டுட்ருப்பாங்க.
0: உங்கள் அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க, நீங்கள் என்ன விரும்பி கேட்பா?
1: நாங்களும் சின்ன பிள்ளைகள் நம்ம கதை சொல்லுவாங்க, அதில் அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்கள் அண்ணன் நாங்களாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்ருப்போம். நிறைய வந்துட்டு அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால் நாங்கள் அதை ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கோம். காலையில் சாமி

0: போட்டப்பா வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர் அதெல்லாம் அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்போ பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்கள் அண்ணா அவன் சினிமா பாடல் பார்க்கணுமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கும் விரும்பி இருக்கணும்.
1: அந்த காலத்தில் ரேடியோ கேட்டதுக்கும் இப்போவும் எஃப்எம் ரேடியோ இருக்குது, இப்போ எல்லோரும் மொபைல்லையும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
0: எப்போ மாது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
0: ஆகாஷ்வாணின்னு சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே, அது ஒரு தோரணை அந்த மாதிரி இருக்கும், அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
1: வணக்கம், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வரோம். எங்கேருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா, அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன், இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
1: எந்த நேரத்துல எல்லாம் நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் குடும்பமான வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயாக இருக்கிறதுல வானொலி நிகழ்ச்சி தான் நாங்கள் கேட்டுட்ருப்போம்.
1: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேற என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை இசை, சினிமா பாட்டுகள் அதுதான் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
1: தேங்க்யூ சார். சார், உங்க பேர் சொல்லுங்க, இந்த ஊர்ல இருந்து ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்து அக்காலிங்க முடிங்க சிறிய வில்லேஜ். அங்க வந்து மேக்ஸிமம் நியூஸ் தான் நாங்க கேட்போம்.
1: நீங்க எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க? சின்ன வயசுல கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
3: நான் 6 படிக்கும் போது நினைக்கிறேன், அப்ப வந்து கேட்டுட்டு இருக்கோம். இல்ல, செய்தி மட்டும் தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும் தான் கேட்போம். வேற சினிமா பாடலாம் நாங்க எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். எல்லா சேனல் அந்த உழவர் உலகமா அது விரும்பி கேட்போம். கிராமம்னாலும் அதையும் விரும்பி கேட்போம். இல்ல, வேற எதுவும் கேட்க மாட்டோம். இந்த தான்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, இந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: சீனிவாசன்ல குடியிருக்கேன், திருநெல்வேலி.
1: எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க?
4: 61-62 இருக்கும்.
1: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் ரேடியோ தான் கேட்டிருந்திருப்போம். செய்திகள் எல்லாமே நம்ம அதுல தான் கேட்டிருந்திருப்போம். அந்த காலத்துல எல்லாம் செய்திகள்லாம் கேட்கணும் அப்படின்னால ரேடியோ தான் கேட்டிருக்கோம்.
4: ஆமா, எல்லா நியூஸும் அதுலதான் தெரியும். பேப்பர் கூட அப்புறம் ஜாஸ்தி வாங்குறது கிடையாது. நியூஸ் அதான் அப்போ அதில் போடுறப்போ கேட்போம். மற்ற படங்கள் எல்லா பாட்டுமே கேட்போம்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாலங்குறிச்சி, டெய்லரிங் ஷாப் வேலை வாங்க.
0: வானொலிலாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக கேட்போம், கேட்டிருக்கேங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினாக செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: 6-7 வயசில் வந்து அப்போ டிவிலாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லயே ரேடியோ வந்து எதுல நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசா அதுக்குன்னு ரேடியோ வச்சிருப்பாங்களே வீட்டுல, அந்த மாதிரி
1: மரக்கட்டை இது மாதிரி இருக்குமா? வானொலி ரேடியோ அதெல்லாம் கேட்பாங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்த பழைய பாடல் மெனக்கட்டு 6 மணிக்கு மேல கண்டிப்பா வைப்பாங்க, கேட்போம்.
0: மத்தவங்க உங்க

0: 90 ஆண்டுகளாக
1: தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
2: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
3: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
4: ஆகாஷவாணி புதுச்சேரி. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றைய நேர் நேரத்தின் தலைப்பு பொது இடங்களில் தூய்மை. நெருப்படுத்துகிறார் மீனாட்சி. அரங்கிசை நிகழ்ச்சி சில நொடிகளில் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும்.
5: நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ ரமா ரமணி மனோகரா, மோகனம் ராகம் ஆதிதாளம், பல்லவி கோபாலய்யர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து எந்தனி வின வின்துரா ஊர்மிகா ராகம் ஆதி தாளம் கிருஷ்ண நடை பல்லவி சேஷய்யர் கீர்த்தனை.

நேரம் இப்பொழுது 9:28. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கிருபயா பாலய என்று தொடங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை, சாருகேசி ராகம், மிஸ்ரு சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் 2026 முதல் உலக யோகாசன விளையாட்டுப் போட்டியில் காணொலி வாயிலாக இணையிருப்பதாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கும் இதில் பங்கேற்பவர்களுக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 5 நாள் பயணமாக இந்தியாவிற்கு வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இது இந்தியா வெனிசுலா உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் மற்றும் எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பிற்கான வழிகளை ஆராய்வதாகவும் அமையும் என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். காங்கோ நாட்டில் எபோலோ நோய் பரவல் அதனை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானோ தெரிவித்துள்ளார். இதுவரை இந்த நோய் பரவலால் 344 பேர் பாதிப்படைந்துள்ள நிலையில் 60 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக எடுக்கும் எந்தவொரு இராணுவ நடவடிக்கையையும் தடுக்கும் வகையில் அமெரிக்க மக்களவை தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. பிப்ரவரி மாதம் தொடங்கிய இந்த போருக்கு எதிரான தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக மக்களவை உறுப்பினர்கள் 4வது முறையாக இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து புதிய தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷை இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 26ஆம் தேதி நியமித்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று தேர்தல் துறை அலுவலகத்தில் திரு ரவி பிரகாஷ் தலைமை தேர்தல் அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 10:02. முதன்மேலை வரிசையில் நேர்கள் ஆவலுடன் கேட்க காத்திருக்கும் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நேர்களே, இதில் பங்கு கொள்ள ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூலில் நீங்கள் விரும்பிய பாடல்களை பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சரஸ்வதி பத்மநாபன் மாதவரத்திலிருந்து கேட்ட பாடல் வாழ்வே மாயம். இப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் தொடர்ந்து கேட்கலாம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவர் விருப்பமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மீண்டும் பாடிய பாடல் பட்டிக்காட்டு ராஜா படத்திற்காக.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நினைவெல்லாம் நித்யா. இப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் ராஜன் சுப்பிரமணியம் விருப்பமாக.

நேரம் 10:15 22 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் கடலூர் சுரேஷ், இவர் விருப்பமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கைராசிக்காரன் படத்திற்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, இதில் பங்கு கொள்ள ஆகாசவாணி புதுச்சேரி என்ற முகநூலில் நீங்கள் விரும்பிய பாடல்களை பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். இது தினந்தோறும் 10:02 வரும் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் வேட்டவலம் குமார், செங்கம் புனிதன் இவர்கள் விருப்பமாக என் கடமை படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: நில்லடி நில்லடி

என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவிக் கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி நில்ல.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 12 மணிக்கு வளமான பாரதம் இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சென்னை ஆண்டனி ராஜ் இவர் விருப்பமாக சின்னத்தம்பி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் 10:37:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், இவர் விருப்பமாக செல்வ மகள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல்.

0: ಪದೆಯಲ್ಲವಾ
1: ಬಲಿಯಿಲ್ಲದ ಮಾರ್ಗಳಿಯ ಪಡೆಯಿಲ್ಲ.
2: நேரம் 10:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம். சென்னை சிவராமன் நாகராஜன் இவர்கள் விருப்பமாக உதயகீதம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கனஅள்ளி கோவில் கொட்டகை கனகராஜ் ஜெயக்குடி இவர்கள் விருப்பமாக எங்கள் தங்கராஜா படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியது.

அம்மு, தாராபுரம், நாடார் தெரு, துரைராஜ், காஞ்சிபுரம், ரங்கசாமி குளம், கோகிலா, பிரசன்னா, பட்டாளம், அப்துல் ஜலீல், விளக்கப்பாடி செந்தில், காட்டூர் சிவகுமார் குடும்பத்தினர், கட்ரா சந்தான மௌரியா குடும்பத்தினர், உத்தரப்பிரதேசம் கஷ்யப் குடும்பத்தினர், சத்தீஸ்கர் வர்மா குடும்பத்தினர் மற்றும் மணிமாறன் ஆகியோர் விருப்ப பாடலை ஒளிபரப்ப நேரம் குறைவு காரணமாக வருகிறது. பெண்ணின் மனதை தொட்டு இப்படத்திலிருந்து உன்னிமேனன் பாடிய பாடல். இவர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 முதன்மை அலைவரிசையில் நேரம் நேர் நீர்ச்சல் தலைப்பு பொது இடங்களில் தூய்மை. இன்றைய தலைப்பு பொது இடங்களில் தூய்மை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி. நேர்களை நீங்கள் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 2275250 என்ற எண்களை.
1: 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. இந்தியாவிலிருந்து நியூசிலாந்திற்கு மூலிகைகள் கலந்த மற்றும் சமைக்க தயாரான சிறுதானிய ஊட்டச்சத்து உணவுகளின் முதல் கடல்வழி ஏற்றுமதியை செய்ததற்கு வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாழ்த்தியுள்ளார். அரசின் ஸ்ரீ அண்ணா திட்டம் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். டெல்லியில் நேற்று நடைபெற்ற 10வது இந்தியா லாவோ மக்கள் ஜனநாயக குடியரசு கூட்டுக்குழு கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், லாவோ நாட்டு துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான தாங் சவான் ஹோம் விகானே இணைந்து தலைமை தாங்கினர். இந்த கூட்டத்தில் சுகாதாரம், எரிசக்தி, திறன் மேம்பாடு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தரப்பினரும் விரிவாக விவாதித்தனர். டெல்லியில் மால்வியா நகர் உணவகத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 9 இந்தியர்கள் மற்றும் 12 வெளிநாட்டினர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையில் ஆய்வு செய்வதற்காக 2013 ஏவப்பட்ட மேவன் விண்கலம் செயலிழந்து விட்டதாக நாசா அறிவித்துள்ளது. 10 ஆண்டிற்கும் மேலான கண்காணிப்பு பணிகளுக்கு பிறகு 6 மாதங்களாக எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்ததால் இந்த திட்டம் முடிவுக்கு வந்துவிட்டதாக விண்வெளி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் 14வது நார்வே செஸ் தொடரில் நார்வேயின் மேக்னல் கால்சனை இந்தியாவின் பிரக்யானந்தா 3வது சுற்று மற்றும் 8வது சுற்றில் வீழ்த்தினார். செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு ஒரே தொடரில் கால்சனை 2 முறை தோற்கடித்த 2வது இந்தியர் என்ற பெருமையை பிரக்யானந்தா பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 11:13. நேயர்நேயரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா பொது இடங்களில் தூய்மை. இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர 2275240 2275250 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும், வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். பொது இடங்களில் தூய்மை அப்படின்னும் போது பொதுவான விஷயம் தானே இது. கண்டிப்பாக ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கடமை இருக்குது அப்படின்னா அது தூய்மை தான். எல்லாருக்குமே தன்னோட இடத்த தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் அதை பொது இடத்துல நம்ம கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னா அங்கே தாங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம்ல நிறையவே மைனஸ் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிருது. இந்த இடங்களை எப்படி நம்ம பொதுவாக தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்றது, அதாவது இன்னொரு இடத்த பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம், என்ன அந்த இடம் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டு போயிடுவோம். ஆனால் இருக்கிற இடத்தையும் சரி நாம் அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னும் போது எல்லோரும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து சரியான ஆன்சரை நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வரும் நேரோட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, பொது இடங்களில் தூய்மை அப்படின்னும் போது இப்போ நம்ம வெளியில் போகிறோம். இப்போ ஏகப்பட்ட இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்றோம். அந்த எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை வெளியில் நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ற

பொருட்களை தூக்கி தூரம் எரியிடும். அதாவது அந்த தூரம் எரியும் போதே அந்த இடம் வந்து அப்படியே குப்பை கூளமாக மாறி போயிடுது அப்படின்றதே நம்ம கண்காணிக்கிறது இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. நம்ம ஏதோ பொத்தம் பொதுவாக அப்படியே தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போயின்னு இருப்போம். பஸ்ஸில் இப்போ பயணிக்கிறோம், பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், இல்லை ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கும்போது அது அப்படியே என்ன பண்ணுவோம், பஸ் போகிற போக்கில் தூக்கி போட்டு போயிடுவோம். அது எதிரில் வரவங்களுக்கு இல்லை அந்த இடம் என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை பாருங்களேன். எவ்வளோ ஒரு சுயநலமாக நம்ம வந்து இயங்கிட்டுருக்கோம் அப்படின்றது தான். ஸோ இந்த சுயநலத்திலிருந்து தான் நமக்கு வந்து இந்த ஒரு புது புத்தி நமக்கு கண்டிப்பாக வேணும். இதை நம்ம எல்லாருமே கடமை.

0: ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை பாருங்களேன், எவ்வளோ ஒரு சுயநலமாக நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். ஸோ இந்த சுயநலத்திலேருந்து தான் நமக்கு வந்து இந்த ஒரு பொது புத்தி நமக்கு கண்டிப்பாக வேணும். இதை நம்ம எல்லாருமே கடமையாக நம்ம இதை வந்து செய்யணும். பல முறை நம்ம இதில் பேசியாச்சு, ஒவ்வொரு முறையும் இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறோம். இதுக்கான திட்டங்கள் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்தாலும் கூட அது ஏதோ ஒரு திட்டமாக ஒரு ஸ்கீம் இவங்க செய்யணும் அவங்களுக்கான பொறுப்பு அது அப்படின்னு நம்ம கடந்துகிட்டே வந்திருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இதில் எல்லாருக்குமான பொறுப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: எம் அபுசாலி தாண்டவ மூர்த்திக்கு போகும்.
0: சொல்லுங்க சார்.
1: வீட்டுல இருந்து வரணும் மேடம், சுகாதார பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட.
0: கண்டிப்பா.
1: நான் எங்க கிராமத்துல பாத்துருக்கிறேன் மேடம், இப்போதான் அந்த அவல நிலை இருக்குது மேடம். ஒரு பஞ்சாயத்து போர்டு கட்டடத்துல அங்கன்வாடி மையம் பழுதாண்டினால வேற ஒரு கட்டடத்துல இயங்குது. அந்த கழிப்பறைகளை வந்து புதர் மண்டி கடக்க நான் ஒரு இரண்டு முறை அதை சரி செஞ்சேன், எந்த பிரீதி பலன் இல்லாத. இனி வரைக்கும் எந்த ஒரு துறை சார்ந்தவங்க யாரும் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பொதுமக்களும் ஏனா தனமாக்குறேன், அதுல ஒரு 10 பிள்ளைகளை வந்து அங்கன்வாடி மையத்துக்கு வந்து சென்று போயிட்டு இருக்கிறாங்க மேடம்.
0: ஆனா அந்த இடம் வந்து இப்ப தூய்மையற்றுதான் இருக்கு.
1: ஒரு அவல நிலையில தான் இருக்கு மேடம், புதிய கட்டடமா இருக்குது. அதை பேரளவுக்கு சொல்ற அளவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியலங்க மேடம்.
0: அங்கன்வாடி மையம்ன்றது எவ்வளவு ஒரு பொதுவான ஒரு விஷயம், குழந்தைகள் புழங்கும் இடம் அது. ஆனா அந்த இடத்துல பொதுமக்கள் எல்லாமே குழுமாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஆனா இது இந்த இடம் இப்படி இருக்குதுன்னு ஒவ்வொருத்தருக்குமே அதை தோணவே இல்லை பாருங்க.
1: அது நானும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்ததுக்கு தலைவர்கிட்ட சொன்னதுக்கு 100 நாள் வேலை செய்வாங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தது கிடையாது மேடம்.
0: ஓகே ஓகே. ஆனாலும் அதுக்கான நீங்கள் முன்னெடுப்பு பண்ணி அதை நீங்கள் தூய்மைப்படுத்துறீங்க. ஆனால் அதை சரிவர நமக்கு ஒரு துணையாக ஒருங்கிணைக்காத போகிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்கு.
1: முறை செஞ்சேன் மேடம் அந்த பணியை, நான் 2 முறை எந்த பிரீதி பலன்களாக செஞ்சேன். அது வந்து ஒரு மெத்தலை போக்காதான் இருக்கிறாங்க மேடம். சரி, இவரு என்ன செய்யட்டுமே, நிறைய சம்பளம் வாங்குற நம்ம பிள்ளை மேலே நினைச்சு பாருங்க. ஒரு பாம்பு கடி ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா நம்மளுக்கு தானே பேரிழப்பு. நம்ம அரசு எவ்வளவு குறை சொல்றோம், நம்ம பேர்ல தான் தப்புன்னு சொல்றோம். நான் சுட்டி காட்டி பார்த்துட்டேன், சரி இது வரையும் அவங்க கவனத்துல எடுத்துக்கல. நம்ம சுற்றுலா செல்லும் இடங்கள்லாம் நம்ம தின்பொருள் உணவு தின்பண்ணலாம் சாப்பிட்டு ஒரு குப்பை தொட்டில் போட நல்லா இருக்கு மேடம். இந்த கால்நடை செல்லாம் சாப்பிட்டு வயிறு உப்பலாகி இழப்பு நேரிடுது மேடம். இதெல்லாம் எங்க கிராமப்புற ஒரு சில இடங்கள்லாம் கண் கூட பாக்குறேங்க மேடம்.
0: நிச்சயமா அது வேதனையான ஒரு விடயமும் கூட நமக்கு அது.
1: மனிதர இப்படி ஒரு செயலில் ஈடுபடுறாங்கன்னா நம்ம வாயிலாச்சும் நம்ம எந்த குறை சொல்றதுக்கு மேடம். அது பசி தாக்கத்துக்கு தான் இந்த பொருள் ஒரு பசுமையா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடு, அதனுடைய உயிரிழப்புக்குள்ள தான் தெரியுது மேடம் அதனுடைய இழப்பு.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: இது போன்ற தருணங்கள் நிகழாமல் இருக்க நம்ம பொதுமக்கள் வந்து செயல் பண்ணுங்க மேடம்.
0: ஆமா, அவங்களோட ஒத்துழைப்பும் கண்டிப்பா தேவை இல்லையா அதுல.
1: இது வீட்டுல இருந்து செயல்படும் மேடம். தூய்மையான வீட்டை நம்ம ஒட்டனை அடிச்சு தூய்மையா வைக்கணும், கொசு இல்லாத அளவுக்கு கொட்டாமச்சு இது போன்ற பொருளை நம்ம சேகரிக்க கூடாது மேடம் மழைக்காலங்களும்.
0: சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், நன்றி.
1: மிக்க நன்றிங்க மேடம்.
0: நன்றி. பொது இடங்களில் தூய்மை அப்படின்னு பேசும்போதே இது ஒரு தனி மனித இடத்துக்கு முதல் தனி மனிதன் தன் கடமையாக அதை பார்க்கணும். அப்போ தான் ஒன்று சேர்ந்து தனி மரம் தோப்பாக்காது அப்படின்ற பழமொழியெலாம் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் அந்த செயல்படுத்தும் போது அது வடிவம் முழு வடிவம் பெறது இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. பொது இடங்களில் தூய்மைப்படுத்தணும் அப்படின்றது நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது, அது நாட்டோட நன்மைக்குமாக நம்ம பார்க்கப்படணும் அதை. ஸோ இது வந்து இது குறித்து பல திட்டங்கள் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதாலும் இந்த இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு நிச்சயம் தேவை தான். இப்போ எல்லாருமே வெளியிலலாம் போகிறோம், பசங்கள்லாம் கூட நம்ம பார்க்குக்கு போகலாம் அப்படின்லாம் போவோம், பீச்சுக்கெலாம் போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீச் இருக்கிற இடங்களை பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ரொம்ப நம்ம தானே போய் அங்கே பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துக்கு போகணும், இதை நம்ம வந்து ஆசையாக வந்து அந்த இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் அந்த இடத்த நம்ம சுத்தமாக வைக்க தவறிடுறோம். அங்கே சாப்பிட்ற பொருட்களை அங்கேயே தின்பண்டங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை தூக்கி அப்படியே போட்டுடுறோம். அந்த பூங்காக்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம போகிற ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டிலேருந்து வாரிட்டு வர குப்பையை தூக்கிட்டு வந்து வெளியில் வச்சுருவோம். அந்த காற்றடிக்கும் போது அந்த குப்பை அப்படியே பறந்து எல்லா இடங்களையும் பரவும் அப்படின்றது நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்போல்லாம் ஆங்காங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பை தொட்டிகளை வச்சுருக்காங்க. ஆனால் குப்பை தொட்டியில் குப்பையை வீசாமல் குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வீசுறோம் பாருங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான நிலைமை, அந்தளவுக்கு நம்ம வேகமாக இயங்கிட்டுருக்கோமா, இல்லை அந்த ஒரு சென்ஸ் வந்து நமக்கு இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு இது ஒரு பெரிய மன வருத்தத்தையும் வழியையும் தான் கொடுக்குது. இப்போ இது மாதிரி தூக்கி வீசி எறியாமல் இந்த மாதிரி குப்பைகளை அங்கங்கே வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டியில் தான் போடணும் அப்படின்ற ஒரு மனநிலையை நம்ம ஏன் வகுத்துக்கிறது இல்லை? சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செய்வாங்க.

அதாவது குப்பை தொட்டி எங்கே இருக்குது? இப்போ ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு டீ குடிப்போம். அந்த டீ கப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே குடிச்சிட்டு அதே இடத்துல நீ ஒரு நாலு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அளவில் குடிச்சிட்டு இருப்போம், அப்படியே தூக்கி போட்டு போயினே இருப்போம் நம்ம. ஆனால் அது இல்லாமல் அங்கே குப்பை தொட்டி எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி போய் போடும்போது அங்கே இருக்கிற ஒரு நண்பரே நம்மளை கிண்டல் அடித்து சிரிப்பார், எங்கேயோ போட்டு வாயே, அதை வேற தூக்கிட்டு போய் அங்கே எங்கேயோ தேடிட்டு போயிட்டுருக்க, வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் பார்த்தீங்களா. இது நமக்கான விடயம், நம்ம வாழும் பூமி, நம்ம இருக்கிற இடம், இந்த பொது இடத்தை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு ஏன் யோசிக்கிறது இல்லை? ஓகே, இது மாதிரி நிறைய நம்ம இன்னும் நிறைய பேசலாம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். 2275240 2275250 நம்பருக்கு. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் 11:12. பொது இடங்களில் தூய்மை அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் நேயரோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி. தலைப்பு என்ன மேம்?
0: பொது இடங்களில் தூய்மை.
1: பொது இடங்கள்ல பொறுப்புணர்வோட நம்ம தூய்மையா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல என்ன ஒண்ணுன்னா, யாராவது
0: என்ன

0: நேரம் 11:12. பொது இடங்களில் தூய்மை அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் நேயரோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி. தலைப்பு என்ன மேம்?
0: பொது இடங்களில் தூய்மை.
1: பொது இடங்கள்ல பொறுப்புணர்வோட நம்ம தூய்மையா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல என்ன ஒண்ணுன்னா, யாராவது

0: பண்ணணும் மேம். அதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அந்த பொது சுகாதாரம் அப்படிங்கறது அது என்னமோ நம்ம நம்ம நாட்டுல டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோமோ, எங்க பார்த்தாலும் குப்பை, எங்க பார்த்தாலும் தூய்மையற்ற ஒரு இடமாக இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடம் தானே அப்படின்னு பொறுப்பு இல்லாத ஒரு தன்மை தான் மேம்.
1: இது நிச்சயம் அதை நம்ம 100% நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். பொறுப்பு வந்து சத்தியமா உங்களுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி ஒரு இது இருக்கு.
0: யோசிச்சு பாருங்களேன், யாராவது நம்ம வீட்டு குப்பைய பெருக்கி தெருவுக்கு வாசல போடுவாங்களா? இது இங்க இந்தியால மாத்திரம்தான் நடக்கும். ஏன் அது உங்க வீட்டுல குப்பை தொட்டியில இருக்கே போடுங்களேன். தூய்மை பணியாளர்கள் அழகா வராங்க, அவங்க கிட்ட மக்கும் குப்பை எது மக்கா குப்பை எதுன்னு பிரிச்சு கொடுங்களேன். நிறைய இடங்கள்ல குப்பை தொட்டியே இல்ல. அதற்கு முக்கிய காரணம் என்ன? நாய்கள் எல்லாம் குப்பை தொட்டியில இருந்து வருது, அது அசுத்தம் பண்ணுறதுன்ட்டுதான் தூய்மை பணியாளர்களை அப்பாயிண்ட் பண்ணி கவர்மெண்ட் ரொம்ப சூப்பரா நம்ம வீட்டு வாசலுக்கே வர மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. ஆமா வராங்க மேம். கரெக்டா 8 மணி ஆச்சு அப்படின்னா பெல் அடிச்சு அவங்க வந்து வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 முறையாவது வராங்க எங்க பகுதியெல்லாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதை அப்ரிசியேட் பண்ணணும் மேம். நம்ம பொறுப்புணர்வாக இருக்கணும். நிறைவாக சட்டங்கள் எவ்வளவு கொண்டு வந்தாலும் மக்கள் அந்த சட்டத்தை மதிக்கல அப்படின்னா சட்டத்திற்கே கூட அந்த மதிப்பு அப்படிங்கறது இல்ல மேம்.
1: சட்டமே ஒரு கேள்விக்குறியா தான் மாறிடும்.
0: ஆமா, மக்கள் ஏன் இப்படி பொறுப்பற்ற தன்மையாக இருக்கிறாங்கன்னா அவங்க அவங்க சுத்தி இருக்கக்கூடிய இடம் நல்லா இருந்தா போதும். அதாவது என் வீடு ஏன் சரௌண்டிங்னா என்னோட காம்பவுண்ட் குள்ளேயே முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க மேம். அது கிடையாது. நம்ம பகுதி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் இருக்கணும், அந்த ஸ்ட்ரீட் முழுக்க நம்ம சுத்தமா பாதுகாக்கணும். நம்ம குப்பை போடக்கூடாது. எவ்வளவு அசௌகரியம் இருந்தாலும் அந்த குப்பை தொட்டிகள்ல போய்தான் அந்த குப்பையை போடணும்ங்கிற ஒரு தார்மீக பொறுப்பு அப்படிங்கறத பண்ணணும். நிறைவா மேம், ஒருத்தர் யாராவது எச்சில் துப்பினா அல்லது யாராவது சிறுநீர் கழிச்சா அப்படின்னா நம்ம கேக்குறதுல ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஒரு 4 பேர் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா 5வது வாட்டி அதே மனுஷன் யோசிப்பான், அன்னைக்கே ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களே நம்ம செய்யணுமா வேண்டாம் அப்படின்ட்டுன்னு. நம்ம எல்லாருமே நெக்லிஜபிளா விட்டுட்டு போறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தட்டி கேட்கணும். பொறுப்புணர்வு அப்படிங்கிறது யாருக்காவது இல்லைன்னா மனிதர்கள் நம்ம பொறுப்புணர்வோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா அவங்க மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாவது இருக்கு.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, எல்லாத்தையும் அழகா சொன்னீங்க. நன்றி உங்க கருத்துக்கு.
0: தேங்க்யூ மேம். பை.
1: நெகிஷ்வரம் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
2: தூய்மை பத்தி தானே?
1: ஆமா, பொது இடங்களில் தூய்மை.
2: அதான் நம்ம அந்த பாடல கூட எழுதியிருக்கேன்.
1: பாடுங்க.
2: தினம் நாம் தூய்மையாயிருக்க பழகணும், இதை வீட்டிலும் வெளியிலும் கடைபிடித்து வாழணும். சூரிய ஒளியில் ஆடையை காய வைத்து உடுத்தணும். வாரம் ஒரு நாளில் நகங்களை சுத்தமாய் வெட்டணும். மூளை மூடைக்கு உள்ள தூசை கட்டி சுத்தம் செய்துதான் வந்தா தீனிகள் நம்மையும் நெருங்காது இருக்குமே.

0: அதற்கான மறுசுழற்சியை பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஆனா இதை விட்டுட்டு குப்பை போவது அறையில சோம்பேறி பண்ணல் பட்டுக்கிட்டு கொடுக்காம இருந்தோம்னா வெளியில கொட்டினோம்னா அதுதான் இன்னைக்கு பயங்கர ஒரு விளைவுகளை ஏற்படுத்துது, புற்றுநோய்களை ஏற்படுத்துது, சாக்கடைகளை கழிவுகள்ல போய் அடைச்சுக்கிட்டு பல பிரச்சனையை ஏற்படுத்துது. அதனால கட்டாயமா எல்லாருமே இந்த மாதிரி பிரித்து கொடுத்து நாட்டை தூய்மைப்படுத்தணும். நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி. பொது இடங்களில் தூய்மை அப்படின்னும் போது எல்லாருமே நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா? தூய்மை பணியாளர்கள் இந்த வேலை செய்தாலும் அவங்க வந்து குப்பைகளை சேகரிக்க வரும்போது நம்ம வீட்டிலேருந்து அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்ற இடத்து கூட நம்ம வரதில்லை. ஏன்னா வேலை நிமித்தமாக என்ன பண்ணுறோன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துடுறோம். அதை வந்து சரியான முறையில் வந்து அதை நம்ம எடுத்து கொடுக்கறதில்ல. அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு குப்பை தொட்டிகள்லையே பிரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் படித்திருக்கிறோம் தான் நம்ம, அதிலே எழுதியிருக்கோம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு. ஆனால் இதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? பெரும்பாலான பேர் அதை கடைபிடிக்கிறதில்ல. சிலர் அதை கடைபிடித்தாலும் அவங்கள வந்து கிண்டல் அடித்து கேலிக்குரியவர்களாக அவங்கள வந்து நம்ம மாற்றுறது எப்பேற்பட்ட மனநிலை அப்படின்றத நமக்கு தெரியல. அதை பொது சுவர்கள்லாம் இருக்குல்ல, அது இல்லை பொது சாலைகள், எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய சாலைகள், இந்த இடத்துலலாம் வந்து வந்து நேயர்கள் சொன்ன மாதிரி தான் எச்சில் துப்புறது, புகையிலை பொருட்களை துப்பி அந்த இடத்தையே நாசம் பண்ணுறது, சுவர் பார்க்கறதுக்கே ஒரு அருவறுப்பு தன்மையை நமக்கு ஏற்படுத்தும். இப்போ பல கிராமங்களில் கூட பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து திறந்த வழிகளில் மலம் கழிப்பது ஒரு விடயமாகவே இது பார்க்கப்படுது. எவ்வளவுதான் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அந்த திட்டங்கள் மூலமாக பொது கழிவறைகள்லாம் கட்டி கொடுத்தாலும் கூட அது பயன்பாடற்று அப்படியே இருக்குது அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். அது ஒரு காட்சி பொருளாக தான் அதை வச்சுருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி போகலாம் அப்படின்றது இன்னுமே வேறு அந்த இடத்துக்கு அவங்க வரலையோ, இன்னும் அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரலையோ, இன்னும் கடுமையான சட்டங்கள் மூலமாக இல்லை கடுமையான திட்டங்கள் மூலமாக இதை கொண்டு போகணுமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ண 2275240 2275250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

குப்பைகளும் இல்லாது இருக்குமே, குப்பைகள் போடுவதற்கு தான் இரண்டு வாளி வைக்கணும். காய்கறி கழிவு ஒன்றிலே, பாலிதீன் பேப்பர் ஒன்றிலே பிரித்து கொடுப்பதால் நன்மை.

0: தூய்மையாயிருக்க பழகனும், இதை வீட்டிலும் வெளியிலும் கடைபிடித்து பாடணும்.
1: சூப்பர் சூப்பர், எல்லாம் ஒரு பாடலாகவே அழகாக பாடிட்டீங்க. அதாவது பொது இடங்களில் தூய்மை, இந்த தலைப்பு கொடுத்த உடனே இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பாடல் வடிவத்தில் கொடுக்கணும்னு எவ்வளோ ஒரு பொறுப்பாக இருக்கீங்க. இதே தான் நம்ம தூய்மையும் நம்ம கடைபிடிக்கணும். ரொம்ப அற்புதமாக பாடினீங்க, நன்றி.
0: வீட்டுல உள்ள குப்பைகளை பிரித்து கொடுத்து அவங்க துப்புரவு பணியாளர் கையில கொடுத்துட்டா அவங்க அதை

0: நேரம் 11:26 28 நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பொது இனங்களில் தூய்மை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். நேயர்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 2275240 2275205 எண்களை தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்வடி வெங்கடேசன்.
0: சொல்லுங்க சார்.
1: பொது இடங்களில் தூய்மையை பற்றி பேசுகிறோமா?
0: ஆமாங்க சார்,
1: பேசுகிறோம்.
0: பேசிட்டே இருக்கோம்,
1: பேசிட்டு இருப்போம்,
0: பேசுவோம்.
1: இப்போ அந்த ஒரு பாட்டு இருக்கலாமா, பாரதியார் பாடின பாடல், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கலாமா. அந்த பாட்டை கேட்கும்போது நம்ம என்ன நினைப்போம், என்ன சொல்லுவோம் பொது இடங்கள்ல? பாரதியார் ஒரு தீர்க்க தரிசி. இந்த பாட சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடியே சுதந்திரம் வந்துருச்சுன்னு பாட்டு பாடிட்டார் பாத்தியா அப்படின்னு அந்த பாடலோட பொருள் பேசி பழகுவோம். அப்புறம் என்ன கிருஷ்ணன் பாடின பாட்டு, ரெண்டு பட்டனை தட்டி விட்டா ரெண்டு இட்லி தட்டில வந்து வேணும்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னென்ன வகையான அந்த கணினி உலகமும் சரி அந்த மாட்டு வண்டிக்கு சூச்சமத்தை வச்சு ஓட்டுனான்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டை கேட்கும் போது அந்த காலத்துல எழுதினதை நம்ம இப்ப கேட்டா என்னமா சொல்லுவோம், ஆஹா என்ன ஒரு தீர்க்க தரிசி, பார் எப்பவோ நடக்க வேண்டியதெல்லாம் அப்பவே இந்த பாட்டை எழுதிட்டாருன்னு. அதே மாதிரிதாம்மா நீங்க போட்டீங்க பாருங்க இந்த பாட்டை, இன்னமும் 25-30-50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு 1000 வருஷம் கழிச்சு பேசுவேன்.
0: சொல்லுங்க சார்.
1: ஆமா கேக்குதா?
0: கேக்குதா? ஆமா சொல்லுங்க சார்.
1: அந்த பாட்டை நம்ம பாத்துருக்கோம்மா, அந்த என்ன கிருஷ்ணன் பாடின பாட்டு இப்போ கேட்டிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசியா என்னென்ன இந்த காலத்துல வரப்போறது அந்த காலத்திலேயே அப்படியே எழுதி வச்சுட்டாரு அப்படிங்கறத அந்த பாட்டை பத்தி நம்ம பெருமைப்படுத்துவோம். இப்ப நீங்க போட்டீங்க பாருங்கம்மா அந்த உன்னால் முடியும் தம்பிங்கிற திரைப்பட பாடல் கேட்டீங்க, போட்டீங்களா?
0: சொல்லுங்க சார். ஆமா போட்டேன்.
1: அந்த பாட்டையும் நம்ம இன்னும் ஒரு 50 வருஷமோ 100 வருஷம் கழிச்சுமோ 200 வருஷம் கழிச்சோ 300 வருஷம் கழிச்சு பெருமைப்படுத்தி பேசும்.
0: கண்டிப்பா
1: இன்னைக்கு இந்த உலகம் இப்படிதான் தூய்மை இல்லாம இருக்குங்கிறத அன்னைக்கே இந்த பாட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இன்னைக்கு உள்ள தூய்மையோட நிலை.
0: நம்ம எப்படி
1: இன்னைக்கு மாறாது நம்ம வேணா அதுக்காக பேச நிகழ்ச்சி அருமையான தலைப்பு விழிப்புணர்வு கூடிய செய்தி அதை நம்ம வந்து கேட்கறதுனால தப்பு இல்ல, பேசுறதுனால தப்பு இல்ல. எப்படியோ யாரோ நீங்க கேட்கற 100,000 பேர்ல ஏதோ ஒருத்தராவது நாளைக்கு அந்த அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த குப்பைகள் எல்லாம் கொண்டு போய் குப்பை சம்பந்தப்பட்ட இடத்துல கொடுப்பாங்க. இல்ல யாரோ ஒரு ஆட்சியாளர்களோ அந்த துறை சார்ந்தவங்க கேட்டாலும் நம்ம பகுதியிலே சுத்தமா வச்சுக்கலாம் நினைப்பாங்க. ஆனா மாற்றங்கள் வேணும். அது தனி மனித ஒழுக்கத்தின் கட்டுப்பாடு தனி மனிதனுக்கு எப்படி இருக்கோ, இப்போ 4 செவத்துக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள வீடு வந்து நம்மளோடதுமா, அதை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் நினைக்கிறோம்ல. அதே மாதிரிதான் இந்த சமுதாயத்துக்கு இருக்கிற அந்த துறை சார்ந்தவங்க இருக்காங்க பாருங்கம்மா, அவங்களுக்குன்னு ஒரு எல்லை சம்பந்தப்பட்ட ஒரு துறையாக இருக்கும். இந்த ஊர்னா இந்த ஊருக்கு இத்தனை பஞ்சாயத்து இத்தனை
0: ஊராட்சி மன்றங்கள் அதெல்லாம் இருக்கு.
1: அப்ப அது அங்க இருக்கிற துறை

0: இருந்தவங்க என்ன பண்ணா அது நாம வீடுன்னு அவங்க நினைக்கணும்.
1: ஆமா, இந்த இடம்லாம் சுத்தமாக்கப்படுதா அப்படின்றத அவங்க கண்காணிக்கணும், போய் அடிக்கடி போய் பராமரிக்கணும்.
0: அவங்க அதை நினைக்கணும். அது தாண்டி மாநிலங்கள் வரும்போது மாநில அளவுல உள்ளவங்க இந்த மாநிலம் சார்ந்த சுத்தம் நமது நினைக்கணும், அப்புறம் நாடு நினைக்கணும். இப்படி மாறி மாறி அந்த கடமைகள் என்றைக்கு நிறைவேறுதோ அன்னைக்குதானமா இந்த பூமி வந்து ஒரு நிறைவான சூழ்நிலைக்கு மாறும். எடுத்தவனே நம்ம பேசலாம், மேலை நாட்டை சிங்கப்பூரை பத்தியோ மலேசியா பத்தி பேசலாம், ஆனா அங்க குடியுரிமையோட வாழ்றவங்க இங்க வந்தாலும் அதே தவறதான் அவங்க செய்யறதுக்கு உண்டான சூழல் நம்ம
1: ஏற்படுத்தி தரும். கரெக்டா சொன்னீங்க.
0: அதனால கட்டுப்பாடும் வேணும், தனி மனித ஒழுக்க மேன்மையும் வேணும். இது இருந்தால் மட்டும்தான் நாம பூமி நமக்கு சிறப்பா இருக்கும். இல்லைன்னா திரைப்பட பாடல்களாலையும் நம்ம பேசுற நிகழ்ச்சியினாலையும் காலங்கள் செல்லுமே தவிர மாற்றங்கள் வராது. மாற்றங்கள் மாறப்பட வேண்டும் என்றால் மாற்றம் மாறாததுங்கிறத இந்த இந்த நிகழ்வுல எடுத்து மாக்க பாத்துக்க முடியாது. ஆனா மாற்றங்களை மாற்றணுங்கிற நிகழ்வுல தனி மனித மேன்மையும் தனி மனித கட்டுப்பாடும் தனி மனித கடமையும் மேன்மைப்பட்டால் இந்த பூமி சுத்தமாங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெறுகிற வாய்ப்பு.
1: ரொம்ப அற்புதமா பேசுனீங்க சார், நன்றி. நிகேஷ்வரம் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
2: அதாவது எங்க ஏரியாவில பாத்தீங்கன்னாக்கா கிருமம் பாகத்துல இருந்து பள்ளிக்கிட்ட ரோடு போற அளவுக்கும் அளவுக்கு வெறும் பிளாஸ்டிக் கவருங்க. இதுல வந்துட்டு நான் கூட ஒரு அலுவலகத்துக்கு கூட சொல்லியிருந்தா அதை பிரிச்சு சொல்லக்கூடாது. அவங்க வந்துட்டு ஒரு வாரத்திலேயே வந்து கிருமம் பாகத்துல இருந்து பிள்ளையார் போறதுக்கு இந்த குப்பை வண்டி வச்சு ஏத்துட்டு போனாங்க. அதுக்கு மீறி பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்டரி ஸ்கூல் அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே குப்பை மோடா இருக்கு, ஒரே பிளாஸ்டிக் கவர். ஏன்னாக்கா நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா பொதுமக்களும் வராங்க. இப்ப வந்துட்டு தேர்தல் நடந்தப்ப வந்துட்டு கூட்டங்கள் நிறைய வந்தது. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா 10 பேர் வராங்கனாக்கா 10 பேர்ல வானத்தானந்தான் பாத்துன்னு வருவாங்களே தவிர கீழே துணிஞ்சுக்கிட்டு யாரு வராங்களோ அவங்களுக்கு அந்த பொறுப்பு வரும். நல்ல யோசனை இது, கண்டிப்பாக என்னுடைய யோசனை ஏற்ற என்னுடைய கருத்துக்கு சொல்றேன். இப்ப வானத்தை இப்படியே மேல் நோக்கி பாத்துனோம்னாக்கா மேல இருக்கிறதான் தெரியும் தவிர கீழே இருக்கிறது அவங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாது. அதனால கீழ் நோக்கி இன்னாண்டு என்னாண்டு என்ன இருக்குதுன்னு பாத்துட்டு வந்தா அவங்க கண்ணுக்கு புலப்படும். அதனால இந்த குப்பைகள்லாம் இருந்தா ஐயோ இந்த ஊர் வந்து ஏன் அப்படி மோசமா இருக்குது, இதை நம்ம எடுத்து நம்ம சொல்லணும், எடுத்து கட்டிட்டு இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா ஒரு ஊக்கம் அவங்க மனதில் ஏற்படுதுன்னா ஒருத்தருக்கு ஊக்கம் கொடுத்ததுனாக்கா மறுபடியும் இதை இன்னொருத்தர் வந்து ஃபாலோ பண்ணினு நாமளும் செய்வோம்ட்டு அதை செய்வாங்க. இப்ப ஆமா கண்டிப்பா, இப்ப நானே அந்த குப்பையை போறேன்னு சொன்னாக்கா என்ன பாத்துக்கன்னா என்ன போடுவாங்க. நம்ம அந்த குப்பையை நம்ம போடக்கூடாது, குப்பை தொட்டியில போகணும்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னாக்கா நம்ம பின்னாடி வரவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ அதை பார்த்து அவங்களுக்கு போடுவாங்க. கொஞ்சம் தூய்மையா இருக்கீங்களா?
1: ஆமா, இப்போ பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா அங்க வந்து டஸ்ட்பின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அழகா சொல்லி கொடுப்பாங்க ஆசிரியர்கள். அதை மாணவர்கள் ஏன்னா ஸ்கூல்ல வந்து குப்பை போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அதே மாணவர்கள் பொது இடங்களுக்கு வரும்போது அந்த இந்த விடயங்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத மறந்துடுவாங்க. பொது இடத்துல வந்தோடனே அவங்க சகஜமா பழக ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம தான், நம்ம முறைகள் தான் அதுல வந்து சரியா இருக்கிறவங்களையும் நம்ம மாத்திடுறோம் அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும்.
2: ஒன்று சொல்லிருந்தீங்க, இப்ப வந்துட்டு கால்வாயெல்லாம் சுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், நம்ம ஏரியா சுத்தம் தூய்மையா இருக்கணும், பசுமையா இருக்கணும் நம்ம நினைச்சிட்டு அமைச்சிருக்கலாம். நிறைய பொதுமக்கள் எல்லாம் ஒழுக்கமா நடந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வந்துட்டு மரக்கன்று எல்லாம் நடும்போது இந்த மரக்கன்றை வந்துட்டு இன்னொரு ஒரு என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்க வீட்டுல கொண்டு போயிட்டு பிடிங்கி போய் வச்சு அவங்க பசுமையா இருக்கணும்னு அதை நினைக்கிறாங்க. ஏன் அப்படி அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா பொது இடத்துல தானே இது வச்சிருக்காங்க, அரசு தான் அரசாங்கம் தானே இது செய்யறாங்க. நாமளும் அரசு அரசாங்கத்துக்கு கூட நம்ம பொதுநீதியா நம்ம செஞ்சோம்னாக்கா நமக்கு தானே நல்லது, நல்ல காற்று வரும், நல்ல நோய் நொடி இல்லாத இருக்குன்னு அவங்க நினைக்கணுங்க மேடம்.
1: நன்றி
2: நன்றி
1: நன்றி
2: நன்றி.
1: பொது இடங்களில் தூய்மை அப்படி குறித்து பேசும்போது நம்ம நிறைய பேசிகிட்டே தான் இருக்கோம். இன்னும் எவ்வளவோ விடயங்கள் இருக்குது. தூய்மையாக இந்தியா அதாவது ஸ்வச் பாரத் திட்டம் இதெல்லாம் வந்து இந்த திட்டங்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அதை ஆரம்பித்து இவ்வளோ வருடங்களும் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் நம்ம அதை முழுமை அடையில அந்த இலக்கை நோக்கி நகரலை அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஏன்னா எவ்வளோ நம்ம முன்னேறியிருக்கோம், இந்த சமூகம் அதை கடைப்பிடிக்குதா, இது கிராமங்கள் மட்டும் இல்லாமல் நகரங்கள் பெருநகரங்கள் இந்த மாதிரி நம்ம பொது இடங்கள் பயன்படுத்தக்கூடிய பொது இடங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரயில் நிலையங்கள் விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை விளையாட்டு திடல்களாக இருக்கட்டும், பூங்காக்களாக இருக்கட்டும், இல்லை சாலைகளாக இருக்கட்டும், பெரும்பாலும் இந்த மாதிரி இடங்களில் எல்லாமே கொஞ்சம் கூட வந்த முதல் நேயர் ரெண்டாவது நேயர் சொன்னார் அழகாக, அதாவது எங்கே பார்த்தாலும், அதாவது

அந்த வழியிலேயே சிறுநீர் கழித்து அந்த இடத்த எவ்வளோ ஒரு அசுத்தம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அசுத்தம் பண்ணிடும். பேருந்துகளை வந்து கண்ட இடங்களில் நிறுத்தும் போது அந்த இடங்கள்லேருந்து இறங்கி அப்படியே தூய்மைப்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த இடத்த. ஆனால் அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அப்படியே சிறுநீர் கழித்துட்டு அதுவாருன்னு நம்ம பாருன்னு போயிடும். அந்த இடம் யார் அதுக்கப்புறம் பயன்படுத்த போகிறா, அந்த இடத்துல நடமாடும் மக்களுக்கு அது என்ன மாதிரியான இடர்பாடுகளை ஏற்படுத்தும், இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆரோக்கிய குறைபாடுகளெல்லாம் உண்டாக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கறதில்ல. ஏன்னா அந்த ஒரு நிமிடம் நம்ம வேலை முடிஞ்சிட்டு நம்ம வாண்டு போயிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே குப்பைகள் மேலும் சேரும்போது, ஓ இது வந்து குப்பைக்குளமான இடம் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருமே அதை நினச்சிடுறோம். நம்ம கொஞ்ச நாச்சு யோசிக்கணும்ல, அப்படி எச்சில் துப்புறோம், நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம செய்வோம் அதை. நாளையும் நம்ம இந்த குழந்தைகள் நம்மளும் இதை பார்த்து இதை தான் பயன்படுத்துவோம், இதை தான் இப்படி தான் செய்யும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். குழந்தைகளுக்கும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வை, ஒவ்வொருவருமே தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை வந்து இதுக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான். நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். கே பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்க 2275 2240 2275 2505 எண்ணங்களை தொடர்பு கொள்ளவும்.

0: நேரம் 11:39 21 நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொது இடங்களில் தூய்மை இந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் நேயர் ஹலோ வணக்கம்.
1: பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார்.
1: நம்ம வீடு, நம்ம தோட்டம், நம்ம வாசல் அப்படிங்கிற போது அது சுத்தமா சுகாதாரமா இருக்கணும் அப்படிங்கறது நம்ம கண்ணு கருத்துமா இருக்கிறோம்.
0: சரி,
1: எதிர் வீட்டுக்காரர் கூட நம்ம வாசி உள்ள குப்பை கொட்டில கூட நம்ம அவங்க கிட்ட சண்டிக்க போறோம்.

0: எதிர் வீட்டுக்காரு அவங்க வாசிட்டு தண்ணி நம்ம தோட்டத்துக்கு திருப்பினா கூட தெருவுக்கு திருப்பினா நம்ம கிட்ட கண்டிக்க போறோம். ஆனா பொது இடம் அப்படிங்கிற போது நம்ம பெரும்பாலான பேர் அலட்சியமா இருக்கிறோம். இதனால உடல்நலம் பாதிக்கப்படும், நோய் கிருமிகள் தொற்றும், அது இருக்கிற பயணிகளுக்கு இடையூறா இருக்கும், அந்த பயணிகளுக்கு இடையூறா இருக்கும். இது பொது இடம், இந்த மாதிரி இடத்துல நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற நுண்ணறிவு பெரும்பாலான பேருக்கு இல்லைங்கிறதா சொல்லிடும். நாங்க பெரும்பாலும் அனுபவபூர்வமா பார்த்துட்டு இருக்கிறோம். நகராட்சி பேருந்து நிறுத்தங்கள், அதே போல பேரூராட்சி பேருந்து நிறுத்தங்கள், அதே போல மாநகராட்சி பேருந்து நிறுத்தங்கள், தொடர்ந்து வண்டி பேருந்து நிறுத்தங்கள்ல சொல்ற நேரங்களில் கூட அங்க பைசா கட்டணம் வசூலிக்கிறதுல அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க. ஒழிய அந்த இடங்களை சுகாதாரமா பராமரிக்கணும் அப்படிங்கிறது அது இல்லைன்னு சொல்லணும். நம்ம சில இடங்களை நாங்க அதை கண்கூட கவனிக்கிறோம். அதே போல அது மாதிரி நிர்வாகங்கள் வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, பேருந்து, தொடர்ந்து வண்டி நிறுத்தங்கள், அது மாதிரி இடங்களை இன்னமும் கவனமா வச்சிருந்தாங்க நம்ம நல்லா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிறோம்,
1: எதிர்பார்த்துட்டேதான் இருக்கும், ஆனா நம்ம அதை நிறைவேற்றுறது இல்ல.
0: நிறைவேற்றுறதுக்கான தயக்கம் அந்த நிர்வாகத்துக்கிட்ட இருக்கு. அது தவறுங்கிறத உணர்ந்து இன்னமும் சிறப்பா இடத்தை பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்குள்ள தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. பல சை கட்டி தட்டினால்தான் ஓசியம் சொல்லுவாங்க. ஊர் கூடினால்தான் சேர் நகரம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்துக்கும் அந்த பொங்காளிப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம சுகாதாரமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இல்லைன்னு கொஞ்சம் கால தாமதமாகும். அதனால இப்ப இருக்கிற பெற்றோர்கள் முன்னுதாரமா இருக்கிறோம். குழந்தைகளுக்கு பொது சுகாதாரம்னா என்ன, அது எப்படி பாதுகாக்கணும், அப்படி எப்படி பாதுகாத்தா நமக்கு என்ன நல்லது கிடைக்கும், அப்படி அலட்சியமாக நம்ம எவ்வளவு இடையூறுகளை சந்திக்க வேண்டியது நம்ம இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன் பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்கள் கூட இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வந்து சில செய்திகளை சொன்னாங்கன்னே இப்ப இருக்கிற மாணவி மாணவர்கள் வந்து நிறைய அறிவாந்து சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க, இது தவறுங்கிறத உணர்ந்து நல்ல இடத்துக்கு வர முடியும். இதை கூட ஒரு பாடமா நடத்தி கொடுக்கலாம். இப்ப இருக்கிற வகுப்பு ஆசிரியர்கள் கூட நம்ம ஒரு தேடல் நம்ம பார்வையில் இருக்கு. அதனால பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி, பேருந்து நிறுத்தங்கள் ஆக அதை சார்ந்த இடங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த சுற்றுப்புறங்களை ஒழுங்கா பராமரிக்கணும், கழிப்பிடங்களை ஒழுங்கா பராமரிக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல இந்த செய்தி மூலமாக எடுத்துக்காங்க. நம்ம
1: எதிர்பார்க்கிறோம்.
0: புதுச்சேரியில எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அவலங்கள் இருக்குங்கிறது கூட நாம காது கொடுத்து கேட்கிறோம்.
1: இந்திய அளவிலேயே இந்த அவலங்கள் தான்.
0: ஆமா, நாலு இதுல கூட நான் இந்த மாதிரி செய்திகளை நான் படிக்கிறேன். சில நேரங்கள்ல படிக்கிறது மனசுக்கு சுகமரமா இருக்கு. ஏதோ நம்ம வானொலி மூலியமா இது ஒரு தீர்வு நம்ம கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த செய்தி உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.
1: ஓகே, நன்றி நன்றி சார்.
0: நன்றி.
1: பொது இடங்களில் தூய்மை அப்படின்ற தலைப்பில் பேசும்போது இது வந்து ஒரு பொறுப்பான, அதாவது சுற்றுப்புற தூய்மையை நம்ம வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது பொறுப்பான செயல்பாடுகள் மூலம்தான் இது வந்து முழுமை பெறும் அப்படின்றத நம்ம உணரணும். சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை ட்ரெயின்லலாம் நம்ம போகும்போதே சில பேர் அது பொது கழிப்பறையாக தான் இருக்கும், எல்லாருமே அதை பயன்படுத்துகிறக்கூடிய இடமா இருக்கும். ஆனால் அதில் வந்து தண்ணியை ஊற்றாமலே அப்படி வர்றதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு பயன்பாட்டுக்கு எவ்வளோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. இது நமக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சிருந்துமே இந்த வேலையை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனமா, இல்லை இது இந்த என்ன மாதிரியான மன ஓட்டத்தில் இது இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த கழிவுகள் வந்து தரம் பிரிக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி குப்பை தொட்டிகளை பயன்படுத்தும் முறையை எல்லா இடங்கள்லையுமே பொதுவாக இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். இப்போ அலுவலகங்களில் கூட பாருங்க, அலுவலகங்கள்லேயே சில இடங்களில் அப்படியே பேப்பரையோ இல்லை ஏதோ ஒன்று அப்படியே போட்டுட்டு போயிடுவோம். நம்ம உட்காரும் இடமாக இருக்கட்டும், இல்லை நம்ம பழக்கப்படுற இடங்களில் அப்படியே ஒரு இப்போ டீ குடிக்கிறாங்க, ஒரு நாலு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து டீ குடிக்கிறாங்கன்னா அந்தந்த டீ கப்பை அங்கேயே வச்சுட்டு போகிற மனோபாவம் இருக்கும். யாராச்சும் எடுப்பாங்க, இல்லை அதை தூய்மைப்படுத்துகிறவங்களுக்கான அது வேலை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அதை தாண்டி இது தன்னோட வேலை, தன்னோட கடமை, ஏன் அந்த ஒரு டீ கப்பை நாம் குடிச்சிட்டு அதையே எடுத்துகிட்டு போய் நம்ம ஏன் இப்படி போடக்கூடாது. இதை பார்க்கும் நபர்கள் அவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க, நாம் இங்கே வச்சுட்டு போகலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு தூண்டிவிடும் இல்லையா. சரி, இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதையும் அவங்க செய்கிற மாதிரி நம்ம ஒரு விடயங்களை நம்ம செய்யணும் அப்படின்றது தான். பொது இடங்களில் தூய்மைன்றது எந்த அளவுக்கு தனி மனித செயல்பாடுகள் மூலம் அதை வடிவமைக்க முடியுமோ அந்த ஆரோக்கியமும் அதில் சேர்ந்துக்குது அப்படின்றது தான். உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கோம், நீங்களும் உங்களோட கருத்துக்களை பேசலாம். 2275240 2275250 நபருக்கு டயல் பண்ணுங்கள்.

நேரம் 11:49 நெய்ய நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொது இடங்களில் தூய்மை இந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பொது இடங்களை நம்ம எப்படி தூய்மையாக வச்சுருக்கோம் அப்படின்றத குறித்து நேயர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை அவங்க சொன்னாங்க. இது ஒவ்வொரு முறையும் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரி தலைப்புகளில் பல முறை நம்ம பேசியுமே கூட இது ஒரு முறையாச்சும் அவங்களோட மனசை வந்து மாற்றுமா அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி தலைப்புகளை மீண்டும் மீண்டும் நம்ம பேசுகிறோம். ஆனாலும் இதை கேட்கும் நபர்கள் மனதில் கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றது நம்பிக்கையோடு தான் இந்த தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ ஸ்வச் பாரத் திட்டம் இதெல்லாம் வந்து தூய்மையான இந்தியா அப்படின்றதெல்லாம் தூய்மையே தேவை அப்படின்றதில் தலைப்பில் நம்ம பேசணும். துண்டு பிரசுரங்கள் மூலமாக விழிப்புணர்வுகளை நம்ம ஏற்படுத்துகிறோம். அங்கங்கே பல்வேறு

குழுக்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இதெல்லாமே வந்து இதை வந்து வரையறை பண்ணி எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் ஒரு விடயங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது இல்லையா, இது நம்மளோட கடமை, நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, மாசு பொது இடங்களில் பெரும்பாலான மாசு எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், நெகிழி ஒரு பெரிய ஒரு இடத்தை அது பிடிக்குது, ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை அது நமக்கு உண்டு பண்ணுது. இப்போ யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்றத நம்ம பல இடங்களில் நம்ம ஒரு காய்கறி வாங்கும்போதோ இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போய் ஏதாவது ஒரு பார்சல் வாங்கிட்டு வரும்போது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நெகிழி யூஸ் அண்ட் த்ரோன்ற ஒரு கவர் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இந்த நெகிழி பைகளை பயன்படுத்துகிறோம், பயன்படுத்திட்டு அவ்வளவு பைகள் நம்ம வந்து நம்ம ஒரு வீட்டுக்கே நீங்கள் பாருங்களேன், ஒரு காய்கறி வாங்கிட்டு வரும், ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரும், இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வரும் அப்படின்னும் போது எவ்வளவு பைகள், நெகிழி பைகள் நம்ம வீட்டில் சேர்ந்துருது. ஒரு வீட்டிலேயே இத்தனை நெகிழி பைகள் இருக்கும்போது அப்படியே யோசிச்சு பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே 1 டன் கணக்கு அளவில் இந்த மாதிரி நெகிழி பைகளை நம்ம பயன்படுத்துகிறது தான் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த நெகிழி பைகள் தெருவோரங்களில், சாலையோரங்களில், பொது இடங்களில், எல்லா இடங்கள்லையுமே இது வந்து பரவலாக தூக்கி வீசி எறியப்படுது. இதை வந்து நம்ம சாப்பிட்டு மிச்சம் போடும் அந்த உணவு, மிச்சமான உணவுகளை நம்ம தூக்கி அப்படியே போட்டுடுறோம். இதை ஒரு நேயர் குறிப்பிட்டு சொன்னார் அழகாக, அதை வந்து சாப்பிடக்கூடிய கால்நடைகள், அந்த ஆடு மாடு இந்த மாதிரி விலங்கினங்கள் அதை வாயில் சிக்கி அதனோட வயிற்றுக்குள்ளே எவ்வளோ ஒரு உபாதைகளை ஏற்படுத்துது, உயிரிழப்பை கூட ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஒரு விடயங்களை நம்ம ஏன் வந்து இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, ஒரு அபாயம் இருக்குது அப்படின்றத ஏன் நம்ம யோசிக்கிறதில்ல? அபாயங்கள் வந்து நமக்கு மட்டும்தானா, இது பல்வேறு இடங்களில் ஏற்படக்கூடியது, அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த பயன்பாட்டை நம்ம குறைச்சிக்க கூடாதா அப்படின்ட்டு அரசு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வராங்க, இதை பயன்படுத்தக்கூடாது, அதிரடி சோதனைகள் மூலம்லாம் அதை வந்து நீக்கம் பண்ணாலும் கூட இது தெரியாதனமாகவும் இல்லை நாமளேவே எத்தனை பேர் நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு துணிப்பைகளை எடுத்துகிட்டு தான் நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்றத யோசிக்கிறோமா, வேவா அப்படி வா டைம் ஆயிடுச்சு அவனையும் கொடுத்துருவாங்க வாங்க கடையிலேயே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம். நம்ம அதை வேற தூக்கிட்டு இதை வேற எடுத்துக்கிட்டு எவன் யார் போவா வாங்க நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அப்போ பைப்பையாக நம்ம வாங்கும்போது அதை தூக்கி ஒரு முறை பயன்படுத்தி நம்ம தூக்கி வீசி எரிஞ்சிடும், அந்த நெகிழி பைகளோ இல்லை நெகிழி பொருட்களோ அந்த இடத்த பொது இடத்துல எந்த மாதிரி ஒரு அபாயத்தை ஏற்படுத்துதுன்றதை நம்ம யோசிக்கணும். குப்பை மேடுகள் ஆகுது, கோபுரங்கள் ஆகுது, ஒரு ஒரு இடமும் அந்த திடக்கழிவுகள் இருக்கு இல்லையா, இந்த திடக்கழிவுகளை எப்படி அதை வந்து மறுபயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது, இதை எப்படி நீக்கம் பண்ணுறது அப்படின்றது, என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றதையே வந்து அரசாங்கமே வந்து திணறிட்டிருக்குது. எங்கே இதை போய் கொட்டுவது, இந்த கழிவுகளை எங்கே போய் இதை பண்ணுறது அப்படின்ட்டு. சமீபத்திய செய்தி கூட பார்த்தீங்கன்னா, பக்கத்து மாநிலத்திலிருந்து திடக்கழிவுகள்லாம் வந்து இந்த மாநிலத்துக்கு இங்கே வந்து கொட்டுறாங்க அப்படின்ற ஒரு பெரும் ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போது ஒரு இடத்துலேருந்து சுத்தம் பண்ணுறதா நினச்சி இன்னொரு இடத்துக்கு தானே நம்ம போய் அந்த இடத்த கழிவுகளை நம்ம கொட்டுறோம். இந்த கழிவுகள் நீர்நிலைகளையும் பாதிக்குது அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். சுத்தமான நீர் கிடைக்கணும், நம்ம தூய்மையான நீர் கிடைக்கணும், நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும்னும் போது இந்த கழிவுகள் அப்படியே பரவலாக காற்றின் மூலமாக அடித்து செல்லப்பட்டு அப்படியே அந்த நீர்நிலைகளை அடைச்சிக்குது. அப்புறம் நீர்நிலைகள் நமக்கு வத்தி போது கிடைக்கல, தண்ணி இல்லாத ஒரு பற்றாக்குறை அப்படின்றது. இன்னும் ஒரு நெகிழி வந்து மட்குவதற்கு ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு சாதாரண நெகிழி எடுத்துக்குது அப்படின்னும் போது எவ்வளவு அப்போ பொருட்கள் நம்ம பூமியில் சேர்ந்துருக்கோம். இதனால் மண் பராமரிப்பு, மண்ணும் வந்து மண்ணும் வந்து கெட்டுப்போகுது, அதனோட வளர்ச்சி இல்லாமல் போகுது, பயிர் வைக்க முடியாத சூழல் ஏற்படுது அப்படின்றத யோசித்து பார்த்தா நமக்கு வந்து தலை வந்து கிரு இருக்குது. ஆனால் இவ்வளோ ஒரு அச்சுறுத்தலிருந்து அபாய கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பெரிய ஒரு பயத்தை நமக்கு உண்டு பண்ணுது. அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போக போகிறோம், என்ன செய்துட்டு போக போகிறோம், அதிலிருந்து அவங்களை எப்படி மீட்டெடுக்க போகிறோம், இல்லை நாமளே இந்த வாழும் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். நீங்களும் பேசலாம், 2275240 2275250 நம்பருக்கு தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

இன்றைக்கி நேர் நேரம் நிகழ்ச்சியில் பொது இடங்களில் தூய்மை குறித்த விடயங்கள் தான் நம்ம இன்றைக்கி நிறைய பேசணும். ஸோ தனி மனித செயல்பாடுகள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒன்றிணைந்து தான் இந்த இலக்கை நம்ம அடைய முடியும். அடுத்தது பொது இடங்களில் தூய்மையை பேணுவோம், வளமான இந்தியாவை உருவாக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தவர்களுக்கும் நிகழ்ச்சியை ரசித்த கேட்டு ரசித்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: गोपाल सर, गोपाल सर।
1: சந்துரு குரல மாதிரி இருக்கு. சரி, கதவு திறப்போம். வாப்பா சந்துரு.
0: வாங்க வாங்க சார், வாங்க வாங்க.
1: வாப்பா உள்ள வந்து உட்காருப்பா.
0: சரி சார், சரி சார்.
1: என்னப்பா பேப்பரும் கையுமா, என்ன நோட்லாம் வச்சிருக்கிற, என்னமா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்க?
0: ஒன்றும் இல்லை சார், ஆதிவாசி மற்றும் பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றம் பத்தி ஒரு தீசஸ் பண்ண வேண்டியது இருக்கு சார், அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் சார்.
1: ஓஹோ, அப்படியாப்பா.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஆதிவாசி மக்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க, பழங்குடியின மக்கள் எப்படியெல்லாம் முன்னேறி இருக்காங்க, இது சம்பந்தமாக அரசாங்கம் என்னென்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத ஒரு இதாக தயார் பண்ணி தீசி சப்மிட் பண்ண போகிறேன்.
0: அதே தான் சார், கரெக்டாக சொல்லிட்டீங்க.
1: ஓகே ஓகேப்பா. இந்தப்பா இந்த கூட கொஞ்சம் குடி.
0: நினச்சேன் சார், கூழ்னாலே உங்கள் ஞாபகம் தான் வந்தது. எப்படி சார் வீட்டுக்கு போனால் கூழ் கொடுப்பாரு, நல்லா குடிச்சிட்டு தெம்பாக இருக்கலான்னு வந்தேன் சார். அதே மாதிரி கூழ் கொடுத்துட்டீங்க.
1: ஆமாப்பா, கூழ் குடிச்சா தானே நல்லா தெம்பா இருக்கலாம்.
0: ஆமா ஆமா.
1: சரி குடிப்பா. சரி, நீ என்ன கேட்ட? ஆதிவாசி பழங்குடியினர் முன்னேற்றம்.
0: ஆமா.
1: எப்பா அரசாங்கம், அதுவும் குறிப்பா நம்ம மத்திய அரசு 2023 நவம்பர் 15 பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்கப்பா.
0: ஆமாம் சார், நானும் கேள்விப்பட்டேன்.
1: ஆமாம்ப்பா, பிஎம் ஜன்மான் அப்படின்னு இந்த திட்டத்தை சுருக்கமாக சொல்லுவாங்க.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம் சார்.
1: இது பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா,
0: ஆமாம்,
1: அவங்க சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம் அவங்களால இது தொடங்கப்பட்டதுப்பா.
0: ஆஹா சார், வந்துட்டீங்க சார், இது தானே சார் நான் எதிர்பார்த்தேன்.
1: ஆமாப்பா, 24,104 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர், சுகாதாரம், கல்வி மற்றும் சாலை இணைப்பு உள்ளிட்ட 11 முக்கிய வசதிகளை உறுதி செய்ய இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கப்பா.
0: பரவாயில்லையா, அருமையான திட்டம் சார் அந்த மக்களுக்கு.
1: ஆமாப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், ஆனா இது மட்டும் உனக்கு பத்தாது.
0: ஆமா,
1: நான் இப்ப செஞ்சி சைடு போறேன்.
0: சரியா,
1: கிளம்பிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட.
0: ஆமா, எங்க சார் போனோம்?
1: செஞ்சி பக்கத்துல இந்த பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இருக்கு.
0: ஓஹோ, என்ன ஊர் சார் அது?
1: எப்பா கோணைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த கோணை பஞ்சாயத்துல காட்டுக்கொள்ளன்னு ஒரு ஊர் இருக்கு.
0: காட்டுக்கொள்ள நானும் கேள்விப்பட்டுறேன் சார்.
1: அங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கப்பா.
0: பரவாயில்லையா,
1: நாங்க போறேன், பைக்ல தான் போறேன்.
0: சரி சரி சரி,
1: நீ என்ன வரியா
0: சார்? இதுக்காக தான் வந்தேன், இதானே என்னுடைய வேலையா? கண்டிப்பா வந்துடுறேன் சார் உங்க கூட.
1: சரி, நான் ரெடியா இருக்கேன், ரெண்டு பேரும் கிளம்பலாமா?
0: கிளம்பலாம் சார். சார், ஒரு திட்டம் சொன்னீங்களே, பிஎம் ஜன்மா பழங்குடியின மக்களுக்காக, அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க சார்.
1: சந்துரு, இந்த திட்டத்தோடைய முக்கிய அம்சம்னு பார்த்தோம்னா, சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க இல்லையா,
0: ஆமா,
1: அவங்க அப்புறம் நலிவடைந்த அந்த பழங்குடியின குழுக்கள் இருக்காங்க இல்லையா,
0: ஆமா,
1: அடிப்படை வசதிகளை அவங்களுக்கு வழங்கி அவங்களையும் சமுதாயத்துல மேம்படுத்துதல்.
0: ஓஹோ,
1: இதப்ப நோக்கம்.
0: பரவாயில்ல,
1: ரைட்டா?
0: சரி,
1: பயனாளிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 18 மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுல உள்ள 75 குறிப்பிட்ட குழுக்கள் இவங்களுக்கு அத திட்டம் போய் சேர்ற மாதிரி செஞ்சிருக்காங்கப்பா.
0: பரவாயில்லையா,
1: ரைட்டா? இது போக பாதுகாப்பான வீட்டு வசதி, நல்ல குடிநீர், மின்சாரம், சாலை மற்றும் தொலை தொடர்பு இணைப்பு, அப்புறம் நல்ல கல்வி, சுகாதாரம், வாழ்வாதார மேம்பாடு, இப்படி எல்லாம் இதில் அடங்குதுப்பா.
0: சார், அங்கே மலையடி வாரத்தில் தான் இருப்பாங்க, கரண்ட் எல்லாம் இருக்குமா?
1: எப்பா மலையடி வாரன்னு மட்டும் இல்லைப்பா.

0: பழங்குடியின மக்கள் எல்லா இடத்துலயும் வசிப்பாங்க. நாம போற பகுதி இருக்குல்ல, அந்த செஞ்சி ஒன்றியத்துல வந்து கோணைன்னு ஒரு பஞ்சாயத்து,
1: ஆமா
0: அது மலையடி வாரத்துல இருக்குப்பா. ரைட்டா,
1: சரி,
0: பேசிட்டே இருந்ததுல நம்ம செஞ்சியா வந்துட்டோம்ப்பா.
1: ஆமா சார், அதுவும் செஞ்சி மலைக்கோட்டை சார், ராணிக்கோட்டை.
0: அப்பா, மலைக்கோட்டைக்கு முன்னாடி அது ரோட்ல ஒருத்தர் நிக்கிறார் பாருப்பா.
1: ஆமா ஆமா,
0: அவர் வந்து சு தென்னரசு.
1: ஓஹோ,
0: சமூக ஆர்வலர்ப்பா.
1: ஓஹோ,
0: அது குறிப்பா இந்த பழங்குடியின மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக.

0: அவர் வந்து சு தென்னரசு,
1: ஓஹோ,
0: சமூக ஆர்வலர்ப்பா.
1: ஓஹோ,
0: அது குறிப்பா இந்த பழங்குடியின மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
1: பரவாயில்ல சார்,
0: இப்போ உன் ப்ராஜெக்ட் நீ சொன்ன இல்லையா, டிசி சப்மிட் பண்ணுன்னு, அவர்கிட்ட கேட்டா நிறைய விஷயம் சொல்லுவார்ப்பா.
1: கண்டிப்பா சார், கேட்டுடுவான்.
0: சரிப்பா, போய் வண்டி அவர்கிட்ட நிப்பாட்டிட்டு,
1: சரி,
0: அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட பேசுவோம்ப்பா.
1: சரி சரி சரி. சார் வணக்கம் சார், பழங்குடியின மக்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு தீசிஸ் பண்ணுறேன் சார், அதுக்கு சில குறிப்புகள்லாம் தேவைப்படுது, அதான் சாரு உங்ககிட்ட பேசின நிறைய தகவல் கிடைக்குன்னு கூட்டிட்டு வந்தார் சார்.
0: ஆ, தென்னரசு, அதோதான் வந்துட்டேன் வந்துட்டேன். இவர் பழங்குடியின மக்கள் அவங்க மேம்பாட்டுக்காக பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் செய்து இல்லையா, அது சம்பந்தமாக ஒரு தீசி சப்மிட் பண்ண வந்திருக்காரு. தம்பி நீங்கள் பேசுங்க.
1: சார் வணக்கம் சார், சார் சொன்ன மாதிரி ஒரு தீசிஸ் பண்ண தான் வந்தேன், உங்களுடைய உதவியும் எனக்கு வேணும் சார், அது சம்பந்தமான செய்திகள்லாம் நிறைய சொல்லுங்க சார்.
2: வணக்கம், நான் இருளர் பழங்குடியின சமூகத்தில் பிறந்து இந்த மக்களுக்காக ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வந்தாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய இருளர் பழங்குடியின மக்களுக்கான கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களோட வேலைவாய்ப்புக்காகவும் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம். கடந்த ஒரு 15 விதமாக அந்த பணியை செய்வோம். ஒரு சமூக ஆர்வலராக இந்த மக்களின் மேம்பாட்டிற்காக நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 37 வகையான பழங்குடிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடிகளாக வாழறாங்க. மக்கள் தொகையை பொறுத்தவரைக்கும் 794,697 பேர் இருப்பதாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது. அதில் சமீபத்தில் 37வது இனக்குழுவாக நரிக்குறவர் இன மக்கள் சார், அவர்கள் ஒரு 50,000 பேர் இருப்பதாக அரசு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 820,000 பேர் பழங்குடியின மக்கள் தமிழகத்தில் வாழ்கிறாங்க. இவர்கள் எங்கே வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலை, மலையடிவாரம், கடற்கரை, கடற்கரை ஓரம், சமவெளி பகுதிகள், இப்படி வாழ்கிறாங்க. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா 2 சமூகங்கள் மக்கள் தொகையில் மிக அதிகமாக இருக்கிறாங்க இந்த பழங்குடி சமூகங்களில். அதில் ஒன்று மலையாளி சமூகம் சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகம், கிட்டத்தட்ட 300,000 பேர் பழங்குடியின மக்கள். அவர்கள் ஏலகிரி மலை தொடங்கி சேலம், நாமக்கல் இப்படிப்பட்ட மலைப்பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய மக்களாகவும், 2வது மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய தொல் பழங்குடின்னு சொல்கிறாங்க அவங்கள, PVTG ட்ரைபல்ஸ்னு சொல்கிறாங்க, பர்டிகுலர்லி வல்லர்னபிள் ட்ரைபல் குரூப்ஸ். அழிந்து வரக்கூடிய விளிம்புநிலை பழங்குடியின மக்கள் கண்டறியப்பட்டு உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய 75 பழங்குடியின மக்களில் இவர்கள் ஒரு பழங்குடிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் பெயர் இருளர்கள். இவர்கள் மட்டும்தான் தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலையும் வாழக்கூடிய ஒரு பழங்குடி இனக்குழுவாக இருக்கிறாங்க. மற்ற இனக்குழுக்கெல்லாம் குறிப்பிட்ட மாவட்டங்களில் வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. இவர்கள் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 189,670 பேர் அப்படி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மக்கள் தொகை. இவர்களோட கல்வி கம்மியாக இருக்குது, ஆனால் சமீப காலமாக இவர்களோட கல்வி அறிவு சற்று முன்னேறி இருக்குது. அதற்கு அரசாங்கங்களோட நிதி ஒதுக்கீடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பல்வேறு விதமான ஸ்காலர்ஷிப்ஸ், இவர்கள் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ்னு பல்வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் கல்வி நிலையில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு பெரிய முன்னேற்றம் இவர்கள் மத்தியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இனக்குழுக்கள் சொன்னால் இல்லையா, 37, அதில் ஆதியன், அரநாடான், எரவாளன், இருளர், காடர், கம்மாரா, காணிக்காரர், கனியன், காட்டுநாயக்கன், கொச்சிவேலன், கொண்டகாப்பு, கொண்டாரெட்டி, கொரகா, கோத்தா, குருமன்ஸ், மலைக்குறவன், மலைசரி, மலையாளி, முடுகர், முதுவன், பலியன், பலியர், பணியர், சோழகா, தோடர், ஊராளி, பல்வேறு இனக்குழுக்கள் வாழறாங்க. இதில் குறிப்பாக சமவெளி பகுதிகளில் வாழக்கூடிய இருளரின மக்கள் ஒரு 189,661 பேர் 2011 கணக்கின்படியும், மிக சமீபத்தில் அரசுகளால் எடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கிலும் இவர்கள் 240,000 மக்கள் தொகையாக சற்று உயர்ந்திருப்பதாக ஒரு புள்ளி விவரங்களும் நமக்கு தரவுகள் இருக்கின்றன. அப்போ இவர்களுக்கான வாழ்க்கை மேம்பாடு என்பது இவங்களை 3 விதமாக பிரிக்கலாம். 1, 18 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, இன்னொன்று 18 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, இன்னொன்று 50லேருந்து அதுக்கு மேற்பட்டவர்களா, இப்படி இந்த 3 வயது அடிப்படையில் இவர்களோட வளர்ச்சியை நம்ம கணக்கிடலாம். ஒரு சமூகத்தோட வளர்ச்சி என்பது 3 வகையில் கணக்கிடப்படுவதாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல்வி, பொருளாதாரம், சமூக மேம்பாடு, அரசியல். அப்போ கல்வியில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. கல்வியை பற்றிய விழிப்புணர்வுகள்கிட்ட இருக்குன்னா போதுமான அளவுக்கு இல்லாமல் இருந்தது. ஒரு தலைமுறைக்கு முன்பு வரை கிராமத்தில் பள்ளிக்காக செல்லாத குழந்தைகள் தானே. இன்றைக்கி பல்வேறு கிராமங்களையும் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளோட நிதி பங்களிப்புகளால், ஸ்காலர்ஷிப்ஸ், இப்படி நிறைய விஷயங்களால் நிறைய ஊரில் பட்டதாரிகள் உருவாக்கியிருக்கிறாங்க. மிக சமீபத்தில் கூட தமிழ்நாடுலேருந்து நிறைய பழங்குடிகள் மத்திய அரசோட சட்ட கிளாட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஐஐடியில் போய் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாநில கல்லூரிகளில் நிறைய பேர் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நர்சிங், டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மெல்ல மெல்ல பழங்குடி மக்கள் மத்தியில் உருவாகி இருக்குது. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் இது போதுமானதான்னு பார்த்தா மற்ற பிரிவுகளை பார்க்குறப்ப இவர்களோட வளர்ச்சி என்பது ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஆனாலும் சற்று முன்னேற தொடங்கியிருக்கிறார்கள்ன்றதையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும். இதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா அரசுகள் தான். நம்ம என்னதான் தனி மனிதர்கள், எங்களை போன்ற செயல்பாட்டாளர்கள், தொண்டு நிறுவனங்கள், அவங்கள வேலை செஞ்சாலுமே எங்களோட பங்களிப்புன்றது அவர்களுக்கான ஒரு ஊக்கியாக தான் இருக்குமே தவிர, நிதி சார்ந்த உதவிகளை மத்திய மாநில அரசுகள் தான் பெரும் அளவில் செய்கிறாங்க. குறிப்பாக இவர்கள் குடியிருப்புகள்லாம் கதவுகள் இல்லாமல் கூரைகள், குடிசைகளில் இருந்த அந்த மக்கள் இன்னைக்கு பெரும்பாலான

ஒரு நவீன காலத்துக்கு ஏற்ற ஒரு வீடுகள் இன்னைக்கு நிறைய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா மத்திய அரசோட பிஎம் ஜன்மம் திட்டம், அந்த திட்டத்தில் சமவெளி பகுதியில் ஒரு 5,07,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஒரு காலத்தில் வெறும் 45,000 ரூபாயில் அந்த நிதி ஒதுக்கீடு இருந்த வீடுகள் இன்னைக்கு 5,07,000 ரூபாய் சமவெளி பகுதிகளிலும், மலைப்பகுதிகளில் ஒரு 5,80,000, 5,90,000ன்ற மாதிரி தொகை மாறுது. அப்ப இவர்களுக்கு என்னன்னா ஒரு நிலையான வீடு இவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த வீடுகளால் மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் இருந்து இவர்கள் மெல்ல மெல்ல மீண்டு வந்து ஒரு சமமான வாழ்க்கை முறைக்கு வந்திருக்கிறாங்கன்றதுதான் குறிப்பிடத்தக்க வேண்டியது. இது இல்லாமல் இவர்களுக்கு பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் இருக்குது. குறிப்பாக ITDP சொல்றாங்க, இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு அரசோட திட்டம், ஒருங்கிணைந்த பழங்குடி மக்களுக்கான மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பழங்குடியின மக்கள் மக்கள் தொகையில் அதிகமாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை, பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக நமக்கு பழங்குடியின மக்களுக்கு கிடைக்கும். அது போலவே இன்னொரு திட்டமான CTDP ஒன்று சொல்றாங்க, காம்ப்ரஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த திட்டத்திலையும் ஒருங்கிணைந்த அளவில் ஆனால் வளர்ச்சிகளை கொடுக்குறாங்க. இது இல்லாமல் மத்திய அரசோட ட்ரைபல் சப் பிளான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் எப்படி இருந்ததுன்னா ஒரு திட்டமாக இருந்தது, இப்போது அது சட்டமாக மாறி இருக்கிறது. திட்டத்துக்கும் சட்டத்துக்கும் ஆன வேறுபாடுகள் உங்களுக்கு தெரியும், அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ட்ரைபல் சப்ளை வந்து பழங்குடியின துணை திட்டம். இதில் இந்த மக்களுக்கான சாலை வசதிகள், மின்சார விளக்குகள், சுடுகாடு வசதிகள், அடிப்படை தண்ணீர் வசதிகள், இது போன்ற திட்டங்களுக்கு இந்த நிதி பயன்படுவது. அதால் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க பல்வேறு கிராமங்களில் சாலை வசதியே இல்லாத இருந்த கிராமங்களில் சாலை வசதிகள், சிமெண்ட் சாலைகள், மின்சார வசதிகள் மெல்ல மெல்ல வந்திருக்கு. அது கண்கூடாக நீங்கள் போய் பார்க்க முடிஞ்சால் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக பண்ணிங்கன்னா நிறைய வித்தியாசங்களை நம்மளால் பார்க்க முடியும். இது இல்லாமல் மத்திய அரசோட ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு வெளியிடுகிற நிதி அறிக்கையில் ஆர்டிகல் 275 அந்த நிதி ஒதுக்கீடு என்பது எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படுகிறது, அதில் தமிழ்நாட்டுக்கும் தொகைகள் ஒதுக்கப்படுகிறது. அந்த தொகையும் இந்த மக்களுக்கான மேம்பாட்டிற்காக பயன்படுது. இது இல்லாமல் இன்னொரு திட்டம், சிறப்பு திட்டமாக PVTG ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க, பர்டிகுலர்லி வல்லனபிள் ட்ரைபல் குரூப், அழிந்து வரக்கூடிய விளிம்புநிலை பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு திட்டங்கள். அந்த திட்டங்கள் மூலமாக பிஎம் ஜன்மம் போன்ற பிரத்யேகமான திட்டங்கள், ஒரு 6 பழங்குடிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அந்த விளிம்புநிலை மக்களில், அவர்களுக்காக இந்த வீடுகள் ஒதுக்குவது, தண்ணீர் வசதி, மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, இப்படி PVTGல பல்வேறு திட்டங்கள் இந்த மக்களோட மேம்பாட்டிற்கு இருக்கு. இது இல்லாமல் பள்ளி செல்லும் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கான சிறப்பு திட்டங்களுக்கு, குறிப்பாக ப்ரீ மெட்ரிக் பள்ளிக்கல்வியில் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு. இன்னைக்கு உயர்கல்வியில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்றாலும் அதில் பழங்குடியினர் பங்கு என்பது ஒரு 28% இருக்கும், ஆனால் இப்போ மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது. இங்கே ஒரு சாதாரண கிராமத்தில், உதாரணத்துக்கு விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், இது போன்ற பகுதிகளில் உயர்கல்விக்கு ஆசைப்பட்டு படிக்கிற மாணவர்கள் தங்கள் கல்வியில் இன்னும் உயர்நிலை அடையணும்னா மத்திய அரசோட நிதி ஒதுக்கீடு, மாநில அரசோட நிதி ஒதுக்கீடு மூலமாக நீங்கள் வெளிநாடுகளில் கூட போய் சென்று படிக்கலாம். அதுக்கான முழு செலவை அரசாங்கங்கள் ஏற்றுக்குது. அது மூலமாக நிறைய மாணவர்கள் இந்த ஆண்டு கூட வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க. பெரிய பெரிய கல்வி நிறுவனம் சொல்லக்கூடிய ஐஐடி, ஐஐஎம்ல நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க, சிஏ எக்ஸாம்ஸ்க்கு அட்டன் பண்ணுறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது. நீங்கள் கலெக்டராக மாறுறதுக்கோ அப்படி மத்திய அரசோட பணிகளில் போகிறதுக்கான நிறைய நிதி ஒதுக்கீடுகளை செய்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த அரசுகள் நமக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கு. இது இல்லாமல் சில பகுதிகளில் அரசாங்கத்தால் சென்று போய் வேலை செய்ய முடியாத சில பகுதிகள் இருக்கும், தினசரி நம்மளோட லிங்கேஜஸ் இல்லாத பகுதிகளில் அங்கே செயல்படக்கூடிய என்ஜிஓங்களுக்கு சில திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கொடுத்து என்ஜிஓ மூலமாக சில திட்டங்கள், குறிப்பாக ஆடு வளர்ப்பது, தேனீக்களை வளர்ப்பது, இது போன்ற திட்டங்களையும் மலைப்பகுதியில், குறிப்பாக கல்ராயன் மலை, ஜவாது மலை போன்ற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகள் பங்களிப்போடு இந்த மாதிரி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது. இதை தவிர்த்து பழங்குடியின மக்களுக்கான அன்றாட வாழ்வாதாரம், அதில் மிக முக்கியமாக இருக்குது இவர்களுக்கான சொந்தமாக நிலம் இல்லாத இடத்துல இவங்க மேய்ச்சல் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க வாழ்வாதாரத்தில். அப்போ இவங்களுக்கான ஆடுகள், மாடு, இது போன்ற கால்நடைகளுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணி அதையும் இவர்கள் செய்யலாம். இதுக்கான திட்டங்களும் இருக்குது. தாட்கோன் சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக படித்த மாணவர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், நீங்கள் என்ன வேணால் அண்ணா யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம், நிறைய கோர்சஸ் உங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், பல்வேறு துறைகள் சார்ந்த ஸ்கில்ஸ். நீங்கள் ஒரு கைவினை கலைஞர்களாக இருந்தால் மத்திய அரசோட டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆர்டிஷியன்ஸ் கைவினை கலைஞர்கள் செய்யலாம். நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கடைகளில் வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு அமைப்பு அங்கங்கே ஷோரூம்ஸ் வச்சுருக்கிறாங்க. ட்ரைப்ஸ்னு ஒரு கடைகள் இருக்குது, நீங்கள் உங்கள் உற்பத்தி பொருள் அங்கே போய் விற்கலாம். வனங்களை ஒட்டி வாழக்கூடிய மக்கள், வனப்பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சிறுவன மகசூல்களை மதிப்பு கூட்டு வேல்யூ ஆடர் மெட்டீரியலாக நீங்கள் உற்பத்தி செய்து அதை நீங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு வரலாம். அப்போ அதுக்கான குடோன்ஸ் அமைக்கிறதுக்கு, அதுக்கான சப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கு நிறுவனங்களை தொடங்கிறதுக்கு, அந்த நிறுவனங்களுக்கான நிதி உதவி, பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி PVJVM சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி ஜன்ஜயாத் விகாஸ் மிஷன், இதில் பழங்குடியின பெண்கள், ஆதிவாசி பெண்கள் சுய உதவி குழுக்கள் தொடங்கவும், அவர்கள் கூட்டாக வந்து கூட்டுறவு முறையில் உற்பத்தி பொருட்களை செய்யவும், VDVK சொல்லக்கூடிய வந்தன் விகாஸ் கேந்திரா,
அவர்கள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பது, இதுக்கான கடை சந்தைகளை உருவாக்கி தருவது, அது வந்து ஹட் பஜார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சந்தைகள், எங்கெங்கெல்லாம் வியாபாரம் இருக்க வாய்ப்பு இருக்குதோ அங்கே பழங்குடி மக்களோட பொருட்களை கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு

0: செல்வது. இது போன்ற வாய்ப்புகளையும் விடிவிக்கே போன்ற அரசு திட்டங்கள் நமக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதையும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எங்கே அதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அதை நம்ம பயன்படுத்திக் கொண்டு, இதை தாண்டி இப்போ நிறைய இடங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை வாழ்கிறாங்கன்னா அந்த பகுதியில் அவங்களுக்கான கம்யூனிட்டி ஹால்ஸ், இப்போ உதாரணத்துக்கு கூட தமிழகத்தில் சில பகுதிகளில் மத்தியமான சில பங்களிப்போட செங்கல் உற்பத்தி, கரிசூலை, அந்த மக்களுக்கு தெரிந்த தொழில்கள், படிப்பறிவு இல்லாத இந்த மக்கள் ஸ்கில்டாக இருப்பாங்க, சில தொழிலில் நேர்த்தியான வல்லுநர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை கொடுக்கறது, அதுக்கான தொழிலை கொடுப்பது, செங்கல் சூளையில் இந்த மக்கள் நல்ல கை தேர்ந்தவர்கள் அப்போ அவங்க செங்கல் சூளை தயாரிப்பது, அங்கேயே ஒரு பால்வாடி வைப்பது குழந்தைகள் படிப்பதற்கு, ட்ராப் அவுட்ஸை குறைக்கிறதுக்காக கம்யூனிட்டி ஹால், அங்கேயே நாப்கின் பேட் தயாரிக்கிறதுக்கான பயிற்சிகள், பால் உற்பத்தி செய்கிறதுக்கான பயிற்சிகள், பேப்பர் மிஷின்ஸு, இப்படி பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இந்த மக்களோட வாழ்வாதாரம் மேம்பட அரசுகள் பல்வேறு காரியங்களை செய்துட்டு வராங்க. நம்ம அதை கவனிக்கணும், கவனித்து நம்ம அதை அதில் எடுத்துக்கணும். இது இல்லாமல் சமீப காலத்தில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஃபெல்லோஷிப்ஸ், பழங்குடியின மாணவர்கள் தங்கள் கல்வி அறிவை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள ஆராய்ச்சி துறைகளில் நீங்கள் போனால் ஃபெல்லோஷிப்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருக்கணும், நான் வெளிநாடுகளுக்கு போய் சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள போகிறேன், இல்லை இந்தியா முழுக்க ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ள போகிறேன், ஒரு குறிப்பிட்ட துறைகளில் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் உங்களை எப்படி வேணாலும் உங்களை மேம்படுத்திக் கொள்ள பல்வேறு ஃபெல்லோஷிப்ஸை கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அதிலையும் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இல்லாமல் ஐந்தினைன்னு ஒரு திட்டம் இருக்குது, குறிப்பிட்ட பகுதி நிலப்பரப்பில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கான கலாச்சாரங்களை பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு பகுதியிலும் ஒரு ஒரு மாதிரியான பழங்குடியின மக்கள் வாழ்வாங்க நிலப்பரப்பில், அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களுக்கு எது சாத்தியக்கூறுகளோ அதை சார்ந்த அரசு திட்டங்கள் கொண்டு வராங்க. இந்த மக்களோட வாழ்வாதாரம், கலாச்சாரம் இவைகளை பதிவு செய்வதற்காகவே சோடகள்னு ஒரு திட்டத்தின் மூலமாக அதை அரசாங்கம் செயல்படுத்தி வருது. இது இல்லாமல் டிஆர்ஐ, மத்திய அரசோட நிதி பங்களிப்போட நீலகிரி பகுதிகளில் இயங்கக்கூடிய டிஆர்சி, ட்ரைபல் ரிசர்ச் சென்டர்னு ஒரு அமைப்பு இருக்குது. இவர்களோட வாழ்வியல் கலாச்சாரங்கள், இவங்களோட பண்பாடு, வாழ்வியல், இவர்களோட எத்தினோகிராஃபி முறைகளை ஆவணப்படுத்துவதற்காகவே அந்த அமைப்பு டிஆர்சி, ட்ரைபல் ரிசர்ச் சென்டர் செயல்படுகிறது. அந்த நிறுவனம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களோட எத்னோகிராஃபியை பாதுகாக்கணும், அவர்களோட மொழியை பாதுகாக்கணும், அவர்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அவர்களோட இசையை பாதுகாக்கணும், அவர்களுக்கு உணவு முறைகளை பாதுகாக்கணும், இதை ஒட்டி பல்வேறு முயற்சிகளை செய்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு 100 வருடம் கழிச்சு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அரசுகள் இந்த போன்ற முயற்சிகளை செய்யறப்ப நாம் அதில் இணைந்து கொள்வதுதான் சிறந்த வளர்ச்சியா இருக்கும். இது போலவே எஃப்ஆர்ஏ, வனங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், இந்த சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம், குறிப்பாக ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட், வன உரிமை அங்கீகார சட்டம். இந்த சட்டம் தமிழகத்தில் ஒரு 12,000 பேர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சட்டத்தில் மூலமாக வனங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் தங்களுக்காக பயன்பாட்டிற்கு தேவையான மனுக்களை கொடுத்தாங்க. அது ஏ ஃபார்ம், பி ஃபார்ம்னு கம்யூனிட்டி ரைட்ஸ், இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்காக கொடுத்தாங்க. அதுலேயும் மிக சமீபத்தில் வழக்குகள்லாம் தீர்க்கப்பட்டு நிறைய பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு. வனங்களில் சொந்தமான நிலங்களை எடுத்து அவர்களோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி சமூகத்தோட மேம்பாட்டிற்காக, சமூகத்தோட வழிபாட்டிற்காக பொது இடங்களையும் இந்த வன உரிமை அங்கீகார சட்டம் வழங்கியிருக்குது. கிளைம் மன்றத்தில் சில இடர்பாடுகள் இருக்குது, இருந்த போதும் அரசுகள் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்து அந்த வன உரிமை அங்கீகார சட்டம் மூலம் பெரிய லெவலான மாற்றங்களை மலைப்பகுதிகளிலும் வனப்பகுதிகளிலும் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நலவாரியங்கள், இன்னைக்கு நலவாரியங்களில் 800,000 பழங்குடியின மக்கள் தமிழகத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் வெறும் 20,000 பேர், 30,000 பேர் மட்டுமே அந்த நலவாரியத்தில் இருந்தார்கள். இப்போ சமீப காலமாக அந்த நலவாரியத்தில் மெல்ல மெல்ல உறுப்பினர்கள் அதிகப்படுத்தப்படுது, அதன் மூலமாக நலத்திட்டங்கள் வழங்கப்படுது. இன்னைக்கு அதெல்லாம் ஸ்மார்ட் கார்ட்ஸாக மாற்றப்பட்டு எல்லோரும் தங்கள் பாக்கெட்லேயே அந்த நலவாரிய அட்டைகளை வைத்துக்கொண்டு தேவையான உதவிகளை நலவாரியங்கள் மூலம் பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்க மெல்ல மெல்ல அதோட உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்திருக்கு. இப்படி கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், எதிர்கால செயல்பாடுகள், இப்படி எல்லாத்திற்காகவும் மத்திய அரசோட நிதி பங்களிப்புகளும் மாநில அரசுகளோட உறுதுணையோடும் பல்வேறு அரசு நல திட்டங்கள் தமிழகத்தில் வாழக்கூடிய ஆதிவாசின மக்களுக்கும், பழங்குடியின மக்களுக்கும், மலைப்பகுதியில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கும் பல்வேறு அரசு நல திட்டங்கள் இருக்குது. அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, இந்த போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கிறது தொழில் முனைவர்களாக மாற வேண்டும், அரசு நல திட்டங்களை பெற்று குழந்தைகள் படிக்க வேண்டும், இதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுக்குது. இதை எவ்வாறு பெறுவது என்பதற்கான சில கருத்தரங்கள் நாங்கள் அப்பப்போ நடத்துகிறோம். அரசு நல திட்டங்களை பெற்று வளமான ஒரு வாழ்க்கை எதிர்காலம் குழந்தைக்கு அமையணுன்றது தான் எங்களை போன்றவர்களோட எண்ணமாக இருக்கு. நன்றி.
1: சந்துரு, இப்ப சார் இருக்காரு இல்லையா, தென்னரசு சார், அவரையும் அழைச்சிக்கிட்டு இப்ப இந்த கோணைன்னு ஒரு ஊர் சொன்னேன் இல்லையா, மலையடி வாரத்துல
2: காட்டுக்குள்ள கூட அங்க இருக்கு.
1: ஆமாப்பா, இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அங்க போனோம்னா சாருக்கு தெரிஞ்சவங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்க.
2: சரி சரி சரி,
1: அவங்கள்ட்ட எல்லாம் பேசி நம்ம இன்னும் நிறைய விஷயம்லாம் அங்க தெரிஞ்சுட்டு வந்துடலாம்ப்பா.
2: நிறைய செய்திகள் சொல்லுவாங்க.
1: ஆமாப்பா,
2: பரவாயில்ல,
1: கிளம்பலாமா?
2: போலாம் சார். சார், ஒரு வண்டியில 3 பேர் போக முடியுமா?
1: அவர் தனியா வண்டி வச்சிருக்காருப்பா.
2: சரி சரி சரி,
1: அவர் நம்ம பின்னாடியே வந்துருவாரு. நம்ம முன்னாடி போவோம்.
2: போலாம் சார்.
1: சந்துரு, இதான்ப்பா அந்த கோணை அப்படிங்கிற

0: சூப்பரா இருக்கு சார். மலை மலை சார்ந்த வீடுகள், நிலம், வயல்வெளிகள், அருமையா அழகா இயற்கை காட்சி போல அழகா இருக்கு சார்.
1: ஆமாப்பா, அதோ தென்னரசு யாரையும் அழைச்சிட்டு வர்றாரு பாருப்பா. அந்த அம்மாட்டிய நீ பேசுப்பா, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
0: சரி சரி. வணக்கம்மா. பழங்குடியின மக்களின் கல்வி, பொருளாதாரம், அப்புறம் சமூக மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலாம் வந்தேன். நீங்க பயனாளியாமா, நீங்க என்னென்ன சலுகைலாம் பெற்று இருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களாமா.
2: விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா வடகால் கிராமம் கல்பனா என்றவங்க நான் பேசுறேன். வயசு எனக்கு வந்து 33. நாங்கள் ஐவேசியில் தான் இருந்தோம், வீடு என்றதே இல்லாம தான் இருந்தோம். இப்போ வந்து கவர்மெண்ட்டில் நாங்கள் வீட்டு மனைக்கு நாங்கள் மனு கொடுத்தோம். வீட்டு மனை எங்களுக்கு கொடுத்தாங்க. வீட்டு மனை கொடுத்து அதுக்கப்புறம் வீடு வருவதுக்கான செயல்முறைகள்லாம் நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டே வந்தோம். இப்போ 5,07,000 ஜெர்மன் வீடு கொடுத்துருக்காங்க. காற்று மழை எல்லாமே பார்த்து இப்போ நாங்கள் எங்கள் பசங்களாம் சேஃப்டியாக வச்சுட்டு நாங்கள் நல்லா வாழ்வாதாரமாக இருக்கிறோம். செஞ்சி கோட்டை மலையடி ஓரத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கும் மலைக்கும் 5 அடி டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள். மலை ஒட்டியே தான் வாழறோம் நாங்கள். எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே கல், காடு, மலை தான் இருக்கும். டவுன் கிடையாது. நாங்கள் பிரதமர் மந்திரி ஜெர்மன் வீடு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு திட்டத்தின் மூலிமா. வீடு கட்டி சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்கள். இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்த மத்திய அரசுக்கு நன்றி.
1: சந்துரு, சார் நீ பேசிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தவங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டாருப்பா.
0: ஆமா, அவங்களா?
1: ஆமா, அவங்கள்ட்டையும் இவங்கள்ட்ட கேட்ட மாதிரியே கேளுப்பா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
0: சரி சரி சரி. வணக்கம்மா, நீங்க மகளிர் குழு தலைவியா இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க சாரு. பழங்குடியின மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், அரசாங்கத்தினுடைய சலுகைலாம் நிறைய பெற்றிருப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களாமா.
3: விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம், என் பேர் சுள்ளியம்மாள். செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ராணிக்கோட்டையை ராஜா கோட்டையை ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊர் வந்து சோமசமுத்திரம், கோண பஞ்சாயத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது அந்த ஊர். நாங்கள் சின்ன பிள்ளையிலருந்தே காடு மலை இதை ஒட்டி இருக்கிறதுக்கு வீட்டு வசதி கூட இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா, பாட்டி, தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இன்னொருத்தருடைய நலங்களில் தான் வந்து குடிசை போட்டு அவங்க வந்து அங்கே வந்து காவல் காப்பாங்க. இங்கேருந்து அப்பம் பட்டுக்கு எத்துன்னு போவாங்க, வேறு எத்து மாதிரி வித்துட்டு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த கோண பஞ்சாயத்தில் வந்து மொத்தம் 7 குக்கிராமம் இருக்குது. அதில் எல்லா கிராமங்கள்லேயும் இருளர் இன மக்கள் நாங்கள் வசிக்கிறோம். சோமசமுத்திரம், கோணை, காட்டுக்கொள்ளை, இருளர் குடியிருப்பு, நாகமுண்டி, வடகால், குளத்துமேடு இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லாம் இருளர் பகுதி. கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து அங்கங்கே இருக்கோம். அதில் 7 குடும்பம் இருக்காங்க, 10 குடும்பம் இருக்காங்க, அந்த மாதிரி வந்து வாழ்ந்துன்னு வரோம். எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க தான். அப்படி இருக்கிற சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசு நடவடிக்கையால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே 47 பட்டா கொடுத்தாங்க. காட்டுக்கொள்ளை இருளர் குடியிருப்பில் கோண பஞ்சாயத்துக்கு உட்பட்டு அங்கங்கே இருக்கிற இருளரை ஒன்று இணைக்கிற வகையில் அங்கே பட்டா கொடுத்தாங்க. அது அப்படியே இருந்தது. இப்போ அந்த மத்திய அரசு, மாநில அரசும் கொண்டு வந்த அந்த திட்டத்தில் பிடி ஆஃபீஸ் மூலமாக ஆப் ஒன்று ஏதோ ஓப்பன் பண்ணி அது மூலமாக எல்லா இருளர் குடும்பங்களையும் அங்கங்கே இருக்கிற அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இருக்கிற 100 இருளர் குடும்பம் இருக்காங்க. அதில் விடுபட்டவங்களுக்கு யாருக்கு பட்டா இருக்குது இல்லைன்ட்டு கண்டறிஞ்சு முறையாக கணக்கெடுப்பு இந்த கவர்மெண்ட் இப்போ செஞ்சு அது மூலமாக வந்து இப்போ 21 பட்டாவும் அதுக்கு பிறகு விடுபட்டவங்களுக்கு 3 பட்டா அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இப்போ இல்லாமல் இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் வீட்டு வசதி திட்டத்து மூலமாக, பழங்குடியினர் திட்டத்து மூலமாக, பிஎம் ஜென்மன் திட்டத்தில் முதல்ல 11 வீடு கொடுத்தாங்க. இப்போ உடனே 30 வீடு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கட்டி நிறைவடைஞ்சிருக்காங்க எங்கள் ஜனங்க. நாங்களும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னே பாம்பு, குரங்கு தொல்லை அந்த மாதிரியான தொல்லைகளில் தான் காடு ஓட்டின மாதிரியே இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு இடமா காட்டுக்கொள்ளையை, கோணையை ஒட்டி 100 குடும்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த கவர்மெண்ட்டு. எல்லாருமே வந்து வீடு கட்டி முடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காடு மலையாக குன்னாக கடந்தது. இந்த காட்டுக்கொள்ளை இருளர் குடியிருப்பு சிமெண்ட் சாலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஒன்று வந்துருச்சு கோணையில். மருத்துவம் பார்க்கறதுக்கும் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நாங்கள் அதுக்கு முன்னே வந்து செஞ்சிக்கு 10 கிலோமீட்டர் போகணும். பிரசவத்துக்கு போகணுன்னா 15 கிலோமீட்டர் ஒரு அனந்தபுரம் போகணும். நாங்கள் மோடு பள்ளத்தில் போகிறதுங்காட்டியுமே ஒரு சிலருக்கு டெலிவரி கூட ஆயிடுச்சு. இக்கட்டான சூழலில் இருந்து இப்போ வந்து பக்கத்தில் கோணையிலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு பிரசவம் பார்க்குற மாதிரியும், எங்களுடைய உடல்நிலைய நலத்தை பார்க்குற மாதிரியும் ஒரு சுகாதார நிலையம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க.

0: மகிழ்ச்சியா இருக்குது. எங்க மக்கள் பள்ளி பாம்புக்கு பயந்து கிடக்கிறத விட காய்ச்சல்னாலுமே ஊசிக்கு பயந்துன்னு கிடக்கிற ஜனங்களுக்கு மத்தியில இன்னைக்கு வந்து பக்கத்துலேயே ஆஸ்பத்திரி வந்துருச்சுன்னும் போது மாத்திரை மருந்து ஊசி இதெல்லாம் போடும்போது எங்களுக்கு ஜனங்க பாதுகாப்பாகவும் இருக்க முடியுது. இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல் வந்து ஏற்கனவே அட்டையாக கொடுத்தாங்க பழங்குடியினர் நலத்துறை மூலமாக, இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. தொழில் முனைவர் திட்டத்தில் வந்து கேம்பெல்லாம் நடத்தினாங்க இங்கே, அது மூலமாக கொஞ்சம் நாங்கள் விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் மகளிர் குழுலாம் இருக்குது, மூணு குழுக்கள் இருக்காங்க. சோமசமுத்திரம் ஒன்று, காட்டுக்கொல்லையில் ஒன்று இருக்குது, கோணையில் ஒன்று இருக்குது. இது மூலமாகவும் வந்து நாங்கள் இந்த லோன்லாம் வாங்குகிறோம். அது கொஞ்சம் எங்களுக்கு யூஸாக இருக்குது. எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிங்க, பல்வேறு அமைப்புகள், இது எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.
1: ஏப்பா சந்திர, என்ன போதும் போதும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு,
2: நிறைய தகவல் சொன்னாங்க.
1: ஏப்பா 9 அமைச்சகங்களின் கூட்டு முயற்சியுடன் இந்த PM ஜன்மான் திட்டம் செயல்படுத்தப்படுதாம்ப்பா. பழங்குடியின மக்கள் வாழும் தொலைதூர பகுதிகளுக்கு அரசின் நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு.
2: ஓஹோ,
1: அதனால இது எல்லாம் போய் பழங்குடியின மக்களை போய் சேரணும். அப்பதான் நாட்டில் அவங்களும் எல்லார் மாதிரியும் ஒரு முன்னேறின வகுப்பாக மாறுவாங்க.
2: கோபால் சார், இவங்க சொன்ன தகவல்கள்லாம் நல்லா முழுமையாக தான் இருக்குது, ஆனால் என்னுடைய தீசஸுக்கு கொஞ்சம் பத்தாது. அடுத்த வாரமும் இவங்களை வந்து இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்துட்டு இவங்க கிட்ட இன்னும் நிறைய தகவல் சேகரிச்சுட்டு போலாமா?
1: சரியான ஐடியாப்பா, இப்போதைக்கு உனக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன்.
2: ஆமாம்,
1: இன்னும் தேவைப்பட்டா அடுத்த வாரம் நம்ம வந்து மிச்சம் இருக்கிறவங்கள்ட்டையும் பேசி நிறையா செய்திகளை தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம கிளம்பலாம்ப்பா.
2: ஆ சரி சார், போகலாமா சார்?
1: போகலாம்ப்பா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மற்றும் குரல் கொடுத்தோர் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
4: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
5: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
4: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
6: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
6: ஆமா அண்ணே.
7: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
6: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
8: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் உஷாராஜ் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா இடம்பெறுகிறது. தொடக்கமாக திருவோங்கு என தொடங்கும் திருவருட்பா.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிகையல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: GST ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினது அன்றாடம் பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏரால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000+ இணைந்துள்ளனர்.

0: அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
1: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு எஸ் என் சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்டபோது 72 பேர் அதில் இருந்ததாகவும் இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தேதி தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தேதி தரம்சாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:00. 50 நிமிடம் 15 நொடி.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: தம்பிகள் எல்லாம் காத்துருக்கா, நான் அதிகம் பேசல என்று அரை மணி நேரம் பேசுகிறார். பிறகு ராமாயண கேசரி ப்ரொஃபஸர் வேதாந்தம் ராமாயணத்தில் சூடாமணி படலத்தில் தொடங்கி பெரியவரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்துகிறார். பிறகு ரகுவம்சம் காவியத்தில் இறங்கி தம்பிகளின் தலைவருடன் தான் அடிநாளில் பழகியதை பற்றி விவரித்துவிட்டு மைத்ரேயியை பேசச் சொல்லி மைக்கை விடுகிறார். மைத்ரேயி இத்தனை நாட்களில் மேடை பேச்சுக்கு புதியவளாக இல்லாமல் பழகியிருக்கிறாள். என்றாலும் புதியதாக பேசுவது போல் உள்ளூர ஒரு நடுக்கம் கூடுகிறது. முதல் நாள் அவள் பிறந்த நாளுக்குரிய முதுபெரும் தலைவரை பற்றிய சிறப்புகளையும் பெருமைகளையும் குறித்து கொண்டு வந்திருக்கிறாள். எனினும் பேச பொருந்தவில்லை. அந்த பெரியவரை அவள் ஒரு தரம் பார்த்து பேசியது கூட இல்லை. அவரை பற்றி பேசவோ புகழவோ தனக்கு ஒரு தகுதியும் இல்லை என்பதை அப்போதே உணர்கிறாள். தனக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்ததற்கு சம்பிரதாயமாக நன்றி கூறும் பொழுதில் ஒரு பெரிய ரோஜா மாலையை கொண்டு வந்து ஒரு சிறுமி போடுகிறாள். கைத்தட்டு ஒலியும் மலரின் குளிர்ந்த தீண்டலும் அவளுக்கு நிலைக்கும் உறுதியை கலைத்து விட்டார் போல் இருந்தது. ஒரு கணம் ஒன்றும் புரியவில்லை. அவள் பேச வேண்டிய புகழ் மொழிகள் நழுவி போகின்றன. வேறு விஷயங்கள் தங்கு தடையின்றி வருகின்றன. ஒரு குடியரசு நாட்டில் ஒவ்வொரு தனிமனிதருக்கும் ஆட்சி பீடத்தை அணி செய்பவர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அரசியல் உணர்வு என்பது மேடையேறி பேசத் தெரிந்திருப்பதோ மக்களை கவரும் வகையில் ஸ்லோகம் எழுதுவதோ அல்ல. அவரவர் நாடு நம் நாடு என்ற பொறுப்போடு தத்தமக்கு உரிய பணியை செவ்வனே ஆற்றும் போதுதான் தத்தம் கடமையை செய்தவராகின்றனர். கடைத்தேறும் வரை என்ற நூலை படித்து காந்தியடிகள் கண்ட கனவையும் இன்றைய நிலைமையையும் எடுத்து கூறி மக்களின் உண்மை பொறுப்பை வலியுறுத்துகிறாள். அரச மானியம், முதலாளித்துவத்தை சாதகமாக்குதல் போன்ற விஷயங்களை தொடாமல் முதுபெரும் தலைவரின் பிறந்தநாள் விழாவில் தார்மீக கோப்பு சிதையாமல் நாட்டை நடத்த அவர் கூறும் அரிய கருத்துக்களை வரவேற்று செவி மடுப்போம் என்று உறுதி கொள்ளும்படி கூறி முடிக்கிறாள். கையொலி காதை பிளக்கிறது. அவள் அமர்ந்த பின்னரும் இன்னமும் மிகவும் உற்சாகத்தோடு அந்த ஒலி வலுவடைவதன் காரணத்தை அறிய இயலாமல் கூட்டம் ஒன்று மேடையை நோக்கி வருகிறது. கையொலி நீடித்ததற்கு வருபவர்களே காரணம் என்று புரிந்து கொள்ளும் முன்பு அவள் திடுக்கிட்டார் போல் பார்க்கிறாள். சந்தேகமே இல்லை. மேல் நோக்கி வாரிவிடப்பட்ட கிராப்பு, பூச்சி மீசை, சிரிப்பு, கட்சி கரைத்துண்டு, நல்ல சந்தன சிவப்பு நிறத்தில் உயரமாக கண்ணாடி போட்டுக்கொண்டு கால்சட்டை அணிந்த முதியவர் ஒருவரும் உடன் வருகிறார். பதவியில் இருந்த நாள் வரையில் சலுகைகளை பெற்று ஓய்வு பெற்ற பின்பு எதிர்கட்சியில் நிற்கும் முன்னாள் ஐசிஎஸ்காரர் வெங்கடாச்சலம் வணக்கம் வணக்கம் என்று திரும்பிய இடங்களிலெல்லாம் தனராஜ் கை குவிக்கின்றான். மைத்ரேயி மறு வணக்கம் கூறவோ சிரிக்கவோ இயலாதவளாக உறைந்து போனாள் போல் நிற்கிறாள். ஸ்ரீனிவாசன் ஒரே பரபரப்பும் உற்சாகமுமாக ஒலிபெருக்கியை பற்றி கொண்டு அறிவிக்கின்றான். பெரியோர்களே, தாய்மார்களே, இப்போது முன்னாள் பெரிய பதவி வகுத்து திரு வெங்கடாச்சலம் ஐசிஎஸ் அவர்களுடன் பாடலரசு தனராஜ் அவர்களும் வந்துள்ளார்கள். அவர்கள் இருவரும் சிறப்புரையாற்றுவார்கள். வெங்கடாச்சலம் ஐசிஎஸ்க்கு தாய்மொழியிலும் பேசத் தெரியாது, தமிழிலும் பேசத் தெரியாது. எனினும் முன்னுரையாக சில சொற்களை மற்றும் நன்றாக பேச கற்றிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அன்பர்களே, இந்த அவையின் கண் என்னை அழைத்து சிறப்பித்ததற்காக முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற முன்னுரைக்கு பின்பு அவருடைய சொற்கள் மும்மொழிகளிலும் கலந்து விளையாடி எல்லோருக்கும் நகைச்சுவை விருந்தளிக்கிறது. இடையிடையே அருகிலுள்ள ஸ்ரீனிவாசனிடம் குனிந்து ஏதோ கேட்டுக்கொள்கிறார். இன்னைக்கு விசேஷமா ஒரு ஸ்ரீ அல்ல லேடி ஸ்பீக்கர் பிரமாதமாக பேசியிருக்கான்னு தெரியறது. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவசியம் முன்னுக்கு வரணும். இப்போ பாலிடிக்ஸ் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. இதுக்கு இனிமே நியூ பிளட்டு கொடுக்கணும். அவா மிஸ் மைத்ரேயி எம்ஏ ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியறது. ஐ கங்க்ராச்சுலேட் ஹர் ஃபார் ஹர் ஸ்பீச். சந்தான கிருஷ்ணமாச்சாரியாரும்

0: தனராஜும் ஏதோ பேசி சிரிக்கின்றனர். வெங்கடாச்சலம் முடித்த பின்பு தனராஜ் எழுந்திருக்கிறான். வழக்கமான கட்டை தொண்டையில் மொழி ஒன்றையொன்று தொட்டு அடுக்கு ரயில் விளையாட்டு விளையாடுகிறது. என்னதான் இருந்தாலும் எந்த ஆளுங்கட்சிக்காரனுக்காவது இப்படி பேச வருகிறதா? கன்னித்தமிழின் தொன்மை இருக்க நேற்று புகுந்த அரக்க இந்தி கள்ளத்தனமாய் பூதகி வேடம் பூண்டு வருகிறது. விடுவோமா? மூச்சு போனாலும் பேச்சு போகாமல் போராடுவதே எம் லட்சியம் என்று லட்சியத்தை விளக்குகிறான். அந்த லட்சியம் ஈடேற மூதறிஞர் அவர்களுக்கு நல்லாசி கூறி ஆதரவளிக்கிறார். அவர் பல்லாண்டு வாழ வேண்டும். ஆளும் கட்சி 17 ஆண்டு ஆட்சியில் மக்களை படியரிசிக்கு திண்டாட வைக்கத்தான் திட்டம் தீட்டியது. அவர்கள் ரூபாய்க்கு 3 படி அள்ளி கொடுத்து மக்களை வாழ வைப்பார்கள். விண்மீனும் இளம் பருதியும் வானுக்கு சொந்தம். அவை கூட்டாகி விண்ணை மண்ணுக்கு கொண்டு வரும். இரட்டை காலை உழைத்து ஓய்ந்து சண்டிகளாகிவிட்டன. இனி அவை கசாப்புக்காரனுக்குத்தான் லாயக்கு. அவனுடைய கட்டை குரல் ஒலி வடிவங்களில் புகுந்து விளையாடும் போது மக்கள் அடிக்கடி சிரிக்கிறார்கள், கையும் தட்டுகிறார்கள். கையொலிக்கும் சிரிப்புக்கும் தான் பொருளே இல்லையே. அந்த இருவரையும் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கவில்லை. அதனால் ஸ்ரீனிவாசன் மாலைகள் வாங்கி வைத்திருக்கவில்லை போலும். விரைந்து ஆள் அனுப்பி 2 மாலைகள் வாங்கி வரச் செய்து அவர்களுக்கு கூட்டம் முடியும் நேரத்தில் போடுகிறான். கூட்டம் முடிந்ததும் மேடையை நோக்கி படையடிக்கிறது ஒரு இளவட்ட கும்பல். தனராஜிடம் கையெழுத்து வாங்கிய பின்பு அவளிடமும் சிலர் வருகின்றனர். நான் என்ன கையெழுத்து போட பெரிய ஆளா என்று சிரித்து மறுக்கிறாள் அவள். பெரிய ஆளாய் வந்துன்றிருக்கியே, போட்டுக்கொடு என்று லோகாவின் கணவர் ஆமோதிக்கிறார். குச்சிக்கால்களும் நைலான் தாவணிகளும் அவளையே பார்த்து கொண்டு நோட்டு புத்தகத்தை நீட்டுகின்றனர். முதலில் கன்னித்தமிழே வாழி, அறிவும் அன்பும் இரு கண்கள் என்று எழுதி தனராஜ் கையெழுத்து போட்டிருக்கிறான். தனராஜ் திரைக்கவிஞர், மைத்ரேயி எம்ஏ, நம்ம ஸ்டார் ஸ்பீக்கர் என்று ஸ்ரீனிவாசன் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறான். வணக்கம் என்று அவன் கை குவிக்கும்போது அவனுடைய மரியாதையும் கொஞ்சமும் காட்டிக்கொள்ளாத பண்பும் அவளை பிரமிக்க வைக்கின்றன. மிக்க மகிழ்ச்சி. இங்கே பக்கத்தில் பேச வந்தோம். நம்ம பன்னீர்தாஸ் இங்கும் வந்து போகலாம்னு சொன்னாங்க. வரட்டுமா? வணக்கம் வணக்கம் என்று கை குவித்து விட்டு மாலையுடன் செல்கிறான். அவர்களை தொடர்ந்து ஸ்ரீனிவாசனும் செல்கிறான். 9:30 ஆகிறது. லேசான குளிர் உடலில் படிந்து சிலிர்ப்பூட்டுகிறது. அப்போது ஒரு குச்சி கால்சராய் முன்னேறி வருகிறான். எனக எனக தன்னைத்தான் அவன் அழைக்கிறான் என்பதை அப்போதுதான் அவள் உணர்கிறாள். என்னையா கூப்பிட்டீங்க? வணக்கங்க, உதய ஞாயிறு பத்திரிகை நிருபருங்க. ஒரு பேட்டி. பருவப்பெண் படுகொலை செய்திகளை முறமுறவென்று சூடாக கொடுக்கும் உதயஞாயிறு பத்திரிகைக்கு பேட்டி. அவள் மௌன நகை செய்கையில் அவன் இன்னொரு படி முன்னதாக வைத்து, நம்ம வீட்டுக்கு எப்பங்க வரட்டும் பேட்டிக்கு என்று கேட்கையில் அவள் வெட்டுகிறாள். பேட்டி கீட்டி எல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படி சொல்லக்கூடாதுங்க. சாயங்காலம் சரியா இருக்குங்களா? 7 மணிக்கு
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பித்தவர். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்ல 60க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பாரம்பரிய நடன கலைகளை முறைப்படி கற்று அதில் சிறந்து விளங்குபவர். குழந்தை நட்சத்திரமாக தோன்றிய இவர் ஹீரோயினாக மட்டுமல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க. என்ன, கண்டுபிடிச்சிட்டீங்களா? 80களின் பிற்பாதையில தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி தன்னுடைய நடிப்பாலும் நடனத்தாலும் ரசிகர்களை கவர்ந்த நடிகை ரூபினி அவர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோ உடைய ஸ்டார்.

0: கோமல் மகுவாக்கர் என்கின்ற இயற்பெயரை கொண்ட நடிகை ரூபினி அவர்கள் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி மும்பையில பிறந்தாங்க. இவருடைய தந்தை வழக்கறிஞர், இவருடைய தாய் மருத்துவ துறையை சேர்ந்தவர். சிறுவயதிலேயே பாரம்பரிய நடன கலைகளை முறைப்படி கற்றவர் நடிகை ரூபினி. நடனத்தாலே இவருக்கு திரையில் நடிப்பதற்கான வாய்ப்பு வந்தது. இயக்குனர் கிருஷிகேஷி முகர்ஜி அவர்களுடைய இயக்கத்துல 1975ஆம் ஆண்டு வெளியான மிலி என்கின்ற ஹிந்தி திரைப்படம் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக திரையில் அறிமுகமானாங்க நடிகை ரூபினி. தொடர்ந்து பல ஹிந்தி திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக வலம் வந்தவர். 1980ஆம் ஆண்டு வெளியான பாயல் கி சன்கார் என்கின்ற ஹிந்தி படத்துல ஹீரோயினாக தோன்றினாங்க. பிறகு லீட் ரோல்கள்ல மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் தன்னுடைய திறனை ஹிந்தி படங்கள்ல வெளிப்படுத்தி இருக்காங்க நடிகை ரூபினி. குச்சிப்புடி கற்பதற்காக அடையாறுல இருக்கிற அகாடமி ஒன்றுல சேர வந்தவர் அப்படியே இங்கு தன்னுடைய திரைப்பயணத்தை தொடர்ந்ததாக பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க நடிகை ரூபினி. 1987ஆம் ஆண்டு வெளியான கூலிக்காரன் திரைப்படம் மூலமாக கோமல் மகுவாக்கராக இருந்தவர் ரூபினியாக அறிமுகமானாங்க. இந்த படத்துல இவர் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக பிரியா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. டான்சரான பிரியா சிறு வயதிலேயே பிறரால தந்தையை விட்டு பிரிந்து பல சூழ்நிலைகளை சந்தித்து நாயகனுடைய துணையுடன் தன்னுடைய தந்தையுடன் முடிவில் இணையறாங்க. இந்த படத்துல வரும் குத்துவிளக்காக பாடல் ரசிகர்களுடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக பிரியா பேசும் ஒரு சீன் தான் வருது கூலிக்காரன் திரைப்படத்துல இருந்து. உங்களுக்காக
1: நான் பிரியா பேசுறேன். இந்த வைரத்துல பங்கு வேணும்.
0: எப்பொழுதும் காதலனுக்கு மட்டுமே உரிய ஒன்று இன்று ஏனோ காதலியிடம் சென்று விட்டது. என்ன புரியவில்லையா? பாடலை கேளுங்கள், உங்களுக்கே புரியும். பாடல் வருகின்றது மனிதன் திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: இங்க இருக்க?
1: நானா? வைரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கேன்.
0: என்ன உளறற?
1: இங்க பாரு, நான் இனிமே டான்ஸ் ஆடுற தொழில விட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கும் இந்த வைரத்துல பங்கு வேணும். 50-50.
2: எப்பொழுதும் காதலனுக்கு மட்டுமே உரிய ஒன்று இன்று ஏனோ காதலியிடம் சென்றுவிட்டது. என்ன புரியவில்லையா? பாடலை கேளுங்கள், உங்களுக்கே புரியும். பாடல் வருகின்றது மனிதன் திரைப்படத்திலிருந்து, நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. கூலிக்காரன் நினைக்க தெரிந்த மனமே, தீர்த்த கரையினிலே மனிதன், என் தங்கச்சி படிச்சவ, புதிய வானம், என்ன பெத்த ராசா, பிள்ளைக்காக, அபூர்வ சகோதரர்கள், ராஜா சின்ன ரோஜா, புலன் விசாரணை, சேலம் விஷ்ணு, உலகம் பிறந்தது எனக்காக, மதுரை வீரன் எங்க சாமி, தாலாட்டு பாடவா, மைக்கேல் மதன காமராஜன், நாடு அதை நாடு, அண்ணன் காட்டிய வழி, வெற்றிக்கரங்கள், தங்க தாமரைகள், கேப்டன் பிரபாகரன், புதிய ராகம், நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு, மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும், எல்லை சாமி, உழைப்பாளி, பத்தினி பெண், அதிரடிப்படை, நம்ம அண்ணாச்சி, தாமரை முதலிய படங்கள் தமிழ்ல நடிகை ரூபினி அவர்களுடைய நடிப்பில் வெளியான படங்களுக்குள் அடங்கும். வானில் நட்சத்திரங்களையும் வெண்ணிலவையும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் நட்சத்திரங்களை கொண்ட வெண்ணிலவை யாராவது பார்த்திருப்போமா? ஆனால் இங்கொருவர் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கேட்போமா பாடல் வருகின்றது கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: உணவிற்கான ஓய்வு நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். நடிகை ரூபினி அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த படங்களில் ஒன்றுதான் மனிதன். 1987 வெளியான இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக ரூபா என்கின்ற கதாபாத்திரத்துல செல்வந்தர் வீட்டு பெண்ணாக நடிச்சிருப்பாங்க நடிகை ரூபினி. நாயகனுடன் மோதல் கொண்டு பின்பு காதல் உருவாக தன்னவனுடன் சேர்வதற்காக தந்தையும் எதிர்க்கிறாங்க ரூபா. இந்த படத்துல இவர் நாயகனை வம்பிழுப்பது, சண்டையிடுவது, கால கால பாடலில் இவருடைய நடனம் அனைத்தையுமே ரசிகர்களால மறக்க இயலாது. நாயகன் மேல் காதல் கொண்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்ளும் ரூபா கேரக்டர்ல அட்டகாசமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை ரூபினி. இந்த படம் வெள்ளி விழா கண்ட படமும் கூட. இப்பொழுது உங்களுக்காக நாயகனுடன் ரூபா உரையாடும் ஒரு சீன் தான் வருது மனிதன் திரைப்படத்துல இருந்து.
1: இப்ப நான் எங்க இருக்க, பொழைச்சேனா இல்ல செத்துட்டேனா?
2: செத்துட்டா பேச முடியாதுமா, உயிரோடு தான் இருக்க. கூட 2 வாய் தண்ணி குடிச்சிருந்தா அவ்வளவுதான்.
1: குடிச்சிருப்பேன் டாக்டர், தண்ணி ஒரே நாத்தம். அதா பல்ல கடிச்சுக்கிட்டு வாய மூடிட்டு.
2: நல்ல நேரத்துல உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது இவருதான்.
1: கொஞ்சம் இங்க வாங்க. உங்களதா பிளீஸ், உங்களை அடிக்கிறதுக்கு நான் ஆள் வச்சேன், மன்னிச்சிடுங்க. நீங்க அப்படியே போயிருந்தீங்கன்னா இந்நேரம் நானும் போயிருப்பேன்.
3: உங்களை பயமுறுத்ததுக்காக தான் தண்ணில தள்ளினேன், சாகடிக்கிறதுக்காக இல்ல.
1: ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஒரு சந்தேகம்,
0: காதலின் முதல் நிலை எப்பொழுதும் முதல் தானே? கண்ணும் கண்ணும் சண்டையிட்டதால் காதல் இங்கே வந்துவிட்டது. இதை நான் சொல்லவில்லை, எங்கொருவர் சொல்கின்றார் இந்த பாடலில். பாடல் வருகின்றது நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
4: Smile please.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இலைப்பார விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை ரூபினி அவர்கள் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்திய படம் தான் அபூர்வ சகோதரர்கள். 1989 வெளியான இந்த படத்துல மனோ என்கின்ற கதாபாத்திரத்துல சர்க்கஸ் சோனருடைய மகளாக நடிச்சிருப்பாங்க நடிகை ரூபினி. தன்னுடைய பேச்சாலும் செயல்களாலும் நாயகனுக்கு தன்மேல் நேசம் வரவழைத்த மனோ உண்மையில தன்னுடைய காதல் ஈடேறுவதற்காக அவனுடைய உதவிய நாடுறாங்க. தன்னால் ஒருவனின் மனம் புண்பட்டதை உணராமல் வலம் வரும் மனோ கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை ரூபினி. இந்த படத்துல இவர் காரில் நாயகனுடன் உரையாடும் இடம், மோதிரத்தை அவர் கையில் இருந்து கழற்றும் சீன், புது மாப்பிள்ளைக்கு பாடலில் இவருடைய தோற்றம் எல்லாமே ரசிக்கும்படி இருக்கும். அபூர்வ சகோதரர்கள் படம் 200 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நம் அனைவராலும் மறக்க முடியாத காட்சி தான் இப்பொழுது உங்களுக்காக வருது இந்த படத்துல இருந்து.
2: தொலையாம இருக்கிறதுக்கு கையிலேயே போட்டுக்கிட்டீங்களா?
1: காதலில் வெற்றியடை

வகை நீங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளி நேரம் நிகழ்ச்சியில நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1989 இயக்குனர் சிராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான என்ன பெத்த ராசா திரைப்படத்துல நடிகர் ராமராஜ்

0: அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. நடிகை ரூபினி அவர்கள் லக்ஷ்மி என்கின்ற கதாபாத்திரத்துல தன் தந்தையின் எதிர்ப்பை சந்தித்து திருமணம் செய்து கொண்ட தன் அத்தை தன்னை சந்தித்து உரையாடும் பொழுது நாயகனுடைய அன்பை தான் புறக்கணித்ததற்கான காரணத்தை சொல்றாங்க லக்ஷ்மி. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அத்தையையும் தந்தையையும் சேர்த்து வைக்கிறாங்க. அனைத்தும் நல்ல விதமாக போக எதிரிகளால தனக்கு நெருங்கியவர்களை இழக்கும் லக்ஷ்மி தன்னவனையும் வெறுத்து ஒதுக்குறாங்க. முடிவில் அவனுடைய உண்மை நிலை அறிந்து அவனை ஏற்றுக்கொள்ளும் லக்ஷ்மி கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரூபினி. இந்த படத்துல பாசம், நேசம், கோபம், தவிப்பு, அழுகை, வெறுப்பு, புன்னகை, ஊடல், காதல், மோதல் என அனைத்தையுமே தன்னுடைய நடிப்பில் வெளிப்படுத்தி இருப்பாங்க. என்ன பெத்த ராசா திரைப்படத்துல வரும் சொந்தம் ஒன்றை தேடும் பாடல் பலருடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக லக்ஷ்மி தன் அத்தையுடன் உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி வருது என்ன பெத்த ராசா திரைப்படத்துல இருந்து.
1: பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் என் உயிரை கொடுக்கவும் தயாரா வந்திருக்கேன்.
2: அவர் விருப்பத்தை மீறி நீங்க போயிட்ட ஆத்திரத்துல அப்படி பேசுறப்பாரத்த, இந்த வீம்பு வீராப்பெல்லாம் வாசத்துக்கு முன்னாடி தோத்து போயிடாத.
1: இவ்வளவு விவரமா பேசுற நீ ஏண்டி என் பிள்ளைய விரட்டி அடிக்கிற?
2: எல்லாம்
1: உங்களாலதான். என்னடி சொல்ற?
2: உங்களுக்குள்ளேயே உறவு இல்லைன்னு ஆயிப்போச்சு. என் மனசுல உள்ளத நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வீதியில பார்க்கும் போது அவரை விரட்டி அடிச்ச மன வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதது யாருக்கு தெரியும்?
0: பல நாட்கள் தவம் இருந்து நாம் வேண்டிய ஒன்று நம் கையில் கிடைத்து விட்டால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட மனநிலையில தான் இங்கொருவர் இருக்கிறார். அப்படி அவர் என்ன தவம் செய்தார், அவர் வேண்டியதுதான் என்ன, அத்தனையும் பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது என்ன பெத்த ராசா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
1: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
0: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
1: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
0: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
0: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: கட்டில சாப்பாடு, காதுல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1990 வெளியான மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துல நடிகை மனோரமா அவர்களுடைய மகளாக சக்குபாய் கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரூபினி. தன் அம்மாவுடன் இணைந்து நாயகனை ஏமாற்றும் சக்குபாய் பிறகு நாயகன் வசம் மாட்டிக்கொள்றாங்க. எதிரிகளிடமிருந்து தப்ப நாயகனுடன் செல்லும் சக்குபாய் ஒரு சூழல்ல நாயகனுடைய சகோதரனை தன்னவன் என்று நினைக்கிறாங்க தோற்றத்தின் காரணமாக. பல நிகழ்வுகளுக்கு பிறகு தன்னவனுடன் இணையும் சக்குபாய் கேரக்டர்ல நகைச்சுவை கலந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரூபினி. இந்த படத்துல இவர் நாயகனை ஏமாற்றும் இடம், நாடக மேடையில் நாயகனை கண்டவுடன் இவர் கொடுக்கும் எக்ஸ்பிரஷன், சிவராத்திரி பாடல், கிளைமேக்ஸ்ல இவருடைய நடிப்பு அனைத்தும் ரசிகர்களை கவரும் வகையில இருக்கும் இந்த படம். வெளிவிழா கண்ட படமும் கூட. இப்போ உங்களுக்காக நாயகனை கண்டவுடன் நாடக மேடையில இவர் தவிக்கும் காட்சி தான் வருது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக.
6: சக்குபாய் முண்டேலாக்கு, அன்னையின் விருப்பம் அதுவானால்,
7: அன்னையின் விருப்பம் அதுவானால் அகதே அகதே.
8: காயத்தை
5: ஏற்படுத்திய ஒன்றையே காயத்தை குணப்படுத்தவும் செய்கின்றது என்று யாராவது சொன்னால் நாம் ஆச்சரியம் அடைவோம் தானே. அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை அனுபவித்ததாலோ இங்கொருவர் கேள்வி கேட்கின்றார் இந்த பாடலில். இவருக்கு பதில் கிடைத்ததா? பாடலின் மூலம் தெரிந்து கொள்வோம். பாடல் வருகின்றது. நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. தாலாட்டு பாடவா திரைப்படத்துல நடிகர் பார்த்திபன் அவர்களுடன் ஹிந்தி பேசி இட்லி விற்கும் நபராக நர்மதா கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை சூப்பராக வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரூபினி. உழைப்பாளை திரைப்படத்துல வரும் ஒரு மைனா பாடலில் மட்டும் தோன்றி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரூபினி. 1993 வெளியான பத்தினி பெண் திரைப்படத்துல இவருடைய நடிப்பிற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது

0: இவருக்கு வழங்கப்பட்டது. இப்பொழுது உங்களுக்காக தாலாட்டு பாடவா திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: ஓய் ஓய் பாபு, ஜல்தி காரி ஜல்தி நிகல் ஜாகி, பைசா நிகல்.
2: நா சமே தம் நஹி, லேகின் கித்னா பைசா ஹுவா?
1: तुमने खाया, वो तुम्हारे दोस्त लोग ने खाया, उसका पैसा कौन भरेगा?
2: दोस्त? कौन सा दोस्त?
1: तुमने बोला सबको नाश्ता दो, दे दिया। वो बोलते पैसा तुमसे लो। नाश्ते का 125 रुपया, देख पेट फेंक देने का 2 रुपया 50 पैसा, चल फटाफट निकाल।
2: अच्छा, एक पूरी कितना पैसा?
1: 1 रुपया।
2: एक वड़ा?
1: 1 रुपया।
2: 2 पूरी 1 वड़ा 3 रुपया। अच्छा ले लो, मैं जाता हूँ।
0: நடிகை ரூபிணி அவர்கள் 1995 மோகன் குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகள் மட்டுமே. திருமணத்திற்கு பிறகு திரையுலகை விட்டு விலகிய இவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு சீரியல்கள்ல நடித்தார். இப்பொழுது உங்களுக்காக பத்தினி பெண் திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
3: ஒரு நிமிஷம், மேகத்தை தூங்க விடுறது பிராக்டிக்கலா சாத்தியம் நினைக்கிறீங்களா? மேகத்துக்கு சென்ஸ் கிடையாது, காப்பி எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தான் போகும். இப்போ வடக்கே இருக்கிற ஒரு காதலிக்கு அவன் தூது விடுறான்னு வச்சுக்கோங்க, காத்து தெக்கே அடிச்சுச்சுன்னா தெக்கே இருக்கிற யாரோ ஒரு பொண்ணு கிட்ட போய் சொல்லி வேற ஒரு காதல உருவாக்கிடும். வேகத்துக்கு காத்தை எடுத்து போற சக்தியே கிடையாது.
4: இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்கம்.
3: அப்படிங்களா? நான் வார்த்தையை விட வாழ்க்கையை நம்புறவன். சும்மா ஒரு சந்தேகம் கேட்டேன், அப்பா வந்ததை சொல்லிடுறேன்.
0: நீ இன்றி நான் இல்லை, நீ இல்லாததால் நான் நானாகவும் இல்லை, நீ இல்லை என்றால் வாழ்வும் இல்லை. இப்படி இங்குறுத்தி தன் இணையிடம் சொல்கின்றாள். அதற்கு அவனுடைய மறுமொழி என்ன? பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

மகளிர் நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. தன்னுடைய நடிப்பால ரசிகர்களை கவர்ந்த 80 மற்றும் 90களில் பிரபலமாக வலம் வந்த நடிகை ரூபினி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிறர் வந்து ஊக்குவிக்கும் வரை காத்திருக்காமல் உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்து முன்னேற முயன்றால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்துல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ரிஷி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை யுவன் சங்கர் ராஜா, திரைக்கதை மற்றும் இயக்கம் சுந்தர் சி.

7:30 உழவர் உலகம் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விருத்தாசலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆர். பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: திரில்லி செய்தி பிரிவு வழங்கும் ஒரு சிறப்பு தொடர் கேட்கலாம்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:24 52 நொடி. இன்றைய நிகழ்வில் அடுத்து கேட்கலாம் கண்ணதாசன் வரிகளில் பார்மகளே பார் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். TM சவுந்தரராஜன், பி. சுசீலா.

0: உண்மையா பயனுள்ளதா
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02-8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.
2: என்று நினைவில் அடுத்து கேட்கலாம் அக்பர் படத்திற்காக பி. சுசிலா பாடிய பாடல்.

இனிமையான பாடல்கள் கேட்கும் இந்த நேரம் இன்று மணியவை நேரம் 2:32. சபாஷ்ராம படத்திற்காக ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேரம் 2:40 26 நொடி. என்ஜிம் இனிமேல் அடுத்து ஏஎம் ராஜா இசையில் கண்ணதாசன் வரிகளில் தேன் நிலவு படத்திற்காக ஜிக்கி பாடிய பாடல்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேரம் 2:48 நிமிடம். இன்று மினிவியில் அடுத்து பாலும் பழமும் படத்திற்காக ஒலிக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன்.

நேரம் 3:14:33. பன்மொழி பாடல்களை அடுத்து ஒரு தெலுங்கு பாட்டு தான் கேட்க போகிறோம். கீதாஞ்சலி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேரம் 3:19 48 நொடி. பன்மொழி பாடல்கள்ல தெலுங்கு பாட்டு கேட்டாச்சு, அடுத்தது ஒரு ஹிந்தி பாட்டு கேட்கலாம்.

நேரம் 3:25. பன்மொழி பாடல்கள்ல தெலுங்கு பாட்டு ஹிந்தி பாட்டு கேட்டாச்சு. அடுத்தது மலையாள படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலாம். மலையாள திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுஜாதா மோகன் பாடிய ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் சுபலட்சுமி சொன்னலதா ஆகியோரின் இரு வயலின் இசை இடம்பெறுகிறது. தொடக்கமாக ஜலஜாக்ஷி என தொடங்கும் மானம்புச்சாவடி வெங்கடசுப்பையர் வர்ணம், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அடுத்து விஸ்வேஸ்வரா என தொடங்கும் சுவாதி திருநாள்.

நிறைவாக தில்லானா. சித்ரவீணா என் ரவிகிரன் இயற்றியது. கல்யாண வசந்தம் ராகம் கண்டச்சாபத்தாலம்.

0: சங்கீதசார நிகழ்ச்சியில் இதுவரை சுப்புலட்சுமி ஸ்வர்ணலதா ஆகியோரின் இருவயலின் இசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4:07.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது பஞ்ச அருணாச்சலம் வழங்கும் ரிஷி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சரத்குமார், எஸ் எஸ் ராஜேந்திரன், அருண் பாண்டியன், பிரகாஷ் ராஜ், மீனா, சங்கவி ஆகியோருடன் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. திரைக்கதை இயக்கம் சுந்தர் சி.
2: வெல்கம் தி கிரேட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட் டிவி புகழ் ஹேமா ரவிச்சந்திரன் அவர்களே. பிரில்லியன்ட், என் கெஸ்ட் ஹவுஸே கண்டுபிடிச்சு வந்துட்டிய. சரி, அந்த ஃப்ளாப்பிய கூட
3: இதை கொடுத்துட்டா உன் வண்டவாளம் வெளியில தெரியாம போயிடுமே.
2: ஒரு கௌரவமான மினிஸ்டர் பார்த்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது மிஸ்ஸஸ் ஹேமா ரவிச்சந்திரன் அவர்களே.
3: உனக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? மினிஸ்டருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு நீ பண்ண அநியாயம் அக்கிரமம் எல்லாம் வெளியில தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீயும் உன் கூட இருக்கிற ஆளுங்களும் சேர்ந்து போட்ட சதி திட்டம், உன் குடுத்தல் வாங்கல் எல்லாமே இந்த ஃப்ளாப்பில இருக்கு. நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் எல்லா டிவிலயும் ஹெட்லைன் நியூஸ் உன் புராணம் தான் வரப்போகுது.
2: இப்போ எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை.

Hey, hey, hey!

0: என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே?
1: யோ, நான் வேணும்னு அவளை ஷூட் பண்ணேன். என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து என்ன பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா. குடுன்னு கேட்டேன், ஓன்னா சுட்டேன், செத்து போயிட்டா. நான் என்ன பண்றது?
0: சரி சார், டென்ஷன் ஆகாதீங்க. இந்த கேஸ நான் வேற மாதிரி டைவர்ட் பண்ணிக்கிறேன். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க.
1: இருக்க முடியாதியா? நான் அவளை ஷூட் பண்ணும்போது ஒருத்தன் பாத்துட்டான்.
0: பாத்துட்டானா? யார் சார்?
1: தெரியாதியா? அவன் யாரு, எதுக்கு வந்தான்னு ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு அந்த முக்கியமான பிளாப்பியை அவன் கிட்ட கொடுத்துட்டா. அது மட்டும் வெளியே தெரிஞ்சா நான் மந்திரியா இருக்க முடியாது. நீ காக்கி சட்டை போட முடியாது. எல்லாரும் உள்ளதான் இருக்கணும்.
0: நான் இந்த கொலையை ஈஸியா மறைச்சிருவேன் சார். ஆனா சாட்சியை மறைக்க முடியாது, மறைக்கவும் கூடாது. அழிச்சிடும் சார், இல்லன்னா நம்ம காபத்து.
2: குட் ஷாட். சொன்னபடி எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டேன்.
3: ரிஷி, நீ போன காரியம் என்னைக்குமே தப்பாது. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே இல்ல, எல்லாமே சக்சஸ் தான். என்ன ரிஷி ஒரு மாதிரியா இருக்க? உன்னை யாராவது பாத்துட்டாங்களா?
2: இல்ல, நான் தான் பார்க்க கூடாத பாத்துட்டேன்.
3: என்ன சொல்ற?
2: நான் அந்த அட்டம்ல தப்பி வரப்ப ஒருத்த கொலை பண்றதை பார்த்தேன். நான் பார்த்தத அவனும் பார்த்துட்டான்.
3: ஓகே, இதை இதோட விட்டுரு. இல்லனா நீ ஏன் அந்த நேரத்துல அங்க இருந்தேன்னு ஒரு கேள்வி வரும், நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். சரி, உனக்கு ஏதாவது பணம் வேணுமா?
2: நான் இன்னைக்கு உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன். என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு வாங்கிக்கிறேன்.
4: பிரபல பத்திரிகையாளர் ஹேமா ரவிச்சந்திரன் இன்று அடையாளம் தெரியாத சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருக்கு வயது 26. இவர் பத்திரிகை உலகில் இளம் வயதிலேயே பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நடக்கும் வன்முறைகளையும் மற்றும் பல அக்கிரமங்களையும் தைரியமாக மக்களுக்கு சொல்வதில் புகழ்பெற்றவராக திகழ்ந்தார். இவர் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்கப் போவதாக சில நாட்களுக்கு முன் கூறியிருந்தார். ஆனால் இவரது மரணம் குறித்தும் எப்படி?
1: முதல்ல அந்த பிளாப்பி என் கைக்கு வந்தாகணும். யார் அவன்? எங்க இருக்கா?
5: எஸ் கமிங்.
1: நண்பா, தேடி வந்த கார்
5: அங்க பில்பா மாதிரி வந்துக்கிறான் பார். அவங்கிட்ட போய் பகிர் சாப்பிட எங்க இருக்குன்னு கேளு. போ, கோ. என்னடா சொல்லிட்டு இருக்க? இங்கே நின்னுட்டு
6: இருக்க? ஏன் அதை நீ கட்டா சொல்ல மாட்டானா?
5: ஏய், நான் அது டிக்கெட் தான்டா பழகம். நீ போன நல்லா பக்குமா காமெடியா பேசி அவனை கரெக்ட் பண்ண மாட்டேன். அதனால சொல்ல, கோ கோ.
6: நண்பா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதே. சத்தியமா அது மட்டும் தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது சதி திட்டமா?
5: என்னடா பேசுற? இதுல என்ன சதி திட்டம்?
6: என்ன
5: நைஸ்
6: ஏதுக்கு நவுத்துறா. நம்ம குப்பத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. தேங்க்ஸ்ங்கண்ணா.
5: அதுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா.
6: ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா.

0: எல்லாரையும் கூட்டு போறா. என்னடா நண்பன்ற கூட்டு போன்ற என்ன கணக்கு?
1: அதுதான் கம்பெனி அறிவு கம்மியா. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை செய்யறோம். ரெண்டு பேரும் தான் காரத்துக்கு போவோம்.
0: ஏன்டா முன்னாலே சொல்லு நீ?
1: எங்க என்ன சொல்ல விட்டு அதுக்குள்ள மூக்க கடிச்சிட்டேன்.
0: புரியல அவன.
2: எனக்குறா
0: என்னடா சுத்துறீங்க?

0: கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோமே, கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றான்.
1: அரே சேட்டி, இந்த வேலைக்கு 50 ரூபாய் தான் கொடுக்கும். ரெண்டு பேர் சொல்லி 100 ரூபாய் கொடுத்துச்சு. அரே இதே சொல்றேன், அமெரிக்கால இருந்து என் தம்பி வகை வகையான பிரெட்ரஸ் சேட்டா போட்டுக்குது, உங்களுக்கு தானே கொடுக்குது.
0: இல்ல சேட்டே,
1: உனக்கு மேலே பணம் வேணும்னா மளிகை கடைக்காரன் டியூ கட்டாம டபாய்க்கிறான், போய் கார் எடுத்துட்டு வா, அது போட்டு கொடுக்குறேன்.
2: ஏன் போட்டா வா, அப்படி பணம் பண்ணாலே
1: வேலு
3: ராத்திரிதான்
4: கனவு கண்டு தூக்கத்துல எந்திரிச்சு நடப்பாங்க. நீ என்ன பகல்லையே கனவு கண்டு நல்ல வாழ்க்கைய டச் பண்ணி கெடுக்கலாம்னு பாக்குற, திஸ் இஸ் டூ மச். ஏதோ நல்லா வாழ்ந்த குடும்பமாச்சேன்னு பரிதாபப்பட்டு உனக்கு வேலை போட்டு கொடுத்தா இப்படியா பண்றது?
3: சாரி சார்.
5: சார் பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு மிட்டா மரசா வாழ்ந்த சார், இப்ப டியூ கட்டல நீங்க வண்டி எடுத்து போட மான முறையெல்லாம் போயிடு சார். சார்
4: கைய முடியா, வண்டி எடுத்துன்னு போடலாம், என் வேலையே போயிடும். அன்பா மேட் ரோவர் கிளம்பே.
6: எங்க கிளம்புறது? அங்க பார், மூக்க கடிக்க நரபலி கூட தேடி வருது.
7: வண்டி நிறுத்தா, டேய் நிறுத்தா, ஆட்டோவை டேய் எங்கடா, டேய் இங்க தான் இருப்பேன் சொன்னே, எங்க ஆளா காணோம், டேய் இங்க தான் இருக்கே, நியூஸ் வந்துச்சறே எனக்கு,
6: டேய் காணோமா,
7: ஏ கஞ்சா, எங்கடா பாத்தே நீ,
6: இங்க தான் பார்த்தானே
7: மகனே, இவங்க எங்க அங்க வந்தாங்க,
6: என் மூக்கு டேஸ்ட் புடிச்சிட்டு போல இருக்கு, மறுபடி கடிக்க வரானுங்க.
7: மறுபடி
6: வேற என்ன?
7: அய்யோ
8: என்னடி வழக்கம் போல கனவா? இன்னைக்காவது ஒரு ராஜகுமாரனை பாத்தியா இல்லையா?
3: இல்லடி, அவர் முகத்தை நான் பாக்குறதுக்குள்ள இந்த ஆளு கத்தி கனவு கலைச்சிட்டான்.
8: அவ அவளுக்கு நேர்ல புருஷன் கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. இதுல நீ கனவுல வேற தேடுறியா
3: என்னடி? நீ உன்னை கிண்டல் பண்றியா? நீ வேணா பார், ஒரு நாள் என் ராஜ்குமாரன் கண்டிப்பா வரதா போறாரு. ஊட்டி, பெங்களூர், சென்னை, மும்பை, லண்டன், அமெரிக்கா, பிரான்ஸ், எல்லா ஊர்லயும் பங்களாக்கள், போடுற டிரெஸ்க்கு மேட்சிங்கா, விதவிதமா காரு, கோடி கணக்குல பணம், தங்கத்திலயும் வைரத்திலயும் என்ன அபிஷேகம் பண்ணி என்ன ராஜகுமாரி மாதிரி வச்சுக்க, ஒரு ராஜகுமாரன் கண்டிப்பா வரதான் போறாரு, நீ அதை பாக்கதான் போற.

0: இது அங்க ஆமா அங்க பிச்சைக்காரன் போட சொன்ன அங்க போடல இங்க போடுறேன் இதுல என்ன வித்தியாசம்
1: ஏய் ஏய்
0: நீ சும்மாரு உன் பலம் உனக்கு தெரியாது இந்த பண்ண புடியா
1: பணம் கிடக்கு சார் பணம் சார் யாருன்னு சொல்லவே இல்லையா
2: சார் யார் சொல்லுமா
0: துபாய் தெரியுமா உனக்கு
2: தெரியுமே
0: தெரியுமா அங்க ஏழு கிணறு இருக்கு அவருக்கு
1: ஏழு கிணறா
2: ஏழு கிணறு சாதாரண கேக்குற தண்ணி கிணறு இல்லையா
0: என்ன கிணறு
1: என்ன கிணறு
0: தெரியுங்க சார்
1: எஸ் நீ இவ்வளவு பர்சேஸ் பண்ணுங்க
0: ஓகே தேங்க் யூ
1: வரங்க
3: பை
0: ஹலோ சார் வெளிய போறாரு அது வந்து சார் இன்னைக்கு மூட் அவுட் நாளைக்கு வந்து பர்சேஸ் பண்ணிக்கோ
1: சே பணக்காரங்க பணக்காரங்க தான் பணம் பாபால வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க பசங்க அதுக்கு மேல பாய் வளர்ந்து
4: ஒன்னு ரெண்டு மூணு குரு ராகு கேது
5: நீங்க சோழி உருட்டுறதையும் யோசிக்கிறதையும் பார்த்தா ஏதோ பெருசா சொல்லப்படுற மாதிரி தெரியுது
6: உங்க ஜாதகத்துல ஒன்பதாவது கட்டத்துல குருவும் சனியும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இன்னும் ஒரு வாரத்துல உங்க வாழ்க்கையில மிக பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது என்ன
5: ஒன்பதுல குருவும் சனியும் மட்டும் இல்லையா ஜாக்கி இருக்கான் நாளைக்கு ஜாக் பாட்ல 10 லாக்ஸ் விழ போகுது இதுல வர்ற பணத்தை 40% லோக்கல் ஷேர் மார்க்கெட்ல போடுறேன் 20% அமெரிக்கன் ஃபோர்டு கம்பெனி 20% ஜப்பான் ஹுண்டாய் கம்பெனி 6 மாசத்துல கோடீஸ்வரன் ஆகிறேன் விட்டதெல்லாம் ஒரே ஜாக் பாட்ல பிடிக்கிறேன் 4 பொண்ணுகளும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஜாம் ஜாம்னு
7: ஆமா ஜாக்பாட்ல பணம் வருது ஜாக்பாட்ல பணம் வருதுன்னு இருந்த சொத்தையெல்லாம் அழிச்சிட்டீங்க இப்ப இந்த பழைய வீடு 4 பொட்டப்பள்ளையில இருந்த மிச்சம் நீங்க குதிரை மேல விட்ட பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருந்தா என் பெரிய பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணிருப்பேன் இப்ப அவசம் பறிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்த வேண்டியது இருக்கு
8: ஏமா அப்பா வச்சுமா கரிச்சு கொட்டிட்டே
0: இருக்கேன்
8: ஜோசிர எதிர்கால எப்படி இருக்குன்னு பாத்து
6: சொல்லுங்க
7: ஆமாடி அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க
9: மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் ரிஷி திரைப்பட வெளிச்சித்திரம் இனி தொடர்ந்து கேட்கலாம் ரிஷி திரைப்பட ஒளிச்சித்திரம்
5: ஏய் நீ சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டே சாமி ஃபியூச்சர்லாம் அப்புறம் பார்க்கலாம் எப்படிப்பட்ட மாப்பிள்ள வருவான் பார்த்து சொல்லுங்க
6: உன்னோட கைராட்சி படி உனக்கு ராஜகுமாரன் தான் மாப்பிள்ளையா வருவான்

0: இங்கிருந்து சாரி சொல்றீங்க, நந்தனை சொல்லணும்.
1: மனசுல நினைச்சிருக்கிற கனவு கண்டு கனவு கண்டு கடையில் இருக்கிறவங்க பூரா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த. இப்ப நான் கடைக்கு வந்து மேல இடிச்சு போட நாசம் பண்ணிவிட்டேன். இந்த நஷ்டத்தை யாரு தருவாங்க?
0: அப்ப அவங்க மேல இல்ல சார், என் மேலதான் அது வந்து.
1: அப்ப யாரு மேல இல்லையா? கஷ்டம் எனக்கு தானே, பணத்தை நீ தருவியா?
0: தந்துடா, அது வந்து
1: நோ சான்ஸ். மிஸ்டர், யார பாத்து என்ன கேள்வி கேக்குறேன் சார்? யார் தெரியுமா
2: சார்? யாருன்னு தெரியலையே.
1: யாரு யாருன்னு தெரியலையா? கிளம்பே. நான் அப்போ சொன்னேன்
3: இந்த மாதிரி
1: எங்க இந்த உனக்கு எவ்வளவு நஷ்டம்?

0: எப்படி எப்போது நான் இருக்கிற இடம் பார்த்து வந்து விழுறீங்க? உங்களுக்கு அடி ஒண்ணும் படலையே.
1: நான் கீழே விழுந்தாதானே அடிபடுறதுக்கு, உங்க மேலதானே விழுந்தேன். உங்களுக்கு ஒண்ணு வலிக்கலையே?
0: அப்படின்னா
1: சும்மா சொல்லாதீங்க, உங்களுக்கு வலினா என்னன்னு தெரியாதா?
0: அப்படின்னா
1: போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு.
0: அப்படின்னா
1: அது அப்படிதான், முதல்ல எழுந்துருங்க.
0: எதுக்குங்க?
1: ஐயோ, யாராவது பாக்க போறாங்க.
0: பார்த்து பாக்கட்டுமே.
2: இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல யாருமே பாக்கி இல்ல. வேணும்னா வெளியில இருந்து கூட்டு வரலாம். நீங்க இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சிருந்தா இந்த கூட்டத்துக்கு டிக்கெட் போட்டு வித்திருப்பேன். ஏந்திருங்கம்மா, ஏந்திருங்க சார், ஏந்திருங்கம்மா.
1: ஐயோ, நீங்க எங்க? உங்களுக்கு ஏதாவது ஷாப் இருக்கா?
2: கிரேட் இன்சல்டிங். இங்க இருக்கிற எந்த ஷாப்ல வேணா கேட்டு பாருங்க. ஐயா பத்தி சொல்லுவாங்க. போர்டு கார் வாங்கின ஃப்ளோரா கம்பெனி ஓனர்ல இருந்து எஸ்டிம் கார் வாங்கின ஹாப்பி ஷாப் ஓனர் வரைக்கும் எல்லாரும் இவரை பார்த்தா அலறுவாங்க.
1: அப்ப நான் வரேங்க.
0: வாங்க
2: மேடம். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீங்க இங்க வருவீங்கல்ல?
1: ஏன் கேக்குறீங்க?
2: ஏன்னா நாங்க நாளைக்கு 5 மணிக்கு இங்க வருவோம்.
1: வரேங்க.
0: நாம எதுக்கு நாளைக்கு இங்க வர போறோம்
2: நண்பா? லவ்ங்கிற இன்ஜினுக்கு மீட்டிங்ற ஆயில டெய்லி ஊத்துனாதான் லைஃப் ஸ்மூத்தா போவோம். எத்தனை நாள் நான் காரை சேஸ் பண்ணிருப்ப, ஒரு டிஃபரெண்டா கேர்ள சேஸ் பண்ணுவோம். டேய் மொட்டை, இப்படி எதுல வந்து நிக்கிறிய? நாங்க வண்டி எடுக்கவனா? கார் வரா. பிளாப் எங்க?
0: என்னது காப்பியா?
2: டேய் பிளாப் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. டேய் டப்பா தலையா, என்ன தப்பு தப்பா பேசிட்டு நீ?
0: ஏய், யாரோ அவன வச்ச
2: பிளாப் ஏ குடுத்துரு, இல்ல ஒண்ணே அடிப்பேன். என் நண்பன் அடிப்பியா நீ?
0: அதான்
2: எங்க அவன அடி பாப்போம். கையில கடைச்சவனை விட்டுட்டு வந்து நிக்கிறேன். இல்லையே
3: சாரி சார், இன்னொரு தடவை நான் அவனை பார்த்தா உங்க முன்னாடி பொண்ணுமா கொண்டு வந்து போட்டுறேன்.
2: உன் மண்டல முடியல முடியல. கமிஷனருக்கு போன் போடு, அவ அடையாளத்தை சொல்லு. இன்னும் ஒரு வாரத்துல அவன் முன்னாடி நிக்கிறோம்.
4: என்ன சார் சும்மா அடிக்கடிங்க? பக்கத்துல லேடிஸ் இருக்குது, எனக்கு இமேஜ் ப்ராப்ளம்.
2: என்னடா பெரிய இமேஜ்? நீ என்ன ரவுடியா இல்ல லாரி டிரைவரா? ஏண்டா தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டுற நீ?
0: தெரியுமா? அதுவும் தெரியாது சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க வேணா
2: 9 பஜ்ஜெல்லாம் குஜெல்லாம் நார்த் மெட்ரா சவுகார் மெட்ரா வந்து விசாரிச்சு பாருங்க சார்.
0: ஆமா சார், நீங்க போலாம்.
2: தேங்க்யூ சார்.
4: சார் சார், நான்
0: பிடிச்சிட்டா. ஏன் சத்யா இதுக்கு நீ வரணுமா?
5: இன்னைக்கு நம்ம கொள்ளையடிக்க போறது சாதாரண குரூப் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ். ஒரு குரூப் எக்கச்சக்கமான பணத்தோட வருது, இன்னொரு குரூப் காஸ்ட்லி டைமண்ட்ஸோட வருது. அவங்க ரெண்டு பேரும் கைமாத்திக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம கைக்கு மாத்திக்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் நீயே போய்கிட்டு இருக்க. இந்த துருப்பிடிச்ச துப்பாக்கி மாதிரி நானும் கூடாது இல்ல, என்ன சொல்ற? ஆமா, எந்த ஹோட்டல்?
0: ஹோட்டல் கான்கார்ட்.

0: சொல்லுங்க சார். சிட்டில இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல 30-40 பேர் மத்தியில ஒருத்த 7 பேரை சுட்டு கொன்னிருக்கான். அவனை தப்பிக்க விட்டுருக்கியே.
1: சாரி சார், நான் மாதிரி ட்ரை பண்ண சார், பட் தப்பிச்சான்.
0: சும்மா சமாளிக்காத, இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா என்ன அர்த்தம்?
1: அவன் கொண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் பப்ளிக் இல்ல சார், ஹார்ட் கோ கிரிமினல்ஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த கிரிமினல்ஸ். ஒரு வகையில அவன் நல்லதா செஞ்சிருக்கான் சார்.
0: அதுக்காக அவனை கூட்டு மெடல் குத்த சொல்றியா? ஒரே நேரத்துல இத்தனை பேரை கொன்னிருக்கான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்? வீணா அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்காம போய் பிடிக்கிற வேலையை பாரு. யூ மே கோ.
2: ஹலோ சார்.
3: ஹாய்,
2: எப்படி இருக்கீங்க? அப்படியே
3: தான் இருக்கிறேன்.
2: என்ன அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் வரவே இல்லையே.
3: அன்னைக்கு நாங்க ஏன் வரலன்னு கேக்குறீங்களா, இல்ல இன்னைக்கு அவன் என் கூட வரலன்னு கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் பெட் ரெஸ்ட்ல இருக்கான்.
2: ஐயோ, ரொம்ப அடிபட்டுச்சோ?
3: ஐயோ, சின்ன ஆக்சிடென்ட் சொன்னமா, அதுக்கு எப்படி அலறீங்க?
2: ஏதாவது ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போனீங்களா?
3: ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போலாம், ஆனா மணி மேட்டர் இருக்கு.
2: உங்களுக்கு என்ன சார், உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு ஹாஸ்பிடலே வீடு தேடி வரும்.
3: பணக்காரனா? வேலுவை பணக்காரன் நினைச்சிட்டு இருக்கா?
1: தேச்சினு அப்படியே மெயின்டைன் பண்றான்.
2: ஹலோ, என்ன யோசிக்கிறீங்க?
3: அது வந்து நாம என்னதான் பணக்காரனா இருந்தாலும் ஹாஸ்பிடல் நம்மள தேடி வராது, நாம தான் ஹாஸ்பிடல் தேடி போணும்.
2: ஆனால உங்களுக்கு தன்னடக்கம் ரொம்ப ஜாஸ்தி சார்.
3: தட் இஸ் மை பார்த் ரைட்.
2: எனக்கு அவரை உடனே பார்க்கணுமே.
3: அவன் எங்க இருக்கானு யாருக்கு தெரியும்?
2: என்ன சொல்றீங்க?
3: இல்ல, அவன் எந்த கார் எடுத்துட்டு எந்த பங்களா சுத்திட்டு இருக்கானோ சொல்ல வந்தேன்.
2: அவ்ளோ கார், அவ்ளோ பங்களாவா?
3: ஆமா, அவ்ளோ இன்ட்ரஸ்ட் இல்ல.
2: அப்படினா
3: அது அது வந்து அவனுக்கு கார் ஓட்டல அவ்ளோ இன்ட்ரஸ்ட் சொல்ல வந்தேன்.
2: என்னங்க நீங்க, அவர் ஃப்ரெண்ட் எங்க, நீங்க கூடவே இருக்கீங்க, அவர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா?
3: யார் சொன்னது? நம்பர் 9 பஜ்ஜலால் குஜலால் சௌகர்பேட்டை நார்த் மெட்ராஸ்.
2: Thank you very much. நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு கண்டிப்பா நான் வந்துடுறேன். பை பை.
3: ஐயோ, நீ வருவே, அவன் என்ன மறுத்துடுவானே. என்னடா நான் உன்ன அடிக்கிறீங்க? வரம் போறவங்கள அடிக்கிறதுக்கு நான் என்ன கோயில் மணியாடா?
4: டேய் போய் சொல்ல, எனக்கு பிடிக்காது உங்களுக்கு தெரியாது.
3: ஆனா அந்த பொண்ணுக்கு பிடிக்குமே.
4: என்ன பிடிக்கும்?
3: தப்பறா, 1000 போய் சொல்லுங்க கல்யாணத்தை பண்ணு, 500 போய் சொல்லுங்க காதல பண்ணுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க.
4: என்ன சொன்னது?
3: நான் தான் சொன்னேன். போப்பா,
4: உன்
3: காதலுக்காக ஒரு போய் சொன்னேன் தப்பா?
4: டேய், நான் ஒரு பணக்காரன் போய் சொல்லுங்க கூட தப்புடா. அந்த பொண்ணுக்கு சேட்டோட அட்ரஸ் கொடுத்து நீங்க வர சொல்லிருக்கேன். அந்த பொண்ணு பொசுக்கிறவங்க இறங்கிட்டா என் மானம் போயிடும், மரியாதை போயிடும், என் வேலை போயிடும், என் லவ்வே போயிடும்டா.
3: அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன்.
4: என்ன பிளான்
3: வச்சிருக்க? அந்த பொண்ணு இருக்காளே,
4: யாரு? அதான் இந்து. இந்துவா?
3: நடக்கும்.
4: அது மட்டும் இல்ல சேட்டு, உங்க கம்பெனில வெளியே போற எல்லா வண்டிக்கும் இனிமே நம்ம தான் பைனான்ஸ். வீடா சேட்டு, இனிமே போட்டா சேட் ஆயிடுவே.
5: சேட்டு ரொம்ப குஷி ஆயிட்டா. அரே, நம்ம இவ்வளவு திட்டியும் நம்ம இவ்வளவு நல்லது செய்யற, சேட்டுக்கு ஒரு புள்ளே இருந்தா கூட இப்படி செய்ய மாட்டான்.
3: இன்னைக்கு நீ தான்டா அவனுக்கு அப்பனே.
5: என்ன சொல்றே?
4: அதாவது நீங்க எனக்கு அப்பா மாதிரின்றான்.
5: நிம்பல் நம்மளுக்கு புள்ளே மாதிரி.
3: அதத்தான்டா அவன் சொல்றான்.
5: என்னமோ சொல்றான்.
4: இல்ல இல்ல, அது அந்த பொண்ணு அந்தர் வரும்போது ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு சொல்றான்.
5: ரெஸ்பெக்ட் பத்தி சேட்டுக்கு சொல்லி கொடுக்குறேன். துட்டு வருதுன்னா சேட்டு ரெஸ்பெக்ட் மட்டும் இல்ல, எல்லாம் கொடுக்குறான்.
3: நாய் மாதிரி நடந்துக்குவான். நன்றி.

0: நீ ஏதோ தப்பாவே பேசுற மாதிரி எனக்கு பட்டுது. இது பேசுறாங்க, இந்த காலத்துல வந்து பேசு.
1: இந்த பங்களாலதான் இப்ப அவர் இருக்காருப்பா.
2: பரவாயில்லையா, இந்த பங்களா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு.
0: என்னப்பா இது, பெரிய போர்ட் கம்பெனி ஓரன்ற ஆட்டோல வந்து இறங்குறாங்க.
2: அதாவது அடக்க அடக்க சூப்பர் சூப்பர்
3: சார். மீதி சேஞ்ச்
2: பரவாயில்லப்பா, நீயே வச்சுக்க. ஆர்கிடெக்ட் யாருமா?
0: பெரிய ஆபீசர் சொன்னா பாவாட சொக்கால வருது. அதுவும் சிம்பிள் சிட்டி செட்டு.
2: பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்லா இருக்கு.
0: நமஸ்தே ஜி.
2: நமஸ்காரம்.
4: வேலோட அப்பா.
2: நான் இந்துவோட அப்பா.
4: இவங்க
2: உங்க ஒய்ஃபா?
4: ஐயோ, இவரோட ஒய்ஃப்.
0: ஆவோ ஆவோ, லட்சுமி முதல்ல வீட்டுக்கு வந்திருக்குது. பட ஆத்மி
1: ஜி நமஸ்தே.
0: என்ன
2: உபச்சாரம் ரொம்ப பிரபாவமா இருக்கு. என் பொண்ணு எங்கேயே வெளியில போற, நீயும் வரையான்னு கேட்ட, டக்குன்னு அப்படியே வந்துட்டேன். அவ என்ன சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன். நான் அவளும் அப்பாவும் பொண்ணுமே இல்ல.
4: ஐயோ, அப்புறம்
2: இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சோசியலா பழகுவோம். பரவாயில்ல, என் ஸ்டேட்டஸ் ஏத்த மாதிரி எடுத்துக்கு தான் நீ கூட்டு வந்திருக்க.
0: என்னது
2: ஹிந்தில பேசுறாரு? நார்த் இந்தியனா?
4: ஐயா, நார்த் மெட்ராஸ்க. வண்ணார்பேட்டை. நம்ம வேலோட அம்மாவை லவ் பண்ணி அப்புறமா சேர்த்தா கன்வெர்ட் ஆயிட்டாரு.
0: என்ன சொல்றான்?
2: அது ஒண்ணுல, நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே லோக்கல் சிட்டி சென்னை
0: சொல்றாச்சு.
2: அப்புறம் எதுக்கு வேலுன்னு பேர் வச்சீங்க?
4: அது நம்ம நாயகன் படம் பார்த்த பாதிப்புல வேலு நாயக்கர் ஞாபகமா வேலுபாய்னு பேர் வச்சாரு. வேலுபாய், வேலுபாய்.
0: அம்மாரா வேலுபாய்.
2: ஆஹா, லாஸ்ட் இயர் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு வீடு பார்த்தேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஃபியூச்சர்ல அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு.
0: விருந்தாளி வந்தா ரத்தம் குடுக்கத்தாலே கொண்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டு.
2: போயிட்டு வா, போய் நல்லா சுத்தி பாத்துட்டு வா.
0: அரே, மேட்டரை பத்தி பேசாம என்ன பேசிட்டு இருக்கிற?
2: என்ன மேட்டர்?
5: இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் ரிஷி திரைப்பட விசித்திரம். தொடர்ந்து கேட்கலாம் ரிஷி திரைப்பட விசித்திரம்.
2: உடனடியா கல்யாணம் பண்றதுக்கு இப்ப பணம் கிடையாது. நீங்க சேர்த்து நிறைய கொள்ள அடிச்சு
0: வச்சிருக்கேன்.
2: பத்து மாசம் ஆகுது.
4: பொண்ணு வீட்டுல பையன் வீட்டுல
2: போயிட்டான.
0: வேலு கோடீஸ்வரம் விட்டு பையன் சொல்லிட்டு போறான்.
2: அது வந்து வேலோட அப்பா பேர் கோடீஸ்வரம் தானே? அப்ப கோடீஸ்வரம் பையன் தானே வேலு?
0: சாரி பா,
2: இரத்தேட்டு இன்னும் ஒரு நாள் கிரீட்ல கல்லு விட்டு அடிக்கிறேன்.
0: தேங்க்யூ பா.
1: நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, உங்க வீட்டுல எல்லாரும் என்கிட்ட இவ்வளவு நல்லா பழகுவாங்கன்னு.
2: நான் கூட எதிர்பார்க்கலைங்க.
1: என்ன
2: அதாவது, எங்க வீட்டுல உங்க கூட எல்லாரும் இப்படி பழகுவாங்கன்னு எதிர்பார்க்கலைங்க.
1: நீங்க
2: கிளி மாதிரி இருக்கீங்க.
1: விருந்தாலே
2: அந்த வீட்டுக்கு வந்த நீங்க இந்த வீட்டிலே இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு ஒத்துழைக்க ஏத்த போறீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க எப்ப என்ன புருஷனா ஏத்துக்க போறீங்கன்னு கேக்குறாங்க.
1: அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்ளோ அர்த்தமா?
2: உங்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தை புரியலனாலும் நான் சொன்ன அர்த்தம் புரிஞ்சிருச்சுல.
1: அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: அவங்க என்ன சொல்றாங்க?
1: நல்லா இருன்னு சொன்னாங்க. ஏன் போன திடீர்னு கால

வேலு நம்மகிட்ட வேலை பாக்குது, ரெண்டு நாள் கலெக்ஷன் எடுத்து எஸ்கேப் ஆயிடுச்சு.
வேலை பாக்குறாரா? அப்ப இவருக்கு புள்ள இல்லையா?

அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா அவ நம்ம எல்லாரையும் கம்பி என்ன வச்சிருவா. ஒரு பொண்ணால நமக்கு பிரச்சனை வந்துடக் கூடாது. ஆரம்பத்திலேயே அழிச்சிடணும். போ அவளை போட்டு தள்ளு.

0: ரிஷி, என்னது? சத்யா தான் கொல்ல சொன்னா.
1: சத்யா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ வரவே போ.
0: ரிஷி வேண்டாம்.
1: ஐ சே யூ கெட் அவுட். பயப்படாதீங்க, நான் ரிஷி.
2: நீங்க எப்படி இங்க?
1: நேத்து ராத்திரி உங்களை பார்க்க வந்தேன். உங்களை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் உங்களை காப்பாத்தினேன்.
2: ஏன் என்ன காப்பாத்துறீங்க? நான் செத்து போயிருந்தா நிம்மதியா இருந்திருக்கல்ல?
1: அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது.
2: நான் என்ன தப்பும் பண்ணல. என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. நான் நிம்மதியா வாழ வழி இல்ல. என்ன சாது வாது விட்டுருக்கலாம்ல.

0: கற்பூரம் ஆறு தேர்த்துங்க. என்னமா யோசிச்சுட்டு இருக்க? உன் மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் பிள்ளையார் மேல போட்டுருமா, அவரு பார்த்துப்பார், கணபதி எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார், அவளையே படாதம்மா. ஓம் திரையம்பகம் மகாமகேசகம் நின்று சுவர்தனம் உருவாருக்கு முகந்தனான் மிருத்தியோர் முக்கியமானதே.
1: இது வரைக்கும் உங்க பேட்டா 99 ருபீஸ் 95 பைசா. சிஸ்டர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. சிஸ்டர் சிஸ்டர் இல்லைங்க சிஸ்டர், கோச்சிக்காதீங்க, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்.
2: என்ன பேசணும்? இத்தனை நாள் நீங்க பேசுறது கேட்டு நான் ஏமாந்தது போதும்.
1: வேலு பணக்காரன் நான் தான் சொன்னேன், அவன் இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னானா? இல்ல இல்ல தோபரமா, நீங்க எல்லாம் காதலிக்கிறவன் பாக்கெட் நிறைய பணம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த பாக்கெட் பக்கத்துல நல்ல மனசு இருக்கு, அதை நினைக்க மாட்டேன்றீங்க.
2: மனசை வச்சுட்டு என்ன பண்றது? காலம் பூரா கடையில வேலை பார்த்து என்ன கஷ்டப்பட சொல்றீங்களா?
1: பாருங்க, கஷ்டங்கிறது வாழ்க்கையில வர காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போகும் போயிட்டு வரும், ஆனா காலங்கிறது நீங்க விடுற மூச்சு மாதிரி போனா வராது. 10 நிமிஷம் பழகினாலேயே வாயில் அல்வாயும் வயிற்றுல புள்ளியும் கொடுத்துட்டு போற இந்த காலத்துல கடைசி வர வாழ்க்கை பூரா உங்க கூட வரும் நினைக்கிற வேலு, அதையே நினைச்சு பார்க்க மாட்டேன்றீங்க. வாழ்க்கையில பணம் அவசியம் தான், ஆனா பணமே வாழ்க்கை இல்ல. இந்திய ஜனத்தொகையில 55% பொம்பளைங்க, 45% தான் ஆம்பளைங்க. ஆண்கள் பற்றாக்குறை தெரியுமா உனக்கு? கேப் விட்ட வேற எவ்வளவு லவ் பண்ணிட்டு போயிருவான். இந்த மாதிரி இப்பவே கிராஸ் பண்றாளுங்க. நாட்டுல அவ லவ் கிடைக்காம தேடிட்டு இருக்காங்கம்மா. நீ கிடைச்ச லவ் மிஸ் பண்றிய. ஒழுங்கா வேலு மீட் பண்ணி லவ் கண்டினியூ பண்ற வழியை பாரு.
3: யா ரிஷி, உனக்கு என்ன அந்த பொண்ணு மேல அவ்வளவு ஆக்குற?
4: சத்யா, இது வரைக்கும் நீ சொன்னது எதுவுமே நான் மீறினதில்ல, ஆனா இனிமே அந்த பொண்ணு விஷயத்துல தலையிடாத.
3: என்ன பேசுற நீ? அந்த பொண்ணால நமக்கு ஆபத்து வரும்.
4: இல்ல வராது. இப்ப சொல்ல போற விஷயம் அதிர்ச்சியா தான் இருக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே எந்த தப்பான காரியத்திலையும் நான் ஈடுபட மாட்டேன். நான் வேற வழியில போறேன். அந்த வழியில யாரும் குறுக்க வராத வரைக்கும் என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது. இனிமே நான் அவனை மீட் பண்ண மாட்டேன். இது கடைசி சந்திப்பு.
3: இவன் எதுக்காக இப்படி மாறிட்டான்?
4: அவனா மாறல, அந்த பொண்ணுக்காக அவன் மாறிட்டான்.
3: அவளுக்கு கண் பார்வை வந்த உடனே நம்மளை எல்லாம் காட்டி கொடுத்துருவேன்னு சபதம் எடுத்திருக்கா. அவளோட ஆபரேஷனுக்கு இவன் உதவ போறான. ராவண சீத மேல ஆசைப்பட்டான், அழிஞ்சான். இவன் இந்த பொண்ணு மேல
1: ஆசைப்பட்டிருக்கான். என்ன தப்பு பண்ணி போயிட்டு நடந்துக்கிறேன்?
2: என்ன

0: பாத்தியா? நம்ம ரெண்டும் சந்தோஷமா இருக்க, இந்த நாய்க்க பிடிக்கல. நம்ம லவ் டபுள் கிளாஸ் பண்றா இது. ஏய்,
1: அடுத்தவங்க சொல்லி அதை கேக்குறதுக்கு நான் ஒரு சின்ன பொண்ணு இல்ல, பாத்தேன் என் கண்ணாலயே பாத்தேன்.
0: என்ன என்ன என்ன
1: பாத்த? ஒரு பொண்ணு கூட்டிட்டு சூர்யா ஹாஸ்பிடல்ல இருந்து வருத, அதுவும் தோல் மேல கைய போட்டுட்டு.
0: இந்து இந்து இருக்காரு, ஐ லவ் ஒன்லி யூ இந்து.
1: நடிக்காத, அந்த பொண்ணு கூட்டிட்டு தினம் தினம் ஹாஸ்பிடலுக்கு போறியோ? எதுக்கு போறியோ?
0: எந்த பொண்ணு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
1: நீ பொண்ணுங்களோட சுத்திரம் மட்டும் இல்ல, பயங்கர சேடிஸ்ட். நீ அந்த பொண்ணோட இருந்தது ஏன் வயல சொல்லு தர இப்படி நோண்டி நோண்டி கேக்குற?
2: எனக்கு
3: உன்னை பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. கொள்ளக்காரனா? அதை தெரிஞ்சுக்க உனக்கு நக்கற. நீ போலீஸா? உன்னால பாதிக்கப்பட்டவன். என்ன ரெண்டு தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, ஆனா நான் எப்படி தப்பிச்சிட்டேன்?
4: மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் ரிஷி திரைப்பட வெளிச்சித்திரம். இனி தொடர்ந்து கேட்கலாம் ரிஷி திரைப்பட வெளிச்சித்திரம்.
3: இந்த பொண்ணோட உன்ன பார்த்த என் காதலி என்ன தப்பா புரிஞ்சுகிட்டா?
2: எனங்க, எங்க இருக்கீங்க?
3: வந்தனி,
2: ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு.
3: என் ஃப்ரெண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கான். இன்னொரு காஃபி கிடைக்குமா?
2: எடுத்துட்டு வரேங்க.
3: உன்ன நம்புறேன். என்னால உனக்கு ஏற்பட இடைஞ்சலுக்கு என்ன மன்னிச்சிரு. இவரும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. நிச்சயமா சத்தியமா? ஆரம்பத்தில் நீ கேட்ட மாதிரியே நான் ஒரு கொள்ளக்காரன் சூழ்நிலைக்கா. ஆனா இப்ப தெரிஞ்சிட்டேன். இருந்ததே எனக்கு இப்ப எம்னா மாறிடுச்சு. இந்த சூழ்நிலையில என்ன மாதிரி இருக்கிறவன சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். உன் பேரு என்ன?
5: வேலு.
3: உன் பேரு? ரிஷி. இது என் விசிட்டிங் கார்டு. நாளைக்கு உங்க மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்ன பாக்கணும்னு நினைச்சா இங்க வந்து பாக்கலாம். என்ன சொன்ன? நான் பொம்பளை பொறியாடி?
2: ஆமா, உள்ளதான் சொன்னேன்.
3: அதை நீ ப்ரூவ் பண்ற. படி
6: ஆபரேஷன் நாளைக்கு வச்சுக்கலாம்.
3: டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சதும் நிச்சயமா கண் பார் வந்துடும்ல?
6: ஆஃப்டர் தி ஆபரேஷன் ஷி வில் சீ தி கலர்ஸ் ஆஃப் தி லைஃப்.
2: இனிங்க தயவு செஞ்சு நீங்க நாளைக்கு எங்கேயும் போயிடாதீங்க.
3: எங்கேயும் போக மாட்டான்.
2: எனக்கு கண்ணு தெரியும் போது நான் பாக்குற முதல் முகம் உங்க முகமா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என் கண்ணு போனதுக்கு காரணமா இல்ல அந்த ஆள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா நான் செய்யற முதல் வேலை.
3: நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தாரு என் ஃப்ரெண்டு, அவரு கட்டி போற பொண்ணோட வந்திருக்காரு.
2: வணக்கங்க. வணக்கம்.
3: நந்தினி, நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல, நீ ரெஸ்ட் எடு, நான் உங்களை அனுப்பிச்சுட்டு வந்தேன்.
7: வணக்கம் தலைவரே. வாங்க மாண்புமிகு அமைச்சர் தேவராஜ் அவர்களே, வாங்க.
8: மாண்புமிகுங்கிற பட்டமே முதலமைச்சர் நீங்க போட்ட பிச்சை தானே?
7: இந்த பண்பு மரியாதை மட்டும்தான் அப்படியே இருக்குது, மத்ததெல்லாம் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன்.
8: தலைவரே, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாறித்தானே ஆக வேண்டியிருக்கு.
7: பார்த்து, உங்க மந்திரி பதவி மாறிட போகுது.
8: எந்த தப்புமே பண்ணாத என்னோட மந்திரி பதவியை பறிச்சா நாட்டுல தேவையில்லாம கலவரம், பஸ் எரிப்பு, உண்டு வெடிப்பு, சாலை மறியல், இப்படி பல போராட்டங்கள் நடக்குமே தலைவரே.
7: நடக்குமா இல்ல நடத்துவீங்களா?
8: நடக்கிறத சொன்னேன், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது.
7: தேவராஜன், நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் ஆதாரம் இல்லங்கிற தைரியத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஆதாரம் மட்டும் கிடைச்சா நீங்க இந்த பதவியில மட்டும் இல்ல கட்சியிலயும் இருக்க மாட்டீங்க. இது நடக்கத்தான் போகுது.
8: என்னாச்சு சார்? வழக்கம் போல பெருசிய மேல ரொம்ப கோபமா இருக்கியா? ஆதாரம் இல்லாம இந்த கத்து கத்துறான். இந்த லட்சத்துல ஆதாரத்தோட ஒருத்தன் வெளியே சுத்திட்டு இருக்கான். இன்னும் அவனை பிடிக்கல
9: சார். இது வரைக்கும் விசாரிச்சதுல சத்தியான ஒருத்தனை பத்தி விவரம் கிடைச்சிருக்கு சார்.

0: அவனை கேட்டா ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பா நீங்க சத்யாவை மீட் பண்ணிடுறேன் சார்.
1: போதும், நீ கண்டுபிடிச்சது போதும். சத்யாவை எங்கிட்ட அனுப்பு, நான் பாத்துக்கிறேன்.
2: ஹலோ நந்தினி.
3: ஹலோ டாக்டர்.
2: ஆபரேஷன் ரெடியா?
3: ரெடி டாக்டர்.
2: ஆபரேஷன் முடிஞ்சவனே சந்தோஷமே அங்க எல்லாரையும் பார்க்க போறேன். இது
3: நான் உங்க எல்லாரையும் பார்க்க போறேங்கிற சந்தோஷத்தோட ஏ ரிஷியையும் பார்க்க போறேன். எங்க நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு பார்வை இல்லைங்கிற குறையே தெரியல. நீங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்?
1: என்ன நந்தினி, பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க.
3: இல்லங்க, நீங்க செய்யற இந்த உதவிக்கு காலம் பூரா உங்களை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்க போறேன்.
1: எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேண்டியிருக்கேன்.
4: என்ன, உங்க மினிஸ்டர் பதவி போயிடுச்சா?
1: ஏ
4: இல்ல, நார்மலா உங்களை மாதிரி மினிஸ்டர் கிட்ட தான் எல்லாரும் ஹெல்ப் கேட்டு வருவாங்க. நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்?
1: கொண்டா, இவனை உங்களுக்கு தெரியுமா?
4: இவனா? நல்லா தெரியுமா. இவன் எங்கிட்ட தான் இருந்தான், ஆனா இப்ப இல்ல.
1: என்ன சொல்றீங்க?
4: என் முன்னாடி கை கட்டி வேலை செஞ்சவன் ஒரு பொண்ணுக்காக என்னைய கை நீட்டி பேச ஆரம்பிச்சான். ஜெயிச்சே பழக்கப்பட்ட இந்த சத்யா யார்கிட்டையும் தோக்க தயாரா இல்ல. அதனால இவனை கொலலான முடிவு செஞ்சேன். கொஞ்சம் மிஸ் ஆயி போச்சு. ஏ இவன் உங்களுக்கு தேவையா?
1: இவங்கிட்ட இருக்கிற பொருள் எனக்கு தேவை. இப்ப இவன் எங்க இருக்கான்னு தெரியுமா?
4: அந்த குருட்டு பொண்ணு இருக்கிற சூர்யா ஹாஸ்பிட்டல் இருக்கான்.
1: வெல், கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு மை பிளேஸ்.
5: அந்த பொண்ணு கண்ணு போனது காரணமே நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் இங்க இருந்தா நிச்சயமா என்ன பார்த்து எமோஷன் ஆயிடுவான். அதான் நான் போறேன். அப்ப எப்படி அவளை பார்க்க மாட்டியா? என்னைக்காவது ஒன்றும் உண்மை தெரியும். என்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்குவா, அப்ப நான் அவளை பார்ப்பேன்.
6: மரியாதையா சொல்ல போறியா இல்லையா?
1: உனக்கு அவங்களை தெரியுமா? தெரியாது. பின்ன ஏன் உன்னை கொல்ல வந்தாங்க?
5: தெரியல. ஏதோ ஃப்ளாப்பி அங்க ஃப்ளாப்பிங்கன்னு
1: கேட்டாங்க. உங்க டீமா? அப்படின்னா?
5: ஆமா சார், கொஞ்ச நாள் முன்னாடி எங்கிட்ட ஃப்ளாப்பி எங்கன்னு ரொம்ப தகராறு பண்ணாங்க சார். நான் மினிஸ்டர் தேவராஜ் வீட்டுக்குள்ள
1: நுழைஞ்சப்ப
5: அங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு ஃப்ளாப்பியை கொடுத்துச்சு. ஒருவேளை இவங்க அந்த ஃப்ளாப்பியை தான் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
1: இப்போ அந்த ஃப்ளாப்பி எங்க இருக்கு? ஓ மை காட்.
5: என்ன சார்?
1: ரிஷி, இந்த ஃப்ளாப்பியோட அருமை தெரியாம இதை பாதுகாத்து வச்சிருக்கேன்
5: சார். இதுல என்னதான் சார் இருக்கு?
1: மினிஸ்டர் தேவராஜோட தலையெழுத்தை மாத்த போறது இந்த ஃப்ளாப்பி தான். ரிஷி ஜெயிலையும் தப்பிச்சிட்டான் தெரியுமில்ல?
4: தெரியும்.
1: இப்ப நான் சொல்ல போற காரியத்தை நீ செஞ்ச உன் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் போலீஸ் ஃபைல் இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். உன்னை சமூகத்துல பர்மனண்டா விஐபி ஆக்கிடுறேன்.
4: சுத்தி வளைச்சு பேசாதீங்க. என்ன காப்பாத்துக்க எனக்கு தெரியும். உங்களுக்கு ரிஷி கையில இருக்கிற ஃப்ளாப்பி வேணும், அவ்வளவுதானே?
1: அது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல.
4: என்ன?
1: இதுக்குத்தான் நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி சார். இது என்னோட கடமை. இதுதான் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. எந்த நன்றியும் எதிர்பார்க்காம நாட்டுக்காக உயிர் கொடுக்க வந்த உண்மையான போலீஸ்காரன் சார். சர்வசாதாரண ஒரு மனுஷன் தப்பு பண்ண என்னால மன்னிக்க முடியும். ஆனா லட்சக்கணக்கான மக்கள் ஒருத்தனை நம்பி தம்மோட எதிர்காலத்தை அவனுக்கு ஒப்பிடிச்ச பிறகும் அந்த பொறுப்புள்ள ஸ்தானத்துல இருந்த மக்களை ஏமாத்தினவனே அவ யாரா இருந்தாலும் சரி, என்னால மன்னிக்க முடியாது.
7: வெரி குட். உங்களை மாதிரி தைரியமான ஆட்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தா தமிழ்நாடே தலைவன் நிற்கும்.
1: தேங்க்யூ சார். மினிஸ்டர் தேவராஜ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க சார்?
8: சக்தி, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா?
1: தெரியும் சார். இந்த நாற்காலில் உட்கார்ந்து இன்னும் நல்லவரா இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட, நம்ம நாட்டோட முதலமைச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
7: நிச்சயமா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். இப்ப நடக்க போற செயற்குழு கூட்டத்துல நான் கட்சி வளர்ச்சியை பற்றி பேச போறது இல்ல. தேவராஜனுடைய அக்கிரமங்களை எடுத்து சொல்லி அவனை மந்திரிப்பில் இருந்து தூக்கிட்டு ஜெயில தள்ள போறேன்.
1: ஹலோ
8: சார், எதிர்பார்த்தபடியே அந்த ஃப்ளாப்பி சிஎம் கைக்கு வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது?
1: பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. நடக்க போறத வேடிக்கை பார்.
8: அதுக்குள்ள
9: உண்மையை சொல்றா பாரு, இல்லனா கீழே போட்டு இவன் ஆட்டோமேட்டிக் மேல போயிருவான்.
8: சத்யாவோட பழைய போட்டோ.

0: உன்னை இங்க வரவழைக்கிட்டா. ஆதாரம் எப்ப கிடைக்கும்னு அந்த ஆள் காத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க ஆதாரத்தை அவன் கையில கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா இனிமே சிஎம் சும்மா இருக்க மாட்டார். அவரை எதையுமே செய்ய விடாம தடுக்கணும். ஆனா ஒன்னால முடியும். இன்னைக்கு நடக்க போற செயற்குழு கூட்டத்தை நீ இரங்கல் கூட்டமா மாத்தணும்.
1: என்ன சொல்ற?
0: முதலமைச்சர் நீதான் கொலை பண்ணணும். சிஎம்ஓட உயிரை நீ எடுக்கலன்னா நந்தினியோட உயிரை நாங்க எடுத்துருவோம். என்னடா இத்தனை பேர் இருக்கும்போது சிஎம் கொலை பண்றதுக்கு இவன் நம்மள அனுப்புறான்னு பாக்குறியா? முடியும் சொல்றது எல்லாராலையும் முடியும், ஆனா முடிச்சு காட்டுறது உன்னால மட்டும்தான் முடியும். ரிஷி, இப்ப மணி 5:30. இன்னும் அரை மணி நேரத்துல சிஎம் செயற்குழு கூட்டத்துக்கு வந்துருவார். சரியா மணி 6 அடிக்கும் போது நீ சிஎம்மோட உயிர் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, கரெக்ட் 6 மணி. இப்போ இந்த ஒன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ரெடி, நீ ரெடியா?
2: மிஸ்டர் தேவராஜ் சிஎம் கொலை பண்றதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு சார்.
1: என்ன சொல்றாரு?
2: எமன் நம்பிக்கை இல்லைன்னா அவர் கொடுத்த கண்ணு என்கிட்ட இருக்கு சார்.
1: முதல்ல அந்த துப்பாக்கி உள்ள வைக்க. நான்சென்ஸ், என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் உளறி வைக்காத. அந்த பொண்ணை காப்பாத்தணும்ன்ற அக்கறை உனக்கு இல்லையா? ஓ, மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஒழுங்கா அந்த வேலையை செஞ்சு முடி.
3: தலைவரே வணக்கம்.
4: என்ன தேவராஜன், எப்படி இருக்கீங்க?
3: நீங்க இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லை தலைவரே.
4: அப்ப நான் இருக்கிறதா குறைன்னு சொல்லுங்க.
3: ஐயா,
4: சரி சரி.
3: அந்த கூட்டம் என்ன பண்ணுது? கிளியர் பண்ணு. ஹலோ
2: ஹலோ, நான் ரிஷி பேசுறேன்.
3: சொல்லு. ஓ மை காட்.
0: நீங்க செத்து எனக்கு சிஎம் பதவி கொடுத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா தலைவா, உன்னை முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கேன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பஞ்சு அருணாச்சலம் வழங்கிய ரிஷி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சரத்குமார், எஸ் எஸ் ராஜேந்திரன், அருண் பாண்டியன், பிரகாஷ் ராஜ், மீனா, சங்கவி ஆகியோருடன் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. திரைக்கதை இயக்கம் சுந்தர் சி.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நிலவட்டுமே.
1: தேன் போன்ற இனிய பாடல்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:07. நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். உங்கள் மாலை நேரத்தை இசையால் வருகிறது பொன்னாக்கும் பொன்மாலை பொழுது. மாலை வந்தாச்சு, மனசு ரெடியாச்சு, ஆர்வமாகுது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய பொன்மாலை பொழுதின் நிகழ்ச்சியின் தலைப்பு உயிர். உயிர் இல்லாமல் உலகம் இல்லை, அன்பு இல்லாமல் உயிருக்கு அர்த்தம் இல்லை. உயிரை கொண்டாடும் இனிய பாடல்களுடன் பயணிக்கலாம் வாங்க நேயர்களே. உயிரை விட மேலான ஒரு உறவை நினைவூட்டும் இனிய மெலடி, காதலின் ஆழத்தை உணர வைக்கும் தொட்டிஜெயா திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம்.

சிலர் நம் வாழ்க்கையில் வந்த பிறகு அவர்கள் இல்லாத வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவரை தான் எனது உயிரே என்று மனம் அழைக்கிறது. அந்த அழகான காதல் உணர்வை இசையாக சொல்லும் பாடல் இது. பீமா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

சில உறவுகள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இல்லை, நம் உயிரின் ஒரு பகுதியாகவே மாறிவிடுகின்றன. அப்படிப்பட்ட அழகான காதல் உணர்வை சொல்லும் பாடல்தான் காக்க காக்க திரைப்படத்திலிருந்து. உயிரின் உயிரே பாடலை கேட்டு ரசிக்கலாம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில்.

மாலை வந்தாச்சு, மனசு ரெடியாச்சு. பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். காதல் மனதில் பூத்தால் சாதாரண ரோஜாவும் உயிர் கொண்ட ரோஜாவாக மாறிவிடும். அந்த அழகான உணர்வை சொல்லும் பாடல்தான் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து. உயிர் கொண்ட ரோஜாவை பாடல் கேட்கலாம்.

உயிரின் அழகையும் உணர்வுகளின் அழகையும் இசையில் சொல்லும் பாடல் இரவுக்கு ஆயிரம் கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். உயிர் உருவாத பாடலை கேட்டு மகிழுங்கள்.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்கலாம். காதலின் ஆழத்தை இசையாக பேசும் பம்பாய் திரைப்படத்தின் இனிய மெலடி உயிரே, இது உங்களுக்காக, கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5:30 9:00. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இதோ உங்களுக்காக திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். காதலன் திரைப்படத்திலிருந்து SBB பாலசுப்ரமணியன் குரலில்.

0: ஆமாங்க, மறந்துட்டேன். சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு, அப்போ மிச்சமான அந்த 4000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெனிசுவேலா நாட்டின் துணை அதிபருடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் குபேர் சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் இன்று முதல் நாள் பணிகளை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெனிசுவேலா நாட்டின் துணை அதிபர் திருமதி டெல்சி ரோட்ஸ்ரிக்குடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளின் எல்லா அம்சங்களையும் மறு ஆய்வு செய்து வர்த்தகம், முதலீடுகள், எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்புகளையும் ஆராய்ந்ததாக வெளியுறவு அமைச்சகம் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளது. இரு தலைவர்களும் பரஸ்பர அக்கறை உள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகளிலும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்திக் கொள்வதிலும் தெற்குலக நாடுகளின் நலன்களை முன்னெடுத்து செல்வதிலும் இரு நாடுகளும் மீண்டும் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. முதலாவது உலக யோகா விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கியுள்ளன. உலக விளையாட்டு வரைபடத்தில் முக்கிய மைல்கல்லாக திகழும் இம்மாபெரும் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டு உலகெங்கிலும் இருந்து இப்போட்டிகளில் பங்கேற்கும் யோகா ஆர்வலர்கள் மற்றும் வீரர்களுடன் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 18,800 கோடி ரூபாய் ஆகும். குஜராத்தில் பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் சூரத் நகரில் 200 படுக்கைகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையும் அடங்கும். நாளை மாலை டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் நமோ மருத்துவமனை உள்ளிட்ட வசதிகளையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். மேற்காசிய பிரச்சினையால் ஏற்பட்டுள்ள அசாதாரண உலகச் சூழல் தாக்கத்திலிருந்து இந்திய பயணிகளை பாதுகாத்து விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சக இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் கூறியுள்ளார். மேற்காசிய நிலவரங்கள் குறித்து பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் அவர் பேசுகையில், இது மானியம் அல்ல என்றும் விமான எரிபொருள் விலையில் ஏற்றத்தாழ்வுகளை சமன்படுத்துவதற்கான தற்காலிக நடவடிக்கை மட்டுமே என்றும் கூறினார். இந்த முடிவினால் சுற்றுலா, வர்த்தகம், கல்வி, சுகாதாரம், பிராந்திய வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர் கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
3: அமைச்சகங்களுக்கு இடையிலான செய்தியாளர் கூட்டத்தில் பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா பேசுகையில், நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக கூறினார். எந்த ஒரு எல்பிஜி ஏஜென்சியிலும் கையிருப்பு காலியாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் மட்டும் வீட்டு உபயோகத்திற்கான 1,43,00,000 எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும், 19,000 டன் வர்த்தக எல்பிஜி விற்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சர்மா தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் முதல் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிஎன்ஜி இணைப்புகளுக்கு எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் 2,98,000 பிஎன்ஜி இணைப்புகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அரசு உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நிலவரங்களை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வளைகுடா நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு ஹசிம் மகாஜன் தெரிவித்தார். இந்தியர்கள் ஈரானுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
2: மத்திய அரசு அறிவித்துள்ள 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதியத்தை இந்திய விமான சேவை நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன. மக்களுக்கான போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்துவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையிலான இந்த முற்போக்கு முடிவினால் இந்திய விமான சேவை சூழலுக்கு உரிய ஆதரவு கிடைக்கும் என்று ஏர் இண்டியா நிறுவனம் கூறியுள்ளது. விமான எரிபொருள் விலையை நிலையாக பராமரிப்பதால் பிராந்திய அளவிலான விமான சேவைகளை வலுப்படுத்தவும் இந்திய விமான சேவைத்துறையின் வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் ஏதுவாகும் என்று இண்டிகோ நிறுவனம் கூறியுள்ளது.

0: அக்டோபர் மாதம் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் மாநாட்டையொட்டி மேரா யுவ பாரத் இணையதளம் மூலம் அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆன்லைன் வினாடி வினா போட்டியில் ஒரே வாரத்தில் 3,90,000 பேர் பங்கேற்றது கின்னஸ் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சான்றிதழை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பெற்றுக்கொண்டார். இந்த சாதனைக்காக மேரா யுவ பாரத் குழுவினரை அவர் பாராட்டினார். மேரா யுவ பாரத் இணையதளம் தொடக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 2,19,00,000 இளைஞர்கள் இதில் பதிவு பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். விக்சித் பாரத் இலக்கை எட்ட ஏதுவாக இன்னும் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் இந்த முன்முயற்சியில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பாரதி பூங்கா எதிரே N1 ரங்கப்பிள்ளை வீதி என்ற முகவரியில் செயல்பட்டு வந்த ஆளுநர் மாளிகை இன்று முதல் N1 குபேர் சாலை என்ற முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புதிய வளாகத்தில் முதல் நாள் பணிகளை தொடக்கி 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்துதல், முதியோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு உதவித்தொகை வழங்க நிதி ஒதுக்கீடு, பிப்டிக் நிறுவன பங்குதாரர்களுக்கு பங்குத்தொகை மற்றும் சிறப்பு பங்குத்தொகை வழங்குவதற்கான ஒப்புதல் ஆகியன இதில் அடங்கும். புதுச்சேரி மாநிலத்தில் உதவித்தொகை உயர்த்தப்படுவதால் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 21 வயது முதல் 55 வயதுக்கு உட்பட்ட 64,450 குடும்ப தலைவிகள் பயன்பெறுகிறார்கள். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் பன்னீர் தெளித்தும் பூ கொடுத்தும் வரவேற்றனர். பல்வேறு பள்ளிகளில் மாணவர்களை வரவேற்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. உலக பொருளாதாரத்தின் நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் வர்த்தக சந்தைகளில் இந்தியாவின் நிலை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வலுவாகவே உள்ளதாக மத்திய தொழில் வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உலக வர்த்தகம் பற்றிய ஆராய்ச்சி மாநாட்டின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: உலக வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பேசுகையில், இந்தியா அண்மையில் பல்வேறு நாடுகளுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் எட்டியுள்ளதை பாராட்டினார். இந்த உடன்பாடுகளால் இந்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உலக சந்தைக்கு உயர ஏதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய ஏற்றுமதியாளர்கள் தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என அமைச்சர் வலியுறுத்தினார். இதை உறுதிப்படுத்தும் வகையில் தேவையான ஆய்வுக்கூடம் மற்றும் இதர வசதிகளை அரசு உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியில் இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டி, இத்தகைய ஸ்திரத்தன்மை காரணமாகவே அரசு துணிச்சலான முடிவுகளை மேற்கொள்ள இயல்வதாக கூறினார். இந்திய வெளி வர்த்தகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஆராய்ச்சி மாநாட்டில் உலக வர்த்தகத்தில் உருவாகும் போக்குகள், அதில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவான முறையில் விவாதிக்கப்படுகிறது.
0: நாட்டில் ஆளுகை தரத்தை மேம்படுத்துவதிலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் திறம்பட்ட முறையில் பயனாளிகளுக்கு சென்று சேர்வதை உறுதிப்படுத்துவதிலும் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். 12 ஆண்டுகால சீர்திருத்தங்களை கொண்டாடும் வகையில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சீர்திருத்த விழாவில் உரையாற்றிய அவர், தொழில்நுட்பங்கள் மூலமாகவே பல்வேறு அமைச்சகங்கள் பயனாளிகளின் வாழ்வில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். வறுமையை முற்றிலுமாக அகற்றி வீடு, குடிநீர், மின்சாரம், உணவு பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு போன்ற முக்கிய வசதிகள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதே விக்சித் பாரத் 2047 இலக்கின் நோக்கம் என்றும், இந்த இலக்கு நிச்சயமாக எட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. கேரளத்தில் இன்று 6 மாவட்டங்களுக்கு மிக கனத்த மழை குறித்த ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை கேரளத்திலும் புதுச்சேரியின் மாஹே பகுதியிலும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை அடுத்த 2-3 நாட்களில் ஆந்திர மாநிலத்தின் சில பகுதிகள், கர்நாடகத்தின் சில பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளுக்கும் பரவ சாதகமான சூழல் தென்படுவதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களில் வடக்கு உட்புற கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சோலார் மின் உற்பத்தி வசதிகளை நிறுவும் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுடெல்லியில் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு

0: கூட்டம் நடத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெனிசுவேலா நாட்டின் துணை அதிபருடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் குபேர் சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று முதல் நாள் பணிகளை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. பக்தி இசை பேசும் மாலை நேரம் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். ராமனின் நாமம் என தொடங்கும் புரசை இ அருணகிரிபாபு பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். ஸ்ரீராமம் என தொடங்கும் சங்கர நம்பூதிரி பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரையிலும் பின்னர் 8:35 மணி முதல் 8:58 மணி வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விருதாச்சலம் மண்டலம் ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆர் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு கருப்பொருள்கள் குறித்து ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் ஒரு சிறப்பு தொடர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர். அலையும் ஆசைகள் நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடிப்பு பி. ராமன், எஸ். எஸ். சுந்தரராஜன், வி. சசிகுமார், எஸ். ஜெயந்தி, ஆர். கீதா ஆகியோர். அமைப்பு கே. ஆர். ஜெயகணேஷ், எம். ராஜேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10 மணிக்கு அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி. சௌமியா மிஸ்ரா மைதிலி அவர்கள் பாடியுள்ள மொழி நாட்டுப்புற பாடல். படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி. பைஜாய்குமார் சம்மந்த்ராய் பாடியுள்ள ஒடிசா மொழி மெல்லிசை பாடல். படைப்பு ஆகாஷ்வாணி ஜெய்ப்பூர். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவில் இன்று இரவு இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:07 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நலவை கேட்க சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம். வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கங்க வேளாண்மையில் ரைசோபியம் மற்றும் அசோஸ்ஃபைரில்லம் பயன்பாடுகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். நம் எதிர்காலத்திற்கான காலநிலை மாற்ற தீர்வுகள் இயற்கையில் ஊக்கமளிக்கப்பட்டவை. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்கு வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கர்ப்பகாலத்தில் 2-3 மாதங்களில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 நமது பூமி நமது கைகளில் உலகம் சுற்றுச்சூழல் தின சிறப்புரை. வழங்குபவர் எம். கார்த்திகா ராஜா அவர்கள் சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இந்திய இராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமைய நிர்வாக அதிகாரி கர்னல் சி. எஸ். ஸ்ரீ சுவாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல்.

ஒன்பது மணிக்கு அரங்கிசை காஞ்சிபுரம் எம் குணசேகான் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை. சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 10:02 இலக்கியம் பேசுவோம். பொருநாற்று படையில் பன்முகத்திறம் பங்கேற்போர் முனைவர் சா கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன். 12 மணிக்கு பலே பாண்டியன் நாடகம், எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு, அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள், இதில் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒன்று மணிக்கு மகளிர் நேரம், பிளஸ் டூ பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆஜே ஆஷா. 2:15 என்றும் இணைவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, 3:10 வாராந்திர பராமரிப்பு காரணமாக 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, இதில் ஆசை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி. ஆறு மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், இதில் லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குருமம்பை பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் வி திருமூலன் அவர்களுடன் ஆன நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். ஒன்பது 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மொழி, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு கருப்பொருள்கள் குறித்து ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல், 2 மணி 3:05 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்டோர் தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழியின் நேர்வெப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் பிளஸ் டூ பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், குழந்தைகளுக்கான அவசர நிலை மருத்துவ சிகிச்சைகள், காய்ச்சலால் ஏற்படும் வலிப்புகள் மற்றும் நச்சு பாதிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் டாக்டர் நித்யானந்தி என்கிறார் ராஜேஸ்வரி அவர்கள். குழந்தைகள் நல மருத்துவத்துறை, புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நிரலில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:20 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 மணி முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதை தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:08. திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இது உங்களுக்காக திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் மற்றும் ஷாகுல் ஹமீத் குரல்களில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் இராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் இராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான இராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் இராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: நிர்ணயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெற உள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுத உள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும் பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. 8 உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் திரவ உயிர் உரம் ஓர் அறிமுகம். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண் உயிரிகளை கொண்ட உயிரியல் தயாரிப்புகள் ஆகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அளிப்பவையாகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தித்திறனை அதிகரிக்கின்றன. பரிந்துரை செய்யப்படும் அளவு: விதை நேர்த்தி 50 மில்லி, நாற்று நனைத்தல் 150 மில்லி, நேரடியாக வயலில் இடுதல் 200 மில்லி. திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறை. விதை நேர்த்தி முறை: 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் 1 ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கவும். நாற்று நனைத்தல் முறை: 1 ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்த பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இடுதல் முறை: 1 ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடவும். நீர் வழி உரமிடுதல் முறை: 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்கவும். திரவ உயிர் உரங்களினால் ஏற்படும் நன்மைகள்: மண்ணில் கண்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10-20% வரை அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு இரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைகிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது. பயிர்களின் வேர்பகுதியில் பிற நன்மை செய்யும் நுண் உயிரிகளின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கின்றன. மண்ணில் மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கின்றன. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை, ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகின்றன. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை: பூச்சி மற்றும் பூஞ்சாணி கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்த உடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை இரசாயன உரங்களோடனோ அல்லது வேறு மருந்துகள் உடனோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது. நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இவரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30 13:00.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆர். பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. முதல்ல நிலக்கடலை அதை நம்ம பயிர் பண்ணுறதுக்கு நிலம் தான் மெயினாக பார்க்கணும். களிமண் பூமியிலலாம் அது பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம், வராதுன்னெலாம் சொல்லுவாங்க. எந்த மாதிரி மண், அதை கொஞ்சம் சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: நிலக்கடலை வந்து ஏழைகளின் முந்திரி என்று அழைக்கப்படுகிறது சார். ஏன்னா சாமானிய மக்கள் கூட நம்ம வந்து ஒரு நிலக்கடலை வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடக்கூடிய பொருள் வந்து அதிக புரதச்சத்துக்கிட்டு, கிட்டத்தட்ட 40-45% புரதச்சத்து இருக்கு. அதனால தான் நம்ம காந்தியடிகள் கூட என்ன பண்ணார், வறுத்த வேர்கடலை வந்து ஆட்டுப்பால் வேர்க்கடலையோட சாப்பிட்டாருங்க சார். அதாவது நிலக்கடலை வந்து அமெரிக்காவை தாயமாக கொண்டது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சார், முதல்ல வந்து அதிக பரப்பளவு கொண்டு உற்பத்தி திறன் நிலைமை கொண்டது குஜராத், அதுக்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான், அப்புறம் வந்து ஆந்திரா, அப்புறம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து வடகிழக்கு மண்டலம்னு சொல்லுவாங்க, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த மாரி மாவட்டங்களில் வந்து அதுக்கேற்ற மேட வெப்பமண்டலம், மிதவெப்ப மண்டலத்தில் வந்து இது வந்து நல்ல பயிரிடக்கூடிய பொருள் வந்தது. கிட்டத்தட்ட 45% எண்ணெய் பயன்பாடு, ஒரு 26% உணவு பயன்பாடு, 15% ஏற்றுமதிக்கும், ஒரு 10% விதை உற்பத்திக்கும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பயன்படுத்துறாங்க. எல்லா பயிரிலும் என்ன பண்ணும், பூ வந்து மேலே பூத்து காய் எல்லாமே மேலே இருக்கும். ஆனால் நிலக்கடலை மட்டும்தான் பூ மேலே பூத்து காய் வந்து எங்கே கீழே வைக்குது, வேரில் வைக்குது. அதனால இதற்கு வந்து நல்ல பொளபொளப்பு தன்மையுடைய மண் வந்து அவசியம். இந்த வண்டல் மண், செம்மண், இப்போ ஈவன் களிமண்ணை கூட நம்ம சாகுபடி செய்யலாம். ஆனால் அதற்குரிய இந்த புலபொழப்பு தன்மை, அதுக்கு தான் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், ஜிப்சம், அந்த கால்சியம் சொல்லிட்டு அந்த ஜிப்சம் திட்டிங்கன்னா அந்த இறுகிய மண் வந்து புலபொழப்பு தன்மையாக மாறிடும்.
4: மண் பற்றி சொல்லிட்டீங்க, அடுத்ததாக வந்து நம்ம நிலம் தயாரிக்கிறது உழுவணும், ஏதாவது சட்டி கலப்பை போட்டுலாம் உழ வேண்டியிருக்குமா?
3: நிலம் தயாரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பூ வந்து மண்ணில் விழுறது இறங்குறதால நிலம் தயாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு முன்ன சார் கோடை உழவு, எந்த ஒரு பயிராக இருந்தாலும் கோடை உழவு ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடை காலத்தில் தான் நம்ம வந்து மண் பரிசோதனை அவசியம் செய்ய வேண்டும். ஏன்னா எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போனால் நம்மளுடைய ரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை செய்கிறாங்களோ அதேமாரி நம்ம மண்ணில் வந்து மண் பரிசோதனை செய்யும் போது தான் மண்ணில் உள்ள சத்துக்கள், தழைச்சத்து இருக்கா, மணிச்சத்து இருக்கா, சாம்பல் சத்து இருக்கா அப்படிங்கிற ஒரு பயன்பாட்டுக்கு தெரியும். தழைச்சத்து அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தழைச்சத்தையும் போட தேவையில்ல, குறைச்சிக்கலாம். மணிச்சத்து அதிகமா இருந்தால் மணிச்சத்து போறது குறைச்சிடும். அதற்குத்தான் அரசாங்கமே வந்து மண் பரிசோதனைய மானிய விலையில வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கிறது. அருகில் உள்ள நீங்க வேளாண்மை துறையோ அல்லது எங்களுடைய வேளாண்மை அறிவு நிலையத்துல நீங்க கொண்டு போய் உங்க மண்ணை கொடுத்தீங்கன்னா அதற்கு வந்து மண் பரிசோதனை செய்து அது என்ன சத்துக்கள் இருக்கு, மாநில அரசும் மத்திய அரசும் மண்வள அட்டை கொடுக்க சொல்றாங்க. அப்ப அந்த மண்வள அட்டையில பார்த்ததுன்னா நீங்க அடுத்த பயிர் என்ன பண்ண போறீங்க, அதற்கெல்லாம் நீங்க வந்து உரப்பரிந்துரை வந்து செய்வாங்க சார். நிலம் தயாரிக்கிறது வந்து சார் எத்த உடனே நம்ம வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உளி கலப்பை, இப்போ எல்லாமே வந்து வருஷம் வருஷம் சட்டி கலப்பை போடுறோம், கொக்கி கலக்க போடுறோம், ரொட்டவெட்டர் போடுறோம், அல்லது ஹார்வெஸ்டருக்கெல்லாம் நம்ம வந்து கம்பைன் ஹார்வெஸ்ட்லாம் பயன்படுத்துறோம். அப்போ என்ன ஆகுது, அடியில் வந்து மண் வந்து இறுகியாக இருக்குது. கிட்டத்தட்ட

0: பூமிக்கு அடியில ஒரு 45 50 சென்டிமீட்டர், அதாவது 2 அடிக்கு கீழே அந்த இறுகிய கடினமான ஒரு இது உருவாகிறது. அந்த கடினமான லேயரை வந்து உடைக்கணும். அப்பதான் நீங்க எந்த பயிர் செய்தாலும் அதனுடைய வேர்கள் வந்து மண்ணில கீழே எளிதாக போகக்கூடிய ஒன்று. அப்ப அந்த கட்டியை உடைக்கணும் அப்படின்னா உளிக்கலப்பை, அதாவது ஒத்த கலப்பை, வருஷம் வருஷம் உழ வேண்டாம், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உழுதுனாவே அது வந்து உங்களுக்கு வந்து கடினமான உடைச்சிட்டு எந்த பயிர் பண்ணாலும் அதனுடைய வேர்கள் வந்து எளிதாக போகும். கட்டி கலப்பல 1 தடவை 2 தடவை கொக்கி கலப்பு போட்ட பிறகு விதைக்கிறதுக்கு முன்ன
1: விதை தேர்வு இருக்கிறதுலே விலை அதிகமான நிலக்கடலை விதை வந்து வீணா போச்சுன்னா பெரும் நஷ்டத்தாயிடும். அப்ப விதை தேர்வு, அப்புறம் விதை நேர்த்தி, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது நீங்களே சார் சொன்னீங்க நிலக்கடலை வந்து கொஞ்சம் விதையை வந்து அதிகமாக தரும், ஏன்னா ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 80 கிலோ தேவைப்படுது. பருப்பு கிடையாது, நிலக்கடலை 80-100 கிலோ தேவைப்படுது. அப்புறம் அதை வந்து நம்ம டிக்காடு கட்டுற மூலமும் உடைச்சி ஏக்கருக்கு 40-50 கிலோ வரைக்கும் தேவைப்படும் சார். விதை நேர்த்தி பண்ணணும், 2 வகையான விதை நேர்த்தி இருக்கு. ஏன்னா இப்ப நிலக்கடலை போன காலராட்டுங்கிற ஒரு நோய் வந்து விதைச்ச 1-20 நாளுக்குள்ள வந்து செடி முளைக்கும், கருகி அப்படியே உட்காந்துடும். அது வந்து மண்ணின் மூலம் பரவக்கூடிய ஒரு பூஞ்சான நோய். அந்த காலர்ராட் கழுத்தழுகள் நோய் அப்படிம்போம். அந்த கழுத்துகள் நோயை வந்து வராமல் எடுக்கணும்னா ட்ரைகோடர்மா விரடி, உயிர் பூசணம், அல்லது வந்து டெபுகோனசோல் அப்படின்னு சொல்லிட்டு பூஞ்சான கொல்லி பவுடரா தான் இருக்கும். விதைக்கிறதுக்கு முன்ன வந்து ட்ரைகோடர்மா விரடி அல்லது டெபுகோனசோல் கலந்து நீங்க விதைச்சிங்கன்னா விதைச்ச 10-20 நாளுக்குள்ள அந்த கழுத்தழுகள் நோய் மண்ணின் மூலமா பரவக்கூடியதுனால நோயை வந்து தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பயன்படும்.
1: கார்பன் டைஆக்சைடு வச்சு சார்,
0: கார்பன் டைஆக்சைடு வச்சிடலாம் சார். இது வந்து லேட்டஸ்ட் கெமிக்கல் வந்து டெபுகோனசோல், அது 1 ஏக்கருக்குன்னு அந்த பாக்கெட்டாவே கிடைக்கும்.
1: விதை தேர்வு அப்படின்னு பாக்கும்போது என்ன ரகங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா?
0: VRA 10
1: அதுல என்ன சார் பெரிய சிறப்பு எல்லாம் இருக்கு?
0: VRA 10 சிறப்பு என்னன்னா சார், குறைந்த வயது உடையது, 90-95 நாட்கள். ரெண்டாவது வந்து நம்ம அது காலத்துல வந்து பாத்தீங்கன்னா VRA 2 தான் எல்லாம் சொல்லுவாங்க. அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா வெளியிட்டு 5 வருஷத்துக்குள்ள விதைகளை நீங்க பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். அதனால அந்த VRA 2 ரீப்ளேஸ் ஆக மாற்றாக இப்ப நம்ம இந்த ரகத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும். வெளியீட்டு ஆண்டு வந்து 2022 அதனால இன்னும் 5 வருஷத்துக்கு 27 இப்ப 5 வருஷத்துக்கு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் வந்து இந்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம VRA 2 மாற்றாக ஒரு சில நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் இருக்கு
1: சார். இதெல்லாம் இருக்கும் போது நிறைய விவசாயிகள் வந்து இந்த G7 இந்த குஜராத் ரகத்தை அங்கேயே போய் நான் பார்த்தேன், அங்க மலை அடிவாரத்துல இப்படி விளைஞ்சிருக்குது, இப்படி பார்த்தேன், விதை வந்து அவ்வளவு திரட்சியா இருக்குது, பார்க்கறது நல்லா ரவுண்டா இருக்குது, பளபளன்னு இருக்குது, வியாபாரிகள்லாம் தான் கேட்டு வாங்குறாங்க, இப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க போடுறாங்க சார். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்?
0: ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு சிறப்பியல்பு வந்து சார்.
1: நம்ம பகுதிக்கு எது?
0: நம்ம பகுதிக்கு வந்து G7 போடுறாங்க. இன்னொன்னு என்னன்னா சார், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிகளுடைய இதுதான் இருக்கு. G7 போடுறாங்க, VRA 10 போடுறாங்க. இப்ப VRA 10 லேட்டஸ்டா பிக்கப்
1: அது எப்படி சார் நம்ம வந்து RRS வந்து கிடைக்குதா, நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா?
0: இல்ல சார், நாங்க வந்து வேளாண்மை துறைக்கு வந்து கொடுத்துருவோம், அவங்க தான் விதை உற்பத்தி பண்ணி விவசாயத்துக்கு தரணும். சில இதுல எங்கள்கிட்ட விதை உற்பத்திக்குன்னு வந்தா நாங்க கொடுப்போம், அது லிமிட்டட் திட்டங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாமே வேளாண்மை துறையில தான் வந்து நிறைய திட்டங்கள் இருக்கும் சார்.
1: சரிங்க சார், இப்ப அடுத்ததான் நம்ம பருவம்னு பார்த்தோம்னா எந்த பருவம் வந்து ஏற்றது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சார், ஆடிப்பட்டம், ஐப்பசி, கார்த்திகை, சித்திரம்பட்டம், வைகாசி பட்டம், இந்த 3 பட்டத்திலையும் வந்து தண்ணி வசதி இருந்ததுன்னா நீங்க வந்து நிலக்கடலை வந்து
1: இரவையில பண்ணலாம்.
0: இது வந்து மானாவாரிலையும் நிறைய இடத்துல பண்றாங்க. மானாவாரிக்கு ஏத்த இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இந்த ஆடிப்பட்டமும் ஐப்பசி கார்த்திகை பட்டமும் வந்து நல்ல முக்கியமான பட்டங்கள்.
1: மண் பரிசோதனை செய்யணும், அதனுடைய அடிப்படையில வந்து நம்ம உர மேலாண்மை, ஏன்னா உர மேலாண்மையில நம்ம கவனம் செலுத்தணும். உரம் எல்லாம் விலை ஏறிட்டே இருக்கு சார்.
0: கண்டிப்பா
1: யூரியா எல்லாம் இப்ப நல்லா ஏறி போச்சு.
0: கண்டிப்பா
1: அடி உரம் போடுறது, அப்புறம் உயிர் உரங்களையும் பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னென்ன செய்யணும்னு.
0: மண் பரிசோதனை பண்ணிதான் உரம் போடணும். இப்ப நீங்க வந்து மண் பரிசோதனை நான் செய்யல, அப்ப வந்து என்ன பண்ணணும்னா 1 ஏக்கருக்கு 25 கிலோ யூரியா, 125 கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் SSP, 50 கிலோ பொட்டாஷ், இந்த 3 உரமும் போதுமானது. இது கூட அடி உரமாக தொழு உரம் நீங்க எவ்வளவுனாலும் போடலாம், அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. ஏக்கருக்கு 5 டன் சொல்லுவோம், நீங்க எவ்வளவுனாலும் போடலாம். அதே மாதிரி உயிர் உரம் ரைசோபியம், இது வந்து வேர் முடிச்சு உள்ள நிலக்கடலை, அதனால இதுக்கு வந்து ரைசோபியம் என்ற உயிர் உரம். ஏக்கருக்கு நாங்க அடி உரம் 10 பாக்கெட் சொல்லுவோம், 2 கிலோ ஒரு பாக்கெட்ல 200 கிராம் இருக்கும், ஆனா நீங்க வந்து எவ்வளவுனாலும் போடலாம்.
1: பாஸ்போ பாக்டீரியாவும்
2: போடலாம். யூரியா 25 கிலோ, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 100

0: கிலோ, பொட்டாஷ் வந்து 50 கிலோ. இதுல வந்து யூரியாவையும் பொட்டாசியும் பாதி தான் போடணும் அடியில். 125 கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் முழுசா போடணும். ஏன்னா அது வந்து மணிச்சத்து, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையக்கூடிய, அதை வந்து அடியுரம் முழுச்சா போட்டுட்டு யூரியாவையும் பொட்டாஷியும் பாதி 50% அடியுரமாகும். மீதி இருக்கிற 25% வந்து 20வது நாளும் இன்னொரு 25% வந்து 45வது நாளும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உரத்தினுடைய உபயோக திறன் கூடும். நீங்கள் எல்லா உரத்தையும் அடியில் போட்டால்
1: யூரியாலாம் நிறைய ஆவியாகவே போயிடும்.
0: பொட்டாஷ் வந்து பின்னாடி பூக்குற சமயத்தில் தான் தேவை. அதனால தான் நாங்கள் பாதி அடியில் கொடுக்குறோம், மீதி பாதியை 25% 25% பிரித்து கொடுக்குறோம்.
1: நிலக்கடலை அப்படின்னாவே இந்த ஜிப்சம்,
0: ஆமாம்,
1: அதில் வந்து சுண்ணாம்பு சத்து, கந்தக சத்து இதெல்லாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம்னு வேற சொல்கிறாங்க. மண் இளகிற தன்மைக்கு வந்து ரொம்ப வேணுங்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன?
0: ஜிப்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 ஏக்கருக்கு 160 கிலோ இல்லைனா 200 கிலோ ஜிப்சம் வேணும் சார். இதை வந்து 2 டைம் போடணும். அடியுரம் போடும்போது 100 கிலோ நிலக்கடலைக்கு முக்கியமான இது வந்து 45வது நாளில் மண் அணைக்கணும். அந்த மண் அணைக்கும் போது
1: அது அந்த கொடி இறங்குறப்ப,
0: கொடி இறங்குற 45வது நாள் தான் அந்த கொடி இறங்கும். அப்போதான் உங்களுடைய மண் கெட்டியாக இருந்ததுன்னா அந்த மண்ணை பொளப்பொழப்பு தன்மையாக ஆக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஜிப்சத்துக்கு இருக்குது. அதனால் நீங்கள் அடியுரில் போடலனாலும் பரவாயில்ல, மண் அணைக்கும் போது கண்டிப்பாக ஜிப்சம் போட வேண்டும். 1 ஏக்கருக்கு 200 கிலோ 100 கிலோ அடியிலையும் மீதி 100 கிலோ 45வது நாளையும் மண் அணைக்கும் போது போடும்.
1: ஜிப்சம் போட்டால் தான் மணி நல்லா திரட்சியாக இருக்கும்லாம் சொல்கிறாங்களே. அது
0: திரட்சியின் மேலே இருந்து அந்த விழுது வேருக்கு கீழே இறங்கணும். அப்போ அந்த மண் புலபலத்தன்மை இருந்தால்தான்
1: நல்லா உள்ள
0: உள்ள விழுந்திறங்கி அது அதுக்கு தான் நாங்கள் அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் மேலுரத்தை கொடுத்து சொல்கிறோம். பொட்டாஷினுடைய சத்தினுடைய இதுவே வந்து பூக்கள் காய்கள் மாறுறதுக்கு முக்கியமான சத்து என்ன, இந்த பொட்டாஷ் சத்து. இப்போ மணிச்சத்து சொல்கிறோம் இல்லையா, சிங்கிள் சூப்பர் பாஸ்பரஸ், அது வந்து வேர்கள் வளர்ச்சிக்கு. யூரியா வந்து நீங்கள் போட்டிங்கன்னா பசுமையாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது.
1: சரிங்க சார். இப்போ ஜிப்சம் போடும்போது கொஞ்சம் மண் ஈரமாக இருக்கணுமா, எந்த அளவில் பதத்தில் இருக்கணும்?
0: இல்லை இல்லை, கொஞ்சம் ஈரமாக இருந்தால் பரவாயில்ல, பட் 45 நாள் கண்டிப்பாக அந்த போட்டுடணும் சார். ஏன்னா அப்புறம் விழுது இறங்குறது இல்லை.
1: நீர் மேலாண்மை, கலை மேலாண்மை இதுலேயும் கவனம் செலுத்தணும். பீரியாடிக்கலாக கரெக்டாக தேவைப்படுற நேரத்தில் தண்ணி இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் சார், விதைச்ச உடனே உயிர் தண்ணி நீங்கள் கட்டணும்.
1: அது கூட இப்போ வந்து விதையே வந்து மிஷின் வச்சு,
0: ஆட்கள் பற்றாக்குறையினால எல்லாமே வந்து என்னது, டிராக்டர் மூலம் எங்கக்கூடிய விதைக்கும் கருவி கொண்டு போடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் தங்க தள்ளக்கூடிய ஒரு சிங்கிள் விதைக்கும் கருவி இருக்கு. குறிஞ்சிப்பாடி, கடல் மாட்டது, குள்ளஞ்சாவடி, இந்த மாதிரி டிராக்டர் வச்சு போடுறாங்க. விதைச்சிட்டு உடனே தண்ணி கட்டணும் சார், அது உயிர் தண்ணி. அதுக்கு பிறகு முக்கியமான 2 பருவங்களில் தண்ணி இல்லாம இருக்கக்கூடாது. ஒன்னு வந்து பூக்கும் பருவம், விழுதிறங்கிறது, அதுவும் 2வது வந்து காய் உருவாகும் பருவம். 3 தண்ணி ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உயிர் தண்ணி, பூக்கும் பருவம், காய் பிடிக்கும் பருவம், இந்த 3 இடத்துலயும் நீங்க தண்ணி கட்டலனா உங்களுடைய மகசூல் வந்து பாதி அளவு குறைஞ்சிடும். மற்ற தண்ணிலாம் வந்து உங்களுக்கு மண் தன்மைக்கு ஏற்ப, களிமண்ணா இருந்தா 10 நாளைக்குள்ள ஒரு தடவை தண்ணி, செம்மண்ணா இருந்தா ஒரு 7 நாள்.
1: இந்த பூக்கிற தருணத்துல இந்த ஊட்டச்சத்து கரைசல் பயன்படுத்துங்க. பூக்கிற பூ எல்லாம் காய் ஆகணும்னா கொஞ்சம் அதே மாதிரி பண்ணுங்க.
0: முக்கியமா வந்து இந்த நிலக்கடலைக்கு வந்து சார், இந்த தோல் இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியமான நுண்ணூட்ட சத்து வந்து போரான், அப்புறம் துத்தநாகம். இந்த சத்துலாம் தேவைப்படுது, ஆனா கொஞ்சமா இருந்தா போதும். நம்ம சாப்பிடும்போது ஊறுகாய் மாரி தான், ஊறுகாய் அதிகமா சாப்பிட முடியாது. அதே மாரி தான் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தேவை, ஆனா அளவு வந்து குறைவா இருக்கணும். அதனாலதான் சார் எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நிலக்கடலை ரிச் என்ற டானிக் மாரி இருக்கு. இது வந்து 2 டைம் அடிக்கணும், ஒரு பாக்கெட்ல 2 கிலோ. பூக்கும் பருவத்திலையும் காய் பிடிக்கும் பருவத்திலையும் இதை வந்து தெளிப்பு செய்யணும். 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில ரெடிமேடு தான் இது. இது அப்படியே கரைச்சி நீங்க வந்து பேட்டரி ஸ்பேர் அல்லது கை தெளிப்பான் மூலமாக தான் தெளிக்கணும். ஆனா 200 லிட்டர் தண்ணியில இதை கரைக்கணும். 200 லிட்டர் தண்ணியில நீங்க வந்து கலந்து நீங்க அடிச்சாதான் 1 ஏக்கர்ல இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே நனையும்,
1: பரவலா
0: பரவலா போறோம். ஏன்னா இது வந்து பூச்சி மருந்து கிடையாது, ஏதோ ஒரு செடியில பட்டு அதை வந்து இதுங்கிறதுக்கு. பரவலாகும்னா 200 லிட்டர் தண்ணி கண்டிப்பா தேவைப்படும். இது வந்து ஒருனுடைய பாக்கெட் வந்து 2 கிலோ இருக்கும் சார். நிலக்கடலை ரிச்சு திரவ வடிவிலும் வந்துருச்சு. இதனுடைய விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பாக்கெட்டு விலையே 450 லிருந்து 500 ரூபா வரைக்கும். இதுக்கு ஒரு அடிக்கக்கூடிய ஒரு ஆள் போதும், ஒரு ஆள் தண்ணி எடுத்து கொடுக்க. ஸோ 2 ஆட்கள், அதனுடைய கூலி 1000 ரூபா, இதனுடைய இது 500 ரூபா, அப்படின்னா 1500 ரூபாயில 100 லிருந்து 150 கிலோ கூடுதலாக மகசூல் வாய்ப்புகள் இருக்கு சார்.
1: நிலக்கடலையுடைய பயன்பாடும் அதிகமாயிடுச்சு, ஏன்னா இயற்கை சார்ந்த உணவு முறைக்கு மக்கள் மாறிட்டு இருக்காங்க.
0: இப்ப எல்லா ஹோட்டல்லையும் நீங்க ஈவன் வந்து விமானத்துல போனாலும் என்ன அது ஸ்நாக்ஸ்ல வந்து என்ன ஆயிடுச்சு, அதை வறுத்து நிலக்கடலை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஏழைகளின் முந்திரி, 10 ரூபாய் நீங்க கொடுத்தா நீங்க வாங்கி சாப்பிடலாம்.
1: பல்வேறு விதத்துல பயன்படுத்துறாங்க. இப்ப அதை உடைச்சி கேக் மாதிரி தயார் பண்றாங்க. எப்படியாவது சாப்பிடணும்.
0: இப்ப ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா பிறந்தநாள் கொண்டாடினா நீங்க சாக்லேட் எல்லாம் கொடுக்க கூடாது எல்லா பசங்களுக்கும்.

0: கடலை மிட்டாய் கொடுங்க, அந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து நிறைய வந்துருச்சு. ஏன்னா சாக்லேட்ல இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாமே இது வந்து விழிப்புணர்வு வந்து வந்துருச்சு.
1: பல்வேறு விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இடையில சில சந்தேகங்கள் என்னன்னா சார், இப்ப நிலக்கடலையில வந்து தாக்கக்கூடிய பூச்சிகள் இயற்கை சார்ந்த முறையில வந்து நம்ம பண்ணணுங்கிறதுலாம் நம்ம நினைக்கிறோம், ஏன்னா ஒரு உணவுப் பொருளுங்கும் போது அதுக்கு என்ன வழிவகை இருக்கு, எலி தொந்தரவுல இருந்து எப்படி காப்பாத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கோ.
0: ஓகே சார், இயற்கை முறையில நீங்க பாடுனா முதல்ல உங்களுடைய நிலம் வந்து 3 வருஷத்துக்கு எந்த ஒரு ரசாயன உரமும் நீங்க வந்து போட்டிருக்க கூடாது. இயற்கை வழி விவசாயம் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மண்புழு உரம் நீங்களே வந்து தயாரிக்கணும், கம்போஸ்ட் உரம் நீங்க வந்து தயாரிச்சுக்கணும், இப்ப பஞ்சகாவியா இது எல்லாமே விவசாயம் அவரு வீட்டிலே தயாரிக்கணும். கடையில வரக்கூடிய இயற்கை வழி இடுபொருள்லாம் என்னன்னு உங்களுக்கும் தெரியாது, கடைக்காரருக்கும் தெரியாது, அதனால அவரே இயற்கை இடுபொருளை வந்து தயாரிச்சு பண்ணா அது வந்து கண்டிப்பா சத்தியம். நான் வந்து இயற்கை வழி வேளாண்மைக்கு எதிர்ப்பானு கிடையாது, பட் என்னன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போங்க, ஒரேடியா நீங்க வந்து என்ன மகசூல் குறையும், உங்களுக்கு வந்து இழப்பீடு அது அதிகமா இருக்கும். அதனால உங்கள்ட்ட 4 ஏக்கர் இருக்குன்னா முதல்ல 1 ஏக்கருக்கு மட்டும் நீங்க வந்து இயற்கை வழியில பண்ணிட்டு அதுக்கு பிறகு படிப்படியாக அந்த 4 ஏக்கரை நீங்க பண்ணும்போது தான் நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த இயற்கை வழி வேளாண்மை வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த இயற்கை வழி அந்த முதல்ல நம்ம பூச்சி கண்ட்ரோல் பூச்சியை வந்து மேலாண்மை பண்ணணும். இயற்கை வழி மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விளக்குப்பூரி, 1 ஏக்கருக்கு 1 விளக்குப்பூரி இருந்தா போதும். இந்த விளக்குப்பூரி வந்து சோலார் மூலமா நிறைய கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குலாம் அந்த சோலார் விளக்குப்பூரி இருக்கு. இந்த விளக்குப்பூரி வந்து உங்களுடைய வயல்ல வைக்கும்போது அந்த வெளிச்சத்துக்கு பூச்சிகள் வரும்போது என்ன வகையான பூச்சி உங்களுடைய நிலக்கடலை வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதற்கேற்ற மேலாண்மை செய்யறது. இன்னொன்னு என்னன்னா இனக்கவர்ச்சி பூரி, என்ன பூச்சி உங்களுக்கு தாக்கியிருக்கோ அந்த பூச்சியினுடைய
1: அறுவடைக்கும்
0: கம்பைன் ஹார்வெஸ்ட் எல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்குங்க, சில இடத்துல வந்து 1 நாள் காய வச்சு மத்த திரஷர் மாரி கொடுத்து பண்றாங்க, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் வச்சு அறுவடை பண்றாங்க சார். 90-95 நாள்ல வந்து நம்ம எல்லாரும் அறுவடை பண்ணல, இல்லைனா கீழே வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும்.
1: சரிங்க சார், இவ்வளவு நேரம் வந்து நிலக்கடலை சாகுபடியில வந்து பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் விவசாய பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயங்களா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: அலண்டரடையாக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரியான நேரத்தில் இந்த பருவத்திற்கு முன்ன விவசாயிகளுக்கு வந்து இந்த நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள செய்தியை வந்து கொண்டு போறீங்க, உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க சார். நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம் சார்.
2: இதுவரை நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆர். பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகத்தினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் விதை சேமிப்பின் நோக்கம் மற்றும் பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல் நிலை விதை தரத்தை, அதாவது முளைப்பு திறன், புற தூய்மை, வீரியம் போன்றவை சேமிப்பு காலத்தில் அதற்கு தகுந்த அல்லது மேம்பட்ட நிலையில் பராமரிப்பதே விதை சேமிப்பின் நோக்கமாகும். விதையிலிருந்து செடி முளைக்கும் திறனை ஏற்புடைய அளவில் பராமரிப்பதே விதை சேமிப்பின் நோக்கம். இதனை நிறைவேற்றுவதற்கு விதைகளின் சிதைவை குறைத்து ஏற்புடைய அளவில் விதையின் தரத்தை உயர்த்தி தேவைப்படும் காலத்திற்கு பராமரிக்க வேண்டும். விதை சேமிப்பின் பயன்கள். விதை சேமிப்பு என்பது விதை அறுவடை செய்த காலம் முதல் நடவு செய்யும் காலம் வரை அதிகபட்ச முளைப்பு திறன் மற்றும் வீரியம் ஆகியவற்றை பராமரித்தலே ஆகும். ஆரோக்கியமான மற்றும் வீரியமுள்ள நாற்றுகள் முளைப்பதுடன் அவற்றின் எண்ணிக்கையும் போதுமான அளவு இருக்க வேண்டும். விதைகளை கையாளும் முறை ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். விதைகளை அறுவடை முதல் நடவு வரையில் நல்ல முறையில் புற அமைப்பு மற்றும் வினையியல் நிலைமைகளை பராமரிப்பதே விதை சேமிப்பின் பயனாகும். விதைகளின் அறுவடை மற்றும் நடவுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் சேமித்தல் அவசியமாகும். அறுவடை மற்றும் விதைப்பின் இடைவேளி விதை

0: சேமிப்பின் முக்கிய காரணம் என்றால் நீண்ட கால சேமிப்பிற்கு வேறு பல காரணங்களும் உள்ளது. விதை விற்பனையாளர்கள் அனைத்து விதைகளையும் அதே நடவு காலத்தில் விற்பனை செய்ய இயலாது. சில நேரங்களில் விற்கப்படாத விதைகள் அடுத்த நடவு காலம் வரும் வரையில் சேமித்து வைக்கும் நிலை உருவாகும். அப்பொழுது சில பயிர் வகைகள் மற்றும் ரகங்களின் விதைகளின் சேமிப்பு திறன் குறைந்திருப்பதே முக்கிய பிரச்சனையாகும். ஒவ்வொரு நடவு காலத்திலும் விதை உற்பத்தியை குறைப்பதற்கு நீண்ட கால சேமிப்பை கையாளப்படுகிறது. விதை தூக்கத்திலிருந்து இயற்கையாக விடுபட்டு நல்ல முளைப்பு திறன் மற்றும் துரிதமான வளர்ச்சி பெற விதைகளை நீண்ட கால சேமிப்பில் வைக்கலாம். எக்காரணத்திற்காக சேமித்து வைத்தாலும் விதையின் முளைப்பு திறன் மற்றும் வளர்ச்சி போதுமான அளவில் பராமரித்தலே முக்கிய நோக்கமாகும். ஆதலால் விதை சேமிப்பு வசதிகளும் அதனை நிறைவேற்றும் முறைகளும் இந்த நோக்கத்தின் முனைப்புடன் செயல்படுத்த வேண்டும். விதையின் சேமிப்பு காலம் என்பது வினையியல் முதிர்ச்சியில் ஆரம்பித்து முளைக்கும் வளர்ச்சி, அதாவது விதை முளைப்பில் முடிகிறது. விதைகள் அதிகபட்ச உலர் எடையை அடையும் பொழுது அவை வினையியல் மற்றும் புற வளர்ச்சி பெற்றிருப்பதாக கருத வேண்டும். இந்நிலையில் விதைகளின் ஈரப்பதம் குறைதல் அல்லது உலர்தல் நடைபெறும். விதையின் உலரும் தன்மை வினையில் முதிர்ச்சி பெற்ற பின்னர் மற்றும் கதிரடித்தல் அறுவடை பணிக்கு ஏதுவான ஈரப்பதம் அடையும் வரை தொடர்ந்து குறையும். இந்த நிலைதான் அறுவடை முதிர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. வினையில் முதிர்ச்சி மற்றும் அறுவடை முதிர்ச்சி கிடைப்பட்ட காலம்தான் விதையின் சேமிப்பின் முதல் கட்டமாகும். விதைகள் அறுவடை முதிர்ச்சி பெற்ற பின் காலம் தாழ்த்தி அறுவடை செய்தல் அவற்றின் தரத்தை குறைத்துவிடும். விதை சேமிப்பின் இரண்டாவது கட்டம் அறுவடை முதல் தொடங்கி நிலைப்படுத்துதல் வரை முடியும். விதை குவியல்கள், விதை கிடங்குகள் மற்றும் விதை சேமிப்பு கொள்கலன்கள் போன்ற விதைகள் பயிரிடும் பொழுது அவற்றின் தரத்தை பாதிக்கும் காரணிகளாகும். நிலைப்படுத்துதல் முதல் பயிரிடுதல் வரை விதை சேமிப்பின் மூன்றாவது கட்டமாகும். பயிரிடப்பட்ட விதைகள் தான் நான்காம் கட்ட விதை சேமிப்பு ஆகும். பயிரிடப்பட்ட விதைகள் விநியோகம் மற்றும் விற்பனை செய்வது அடுத்த கட்ட சேமிப்பு ஆகும். இறுதி நிலை சேமிப்பு என்பது விதைக்கும் முன்பின் பண்ணைகளில் சேமிப்பது ஆகும். விதை சேமிப்பின் பொழுது விதை உற்பத்தியாளர்கள் கையாளும் கட்டுப்பாடு அறுவடை முதல் விநியோகம் வரை அதிகபட்சமாகவும் விநியோக விற்பனை முதல் பண்ணை சேமிப்பு வரையில் குறைந்தபட்சமாகவும் வேறுபடும். கட்டுப்பாட்டு நிலைகள் வேறுபட்டு இருந்தாலும் விதை உற்பத்தியாளர்கள் விதை சேமிப்பின் கட்டங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். விதை தரத்தை பராமரிக்கும் அனைத்து செயல்களும் கட்டாயமாக செய்ய வேண்டும். இவ்வாறு விதை சேமிப்பின் நோக்கம் மற்றும் விதை சேமிப்பின் பயன்கள் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, ஆறு மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. யோகா உலகிற்கு இந்தியா வழங்கிய காலம் தாண்டிய கொடை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று அகமதாபாத்தில் முதலாவது உலக யோகா விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டிகளின் தொடக்க விழாவில் மெய்நிகர் முறையில் உரையாற்றிய அவர், உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைப்பதே யோகா என்றும், ஆரோக்கியமான நல்லிணக்க உலகம் ஒன்றை உருவாக்க யோகா பெருமளவு உதவும் என்றும் கூறினார். உலக யோகா விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டிகளால் உலக அளவிலான விளையாட்டு அரங்குகளில் யோகாவிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்றும், இந்திய இளைஞர்களுக்கு இத்துறையில் பல வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு வெட் கூப்பர் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தார். 2035 ஆண்டிற்குள் எட்டப்பட வேண்டிய இந்தியா இங்கிலாந்து தொலைநோக்கு இலக்குகள் உலக நன்மைக்கான கூட்டு முயற்சிகளை தொடர்ந்து வலுப்படுத்தும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். புதுச்சேரியில் பாதாள சாக்கடை வசதி உள்ள பகுதிகளில் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டு அளவிலான கழிவுநீர் குழாய்களை 15 பாதாள சாக்கடையில் இணைத்து கொள்ள வேண்டும் என உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் 60 மீன்பிடி தடைக்காலம் அமலாகி வரும் நிலையில் காரைக்கால் கடலோர காவல் படையினர் பாதுகாப்பு படகு மூலம் கடல் பகுதியில் மேற்கொண்ட ரோந்து பணியின் போது தூத்துக்குடி படகு ஒன்று ரோந்து குழுவிடம் சிக்கியது. தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. வரும் 9 வரை கேரளத்திலும் புதுச்சேரியின் மாஹே பகுதியிலும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 4 வடக்கு, உட்புற கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening. This is Akashvani and I'm Saira Mujtaba with the news at 9. The headlines. India and Venezuela review full spectrum of bilateral relations and explore new avenues of cooperation in energy, trade and healthcare. Home Minister Amit Shah asked the chief ministers of northeastern states to focus on AI, machine learning and blockchain infrastructure for new generations. World Yogasan Sports Championship begins in Ahmedabad. Prime Minister Narendra Modi hopes it will give Yogasan a global sports identity. India launches first flex-fuel passenger vehicle operating on a wide range of ethanol.

0: தினேஷ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் மேரேஜ் எப்படி நடந்தது? மேரேஜ் விடு, யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் வரேன்னாங்களே, எல்லாம் வந்தாங்களா? சரி, அவங்கள விடு. கல்யாண சாப்பாடு எப்படி இருந்தது? ஆஹா ஓஹோவா இல்லை ஓகேவா? தினேஷ், தினேஷ் என்ன அப்படி பார்க்குற? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன கேட்ட?
0: என்ன கேட்டேனா, உன் காலேஜ் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: சுந்தர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
0: தப்பு பண்ணிட்டியா?
1: எஸ், புதுசாக கட்டின அந்த திவ்யா கல்யாண மஹாலுக்கு போயிருக்கவே கூடாது.
0: ஏன்பா? ஏன்?
1: ஏன்னா எனக்குள்ள பொறாம வந்துருச்சு. எப்பவுமே நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை.
0: அதுக்கு அவசியமே இல்லையே தினேஷ். நீ யாரு? கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல நல்ல கம்பெனியில வேலை, கை நிறைய சம்பளம். இப்ப நீ என்னடனா, இன்னமும் திவ்யா மகால யாரோ ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் போயிட்டு வந்தேன், அதனால பொறாம அது இதுங்கிற?
1: ஆமா.

0: எனக்கு பொறாமை பொறாமை.
1: தினேஷ் ஏன் அதையே திருப்பி திருப்பி சொல்ற? கார்த்திக் கல்யாணத்தில் என்ன நடந்தது
0: சுந்தர்? அந்த கல்யாணம் சாதாரணமாக நடக்கல, பெரிய கோடீஸ்வரன் கல்யாணம்.
1: இருக்கட்டும், நீ ஏன் அதுக்கு பொறாமப்படணும்?
0: கார்த்தி படிப்புல ரொம்ப ரொம்ப சுமார், அவன் தகுதிக்கு டூ மச்.
1: நீ என்ன சொல்ல வரேன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் கார்த்திக்கு உதவாத கேஸு, இவன் லைஃப்ல தேடுறது கஷ்டம், தோக்குறது நிச்சயம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க.
0: கரெக்ட். ஆனால் அவனுக்கு லைஃப்ல இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல.
1: டிபர் பொறாமப்படுறத நிறுத்திட்டு இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண போற அதை சொல்லு.
0: ஆசைப்பட போறேன். எஸ் ஆசைப்பட போறேன். கார்த்திக்கை விட ஒரு மடங்கு, ரெண்டு மடங்கு, இல்லை இல்லை நாலு மடங்கு பெரிய இடமா பொண்ணு பார்க்க போறேன். சுந்தர் நீ சொல்லு, இது நியாயமான ஆசையா இல்லை பேராசையா?
1: பேராசைன்னு சொல்லவே மாட்டேன். நீ யாருன்னு காட்டு.
0: காட்டுறேன் காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் ரெண்டே மாசத்துல நான் யாருன்னு காட்டுறேன். அதே திவ்ய மகால்ல என் கல்யாணத்தை ஓஹோல் பண்றேன் பாரு.
1: வா ராஜன், வா வா.
2: வந்துட்ட வரதா? வந்துட்டேன் வரதா. எங்க உன் அருமை மக செல்வி வீட்டில் இல்லையா?
1: அவ திவ்ய மகால் மண்டபத்துக்கு போயிருக்கா.
2: நிஜமா அவ சொல்ற? திவ்ய மகாலா?
1: என்னது திவ்ய மகாலான்னு என்னமோ தாஜ்மஹால் மாதிரி வாய புலந்து கேக்குற.
2: வரதா எப்பவாவது நீ திவ்ய மகால் போயிருக்கியா? அட்லீஸ்ட் அந்த ரோடு பக்கமாவது.
1: நான் ஏன் போகணும்?
2: ஒரு தடவை போய் பாரு, அங்க நடக்கிற கல்யாணம் சாதாரண ஆளுங்க கல்யாணமே இல்ல.
1: மசாலா ஆளுங்க கல்யாணமா?
2: ஜோக் அடிக்கிறத நிறுத்துப்பா. சரி செல்வி, ஏன் அந்த திவ்ய மகாலுக்கு போனா?
1: அங்க ஏதோ ரிசப்ஷனா.
2: என்னது ரிசப்ஷனா? அங்க திவ்ய மகால ரிசப்ஷன் வைக்கிற அளவுக்கு நம்ம செல்விக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா?
1: மறுபடியும் வாய புலக்காத, கல்யாண பொண்ணு ஃப்ரெண்ட் இல்ல.
2: அப்ப மாப்பிள்ளையா?
1: ரெண்டு பேரும் இல்ல. கல்யாண ரிசப்ஷன்ல லைட் மியூசிக், அதுல பாடுற ரேவதி நம்ம செல்வி கூட படிச்சவ, பிரமாதமா பாடுவா. ரொம்ப நாளா கச்சேரிக்கு வாவான்னு கூப்பிட்டுந்தா, அதுக்காக தான் போயிருக்க. அதோ செல்விய வந்துட்டாளே.
2: அடடே வாமா செல்வி.
3: வாங்க அங்கிள், எப்ப வந்தீங்க?
2: நான் வந்து 6 நிமிஷம் ஆச்சு, உன்னதான் கேட்டுட்டு இருந்தேன்.
1: உன் ஃப்ரெண்டு ரேவதி எப்படி இருக்கா?
3: ரேவதி கார்ல தான் இருக்கா.
1: உன்னை விட்டுட்டு போக வந்தாளா? ஏன் உள்ள வர சொல்றது தானே?
3: கார் பார்க் பண்ண இங்க இடம் இல்ல, வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்துருவா.
2: செல்வி அந்த திவ்ய கல்யாண மகால் எப்படிமா இருக்கு?
3: அதை யார் பார்த்தா? என் ஃப்ரெண்ட் ரேவதி லைட் மியூசிக்ல பாடினா, அதை கேட்கத்தான் போனேன்.
2: என்ன பொண்ணுமா நீ, ஹால ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்க வேணாமா?
3: எதுக்கு, என் கல்யாணம் என்ன அங்கேயே நடக்க போகுது?
2: நடக்காதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணிட்டா இப்படி?
3: அங்கிள் என் உயரம் எனக்கு தெரியும்.
4: ஓ உயரம் 5 அடி 6 அங்குலம்னு எனக்கும் தெரியும்.
1: ஆமா ரேவதி, எப்படி இருக்க? இன்னைக்கு லைட் மியூசிக் நல்லா போச்சா? நல்லா பாடினியா?
4: உங்க செல்வியவே கேளுங்களே.
3: பிரமாதமா போச்சுப்பா. அதுவும் ரேவதி பாடின ஒவ்வொரு பாட்டுக்கும் பயங்கர கைத்தட்டல்.
1: அதான் 5ஆம் கிளாஸ்ல இருந்து ரேவதி பாடி பாடி வீடு மொத்தம் கப்பு ஷீல்டா இருக்கே.
4: அங்கிள் உங்க செல்வி மட்டும் என்ன?
2: என்னது செல்வி பாட்டெல்லாம் பாடுவாளா?
4: பாட்டு இல்ல, பிரமாதமா நடிப்பா.
2: நடிப்பா? வருதா? சொல்லவே இல்லையே. ஏமா செல்வி, இந்த வீட்டுக்கு வரேன் போறேன், எப்பவாவது ஒரு தடவையாவது அங்கிள் கிட்ட நான் நல்லா நடிப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னியாமா நீ?
1: ராஜன் அதை இப்ப சொல்லி என்ன ஆக போகுது?
2: பெரிய கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன், அதுல ஒரு டிராமா போடுறாங்க, அதுக்கு ஒரு நடிகை வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க.
1: நடிகைகளுக்கு என்ன பஞ்சமா? அதான் எவ்வளவோ பேர் இருக்காங்களே.
2: ஆனா நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா கிடைக்குமே, அதுவும் எங்காவது கடனா 20,000 ரூபாய் கிடைக்குமான்னு நீ கேட்டுட்டே இருந்தல, அதுக்கு உதவுமே என்னதான்?
4: அங்கிள் அவங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம செல்வி அதுல நடிக்கிறா.
1: என்ன ரேவதி நீயே முடிவு பண்ணிட்ட?
4: எழுத்தாளர் பெர்னாட்ஷா என்ன சொல்லிருக்கார் தெரியுமா?
1: என்ன சொன்னார்?
4: வாழ்க்கையில முன்னேறணும்னா சந்தர்ப்பம் கிடைக்குதா பாரு, இல்லைன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. செல்விக்கு சந்தர்ப்பம் இப்ப தானா கிடைச்சிருக்கு, தவற விட கூடாது அங்கிள். சோ செல்வி அந்த ஆபீஸ் டிராமாவில நடிக்கிறா.
3: ரேவதி நீ சும்மா இருக்கியா?
4: முதல்ல நீ சும்மா இருக்கியா? நாமெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அத வெளியில காட்டி மேல மேல போகணும். எப்பவோ குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க பாரு செல்வி.

0: நான் சொல்றதை கேளு. எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது. விட்டுறாதடி.
1: எப்படி சொல்ற?
0: நம்பர் 1, அது பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னால நீ பிரமாதமா நடிச்சு பேர் வாங்கிட்டேன்னு வையே, அவங்க உன்னை பத்தி விசாரிப்பாங்க. நம்பர் 2, அந்த அறிமுகத்தை வச்சு உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கலாம்.
2: ரேவதி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற வேலையா?
0: ஏன் நடக்காது? எனக்கு நடக்கல.
3: உனக்கு என்னமா நடந்தது?
0: ஒரு 5-star ஹோட்டல்ல ரிசப்ஷன், அங்க லைட் மியூசிக் நான் பாட போனேன். அன்னைக்கு கச்சேரி, ஓஹோ, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பாராட்டினாங்க. அதுல கணேஷ்னு ஒரு யங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அறிமுகம் கிடைச்சது.
2: ராஜன், கணேஷ் வேற யாரோ இல்ல, இப்ப அவரை தான் ரேவதி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா.
3: அப்படியா?
0: அங்கிள், ஒரு சூப்பர் நடிகை கிடைச்சிட்டா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க.
3: என்ன வரதன், செல்வி என்ன சொல்ற?
0: இவங்களை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க அங்க போய் ஓகே சொல்லுங்க அங்கிள்.
3: ஓகே. சுந்தர், இந்த ஸ்வீட். ஏய், என்ன ஒண்ணே ஒண்ணு எடுக்கற? ஸ்வீட் பாக்ஸ் உனக்கு தான்.
2: சூப்பர், ரொம்ப பிடிச்ச ஜிலேபி. ஆமா, என்ன விசேஷம்
3: அன்னைக்கு? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்?
2: என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன பாக்ஸ் நீயே எடுத்துக்கிட்ட?
3: அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு முதல்ல சொல்லு, நான் தரேன்.
2: என்ன, இப்ப நீ வேலை பாக்குற கம்பெனி கூட இன்னும் வேற ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்ண சொல்றாளா?
3: நோனோ, இதுவே பெரிய கம்பெனி. ஆனா
2: ஆனா என்ன தினேஷ், இந்த ஆனாவில தான் பெரிய மேட்டரே இருக்கு. போகுது. என்ன ஆனா?
3: அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு.
2: அதான் சொல்லிட்டியே.
3: அதுவும் செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவங்க கண் முன்னே இங்கேயே சென்னையிலேயே தான் இருக்கணுமா?
2: ஓஹோ, பெங்களூர், பாம்பே, டெல்லி இல்லாம சென்னையிலேயே இருக்கணும், அவ்வளவுதானே? நீ சொல்ல வேண்டியதுதானே, சென்னையை விட்டு மாத்தவே மாட்டாங்கன்னு.
3: சான்ஸே இல்லைன்னு நானும் கிளியரா சொல்லிட்டேன். இருந்தாலும்
2: எப்பா தினேஷ், இந்த இருந்தாலும் ஆனா மாதிரி ஒரு வில்லங்கமான மேட்டர் தான்.
3: 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க.
2: சரி, பொண்ணை பார்த்துட்டியா?
3: கண்ணிலேயே காட்டலையே.
2: போட்டோவில் இல்லை செல்போன்ல அது மாதிரி?
3: நோனோ.
2: ஸோ 2 வாரத்தில் எஸ் ஆர் நோ சொல்லணும். சரி, என்ன சொல்ல போற? எஸ் ஆ நோவா?
3: நோ சொல்லுவேனா? எஸ் தான். வணக்கம் கண்ணன் சார், ரொம்ப பிஸியா? பிஸினா நான் நாளைக்கு வரேன்.
4: ராஜன், நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன்.
3: என்ன மேட்ரா?
4: இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது. ஆபீஸ் ட்ராமாவோட நடிகை கேட்டானே.
3: இன்னும் யாரும் வரலையா?
4: வந்தாங்க, வசனத்தை சரியா பேச வரலையே. அரை மணி நேர டிராமாவுக்கு நடிகைக்கு 20,000 தர்றோம். பிரமாதமாக பேசி நடிக்க வேண்டாமா? அப்போதானே கலை நிகழ்ச்சிக்காக ஆஃபீஸ் பணத்தை நான் சரியாக செலவு பண்ணுறேன்னு பேர் கிடைக்கும். இல்லைன்னா அடுத்த வருஷம் டிராமா பேரை எடுத்தா குருமா தான்.
3: ஸோ நான் இப்போ ஒரு நல்ல வசனம் பேசுகிற நடிகையாக கொண்டு வந்தா அவங்களுக்கு 20,000 ரூபா தருவீங்க, கரெக்டா?
4: என்ன புதுசாக கேட்குறீங்க? இதுதானே அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி யாராவது இருந்தால் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னைக்குள்ள நடிகை கிடைச்சாகணும்.
3: கிடைச்சாச்சு, இப்பவே இங்கேயே.
4: எங்க எங்க?
3: முதல்ல ரிசப்ஷனுக்கு போனை போட்டு அங்க செல்வின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களை வர சொல்லுங்க.
4: ஆ, தோ ஃபோன் பண்றேன். ஹலோ, ரிசப்ஷனா? அங்க செல்வின்னு ஒரு லேடி வந்திருப்பாங்க, அவங்கள என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஆமா ராஜன், செல்வியோட வர வேண்டியதுதானே.
3: வந்திருந்தா இன்னும் நடிகை உங்களுக்கு கிடைக்கலன்னு இன்னும் நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. மாமா செல்வி, இவர் தான் மிஸ்டர் கண்ணன். இந்த நாடகத்தோட கதை, வசனம், இயக்கம் எல்லாம் இவர் தான்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் செல்வி. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இது இந்த நாடகத்துல வர முக்கியமான வசனம். இத தெளிவான வசன உச்சரிப்போட ஏத்த இறக்கமா கரெக்டா படிச்சு காட்டுங்க. இந்தாங்க, புடிங்க.
5: படிக்கட்டுமா சார்?
4: படிங்க.
5: அப்போ எனக்கு 10 வயசு. அம்மாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். அம்மா அது ரொம்ப ரேர் பிளட், ஒரு மணி நேரத்தில் கிடைக்கலன்னா அம்மா இல்லை, அப்பா அங்கே இங்கேன்னு அலையிறாரு, கிடைக்கல. இன்னும் 10 நிமிஷம் அப்போ நர்ஸ் ஓடி வந்து ஒரு தகவல் சொன்னாங்க, இங்கே அட்மிட் ஆகியிருக்கிற பெரிய பணக்காரர் ஒருத்தர் மனைவிக்கு கூட இதே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான், அவங்களுக்கு தேவை 2 யூனிட் தான். அவருக்கு இருக்கிற செல்வாக்கால் இப்போ அவர்கிட்ட 10 யூனிட் இருக்குது, அவர்கிட்ட போய் கேளுங்க உடனே. அப்பா என் கையை பிடிச்சிட்டு அந்த பணக்கார காலில் விழுந்து கெஞ்சுறாரு, நான் அங்கிள் அங்கிள்னு அழறேன். ஆனால் அந்த பணக்கார் கண்டுக்கவே இல்லை. அப்போ நர்ஸ் மெதுவாக வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க, சார் பிளட் எல்லாம் வேண்டாம், அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு.
1: சூப்பர்
4: செல்வி, போதுமா, ரொம்ப பிரமாதம். இந்தாங்க இந்த அட்வான்ஸை வாங்கிக்கோங்க, 10,000 ரூபாய். அடுத்த வாரம் நாடகம் தயாராகிடுங்க. ராஜன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ஒரு நல்ல நடிகையை அறிமுகப்படுத்திட்டீங்க. என்ன தினேஷ், பொண்ணு வீட்டிலேருந்து ஏதாவது நியூஸ் உண்டா?
3: நியூஸு அங்கே இல்லை, இங்கே ஆஃபீஸில் ஒரு சூப்பர் நியூஸு. இப்போ இருக்கிற சீனியர் மேனேஜருக்கு பதிலாக வீரபத்ரன்னு ஒருத்தரை வராரு அடுத்த வாரம்.
4: வீரபத்ரனா, பேரே அதிருது இல்லை. சரி, இப்போ யார் வந்தா உன்னை என்ன பண்ண முடியும்?
3: ஒன்றும் பண்ண முடியாது தான், ஆனால் வீரபத்ரனை ஒரு இடத்த போஸ்டிங்கில் போடுறாங்கன்னா ஆஃபீஸே தலைகீழாக மாறின மாதிரி தான்.
4: ஓஹோ, ஆஃபீஸ் கேலண்டர், வால் கிளாக் எல்லாத்தையும் தலைகீழாக திருப்பி வச்சுருவாரா?
3: ஜோக் கிடைக்காத. அந்த வீரபத்ரன் இங்கே இருக்க போகிறது 3 மாதம் தானா?
4: 3 மாதம் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும்.
3: ஆனா அந்த வீரபத்ரன் எஃபெக்ட் அப்படியே இருக்கும், 4 மடங்கு மிலிட்டரி டிசிப்ளின்.
4: தினேஷ், நீ சொல்றத பார்த்தா அந்த வீரபத்ரன் ஒரு மாதிரி ஆள் மாதிரி தெரியுது.
3: இப்பதானே வந்திருக்காரு, இன்னும் 3 மாசம் இருக்க போறாரு, என்னென்ன நடக்க போகுதோ.
6: என்ன வரதன், நான் வரப்ப எதிரில யாரோ திட்டிக்கிட்டே கோமா பேசிட்டு போனாரு, யார் அவரு?
4: பக்கத்து வீட்டுல யாராவது இருக்கும்.
6: சும்மா கதை விடாத, அந்த ஆள் உன் வீட்டுல இருந்து தான் வந்தான், நான் பார்த்தன. செல்வி, உன் அப்பா ஏதோ பொய் சொல்றாரு, நீ சொல்லுமா யார் அது?
5: அதான் அங்கிள், அப்பா 20,000 கடன் வாங்கினாரே அவரே தான்.
6: சொல்ல வேண்டியதானே, அடுத்த வாரம் பணம் வரும் கொடுத்துறேன்னு
5: அப்பா சொன்னாரு, ஆனா அதை காதலியே வாங்காம சத்தம் போட்டுட்டு போறாரு.
6: அட்வான்ஸ் கொடுத்தாங்களே 10,000 ரூபாய், அதை கொடுத்துருக்கலாம்ல?
5: அது வேண்டாம் அங்கிள், ஒரேடியா மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம்.
6: சரி விடு. சரி, நாடக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா?
4: இன்னைக்கு நாடகம்னா கூட செல்வி ரெடி, ராத்திரி பகலா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறா, கண்ணாடி முன்னால் நின்று நடிச்சு நடிச்சு பாத்துக்கிறா, என்னமோ நல்லா வரணும் அவ்வளவுதான்.
6: செல்வி நீ கவலைப்படாதம்மா, ஓஹோன்னு வருவ. ரேவதி சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இந்த ஆபீஸ் நாடகத்தினால வருதா இல்லையா பாரு.
5: இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள்.
6: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டுமா, இன்னைக்கு சாயங்காலம் நாடக ரிஹர்சல் இருக்கு, மறந்துடாத.
5: மறப்பேனா? நேரா நான் அங்கேயே வந்துடுறேன்.
6: ஓகேம்மா, வந்துடு.
4: குட் மார்னிங் சார், என் பேர் கண்ணன்.
6: ஆஹா, நீங்க தான் ஆபீஸ் கல்ச்சரல் அசோசியேஷன் செக்ரட்டரியா?
4: ஆமாம் சார், 10 வருஷமா செக்ரட்டரியா இருக்கேன். காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ரிசப்ஷன் ஷோ கேஸ்ல பாருங்க, டிராஃபிக் கப்ஸ்
6: எல்லாம். டிராஃபியா கப்ஸா? மொத்தத்துல ஆபீஸ் வேலை பார்க்காம 10 வருஷமா டிராமா வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க.
4: அப்படி இல்ல சார்.
6: என்ன அப்படி இல்ல? அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்ட்ல கம்பெனி டெவலப்மெண்ட் பார்க்காம டிராமா காம்படிஷன்ல ஜெயிக்கிறது பெருசா போச்சா உங்களுக்கு?
4: சார் சார் சார், அப்படி இல்ல சார்.
6: என்ன அப்படி இல்ல? அப்படிதான் இனிமே டிராமாங்கிற பேச்சு இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது.
4: ஓகே சார், அடுத்த வருஷத்துல இருந்து நிறுத்திக்கிறேன் சார்.
6: அடுத்த வருஷம் என்ன அடுத்த வருஷம்? இப்பவே இந்த வருஷமே ஸ்டாப் பண்ணுங்க
4: சார். சார் சார் ப்ளீஸ், இந்த ஒரே 1 வருஷம் மட்டும் அலோவ் பண்ணுங்க சார். நாடகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் சார், அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடும் சார்.
6: ஓஹோ, இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறது கஷ்டம், அங்க டிராமால நடிக்கிறது சந்தோஷமா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிடுங்க, ஒரு டிராமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க.
4: சார் சார் சார் இல்ல சார்,
6: டோன்ட் வேஸ்ட் மை டைம், நீங்க போயிட்டு தினேஷ் அனுப்புங்க.
7: குட் மார்னிங் சார்.
6: வெரி குட் மார்னிங் தினேஷ், உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், எக்ஸலன்ட்.
7: ரொம்ப தேங்க்யூ சார்.
6: உங்களை மாதிரி இங்க ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்தா நம்ம கம்பெனி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயோ போயிடும்.
7: தேங்க்யூ சார்.
6: உங்க திறமைய
3: நீங்க இந்த சென்னை பிரான்ச்ல மட்டும் காட்டினா போறாரு, மற்ற பிரான்ச்லயும்

0: சென்னைக்கு சமமா அந்த பிரான்சஸும் வளரணும் இல்லையா? அதனால ஏன் பதறீங்க? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சம்பளத்தோட ஹரியானா பிரான்ச்சுக்கு உங்களை மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன்
1: சார். சார், எனக்கு ஹரியானாலாம் வேணாம் சார், சென்னையே போதும் சார். சார் ப்ளீஸ் சார், சார் சார்,
0: அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல இந்த ஆபீஸ்.
1: சார் இருக்கலாம் சார், ஆனா எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் சார். ப்ளீஸ்,
0: பெரிய கமிட்மெண்ட் எனக்கு இல்லாததான். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, நீங்க ஹரியானா போறீங்க, கம்பெனிய டாப்புக்கு கொண்டு வரீங்க. ஓகே, என்ன பேசாம நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க.
1: ஓகே சார்.
0: இன்னும் சத்தமா சொல்லுங்க.
1: ஓகே சார்.
0: அது வணக்கம் கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதான் நானும் செல்வியும் நேரா ஆபீஸ்க்கே வந்துட்டோம்.
2: நாடகம் வசனம் முழுக்கும் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார்.
0: தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட செல்வி அப்படியே சொல்லுவா, வசனம் மட்டும் இல்ல நடிச்சே காட்டுவா சார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த கேரக்டர், ஏழ்மையான குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணு கட்டுற புடவை வறுமையை காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால செல்வி அதை காட்டு.
2: இதான் சார் அந்த புடவை. எப்படி சார், அந்த கேரக்டருக்கு இது சரியா இருக்குமா?
0: இந்த பழைய புடவைக்கு செல்வி கட கடையா அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருக்கா. சும்மா கையில வாங்கி பாருங்க சார். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த புடவை சரியில்லைன்னா நோ ப்ராப்ளம், வேற புடவை மாத்தி தருவாங்க.
3: அவங்க மாத்தி தருவாங்க சார், ஆனா நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன்.
0: கண்ணன் சார் என்ன சொல்றீங்க?
3: சாரி, டிராமா நடக்காது, கேன்சல் ஆயிடுச்சு.
0: ஏன் சார்?
3: புதுசா வந்த ஆபீசர் நாடகம் நடத்த கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் சார்.
0: அடடா, நாடகம் நடத்தக்கூடாதா? அப்புறம் ஏன் சார் செல்வியை இங்கே வர சொன்னீங்க? நாடகத்தில் வர வசனத்தை வேற கொடுத்து அதை படிக்க சொல்லி பிரமாதம் அப்படி இப்படின்னு உசுப்பேத்துனீங்களே சார்.
3: ரொம்ப சாரி சார்.
0: சாரி சொல்லிட்டா சரியா போயிடுமா
3: சார்? இந்த புது ஆபீசர் வருவார் இப்படி சொல்லுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல சார்.
2: அங்கிள், இனிமே இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். வாங்கின அந்த அட்வான்ஸ் 10,000 அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம்.
0: செல்வி, அந்த அட்வான்ஸ் 10,000 நாம ஏன் திருப்பி தரணும்? நீ இதுக்காக ராத்திரி பகல வசனத்தை படிச்சிருக்க, நடிப்ப பிராக்டிஸ் பண்ணிருக்க, அந்த கேரக்டருக்கு ஏத்த புடவைய கட கடையா ஏறி உன் பணத்தை போட்டு வாங்கியிருக்க, கஷ்டப்பட்டு இருக்க.
2: அங்கிள், நான் இதை கஷ்டமா நினைக்கல, எனக்குள்ள இருந்த ஆர்வம், இதை நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன்.
0: என்ன பொண்ணுமா நீ, இப்படி அப்பாவியா இருக்கியம்மா. சரி, உன் இஷ்டம். மிஸ்டர் கண்ணன், அட்வான்ஸ் பணத்தை நாங்க இங்க வந்து தரமாட்டோம்.
2: அங்கிள்,
0: செல்வி நீ பேசாம இரு, இந்தாங்க இது அட்ரஸ், இங்க வந்து ஆள் அனுப்பி நீங்களே வாங்கிக்கோங்க.
4: தினேஷ், பொண்ணு வீட்டுல கொடுத்த அந்த டைம் எப்ப முடியுது?
5: நாளைக்கு முடியுது, ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல.
4: என்ன தினேஷ் திடீர்னு இப்ப இந்த மாதிரி சொல்ற?
5: ஆமா சுந்தர், அநேகமா நான் தோத்துருவேன். எந்த கார்த்திகை நினைச்சு சவால் விட்டேனோ அது வெறும் வாய்ஸ் அவடால் தான்.
4: இந்த பார், ஆஃபீஸில் என்னமோ நடந்திருக்கு, அது என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு.
5: அதான் சொன்னேனே, ஆஃபீஸில் புதுசாக வந்த வீரபத்ரன் எல்லாத்தையும் தலைகளாக மாற்றிக்கிட்டு இருக்காருன்னு. என்ன, ஹரியானாக்கு மாற்ற முடிவு பண்ணிட்டார்.
4: ஹரியானாவா? நீ சென்னையை விட்டு போனா நீ பார்த்த அந்த பெரிய இடமும் ஒன்று விட்டு போயிடுமே.
5: நிச்சயமாக போயிடும். அதான் என் கூட வேலை பார்க்குற கண்ணை ஒரு பிளானோட இப்போ இங்கே வரேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு 30,000 ஆகும்னு என்கிட்ட பணமும் வாங்கியிருக்கான்.
4: பணம் ஓகே, என்ன பிளானா?
5: தெரியலையே, கண்ணா வந்தாதான் தெரியும். இரு, காலிங் பெல் சத்தம் கேக்குது. ஆ, அநேகமா கண்ணன் தான். வா கண்ணா, இவர் தான் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
3: ஹலோ சார். தினேஷ், கொஞ்சம் இப்படி வரையா, பர்சனலாக பேசணும்.
5: கண்ணன், எதுவாக இருந்தாலும் சுந்தரம் எதிரிலேயே பேசலாம், என் ஃப்ரெண்டு தான் அவர்.
3: அதாவது தினேஷ், வீரபத்ரன் மனம் மாறி உன்னை சென்னையிலே இருக்கிற மாதிரி செய்ய எனக்கு ஒரே ஒரு வழி தான் தோணுது.
5: முதல்ல அந்த வீரபத்ரன் மனம் மாறுவாரா?
3: ஏன் மாறமாட்டார்? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கு.
5: இதுக்கு என்ன வழி அதை சொல்லு.
3: சொல்கிறேன், அதுக்கு முன்ன உன்னை தயாரிக்கணும்.
5: தயாரிக்கணுமா? என்ன நாடகமா தயாரிக்க போற?
3: கிட்டத்தட்ட நாடகமே தான், நீ நடிக்காமலேயே உன்னை வச்சு ஒரு நாடகம்.
5: கொஞ்சம் புரிய முடியாது சொல்றியா? அதான் வீரபத்ரன் ஆபீஸ்ல நாடகமே வேண்டாம்னு சொல்லிட்டாரே.
3: ஆமா, அந்த ஆபீஸ் நாடகத்துல நடிக்க வேண்டிய நடிகையை உனக்காக நடிக்க சொல்ல போறேன்.
5: எங்க நடிக்க சொல்ல போற?
3: அது சஸ்பென்ஸ். வீரபத்ரன்

0: உன்னை கூப்பிட்டு உங்ககிட்ட எதை கேட்டாலும் பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லு, போருமா?
1: என்னமோ இது ஏமாத்துற வேலை மாதிரி தெரியுத.
0: ஒரு ஏமாத்து வேலையும் இல்லை. வீரபத்ரன் அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா பிரான்ச்சில் இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னால் உன்னை ஹரியானாவுக்கு மாற்ற முடியாத மாதிரி பண்ணிடணும். வீரபத்ரன் ஆர்டரில் கையெழுத்து போட்டால் அவ்வளவுதான், மாற்றவே முடியாது.
1: இருந்தாலும்
0: தினேஷ், உனக்கு திவ்யா மகாலில் உன் ஃப்ரெண்டு கார்த்திக்கு கூட நாலு மடங்கு ஓஹோன்னு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா?
1: நடக்கணும், நடக்கணும். ஆனால் இப்படி நாடகம் போட்டு தான் நடக்கணுமா? சரி, முதல்ல அந்த நடிகை இதுக்கு சம்மதிப்பாங்களா?
0: இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்கே
2: அங்கிள் கண்ணன் சார் வந்திருக்காரு. இந்த அட்வான்ஸ் 10,000 இந்தாங்க, நீங்களே கொடுத்துருங்க.
3: இருங்க இருங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏ சார், நடிக்கிறவங்க என்ன உங்களுக்கு அவ்வளவு சீப்பா ஆயிட்டாங்களா? நீங்க கூப்பிட்டா நடிக்க வரணும், வேண்டான்னா பேசாம போயிடணுமா?
4: செல்வி, அப்பா ரொம்ப பாவம், யாருக்கிட்டயோ கடன் வாங்கி தொலைச்சிட்டான். அதை இன்னைக்கு தரதா வேற ப்ராமிஸ் பண்ணிட்டான். கடங்கான அன்னைக்கே சத்தம் போட்டு போனோம், தெரியும்ல
5: ராஜன். இதெல்லாம் எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு?
4: நம்ம கஷ்டத்தை சொல்றதுல தப்பே இல்லை
0: சார். செல்வி அப்பா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கார்?
4: 20,000 ரூபா. ஏன், நீங்க தர போறீங்களா?
0: 20,000 தானே, இந்தாங்க அந்த 20,000.
4: கண்ணன் சார், என்னது, நிஜமாவே தரீங்க?
0: செல்வி, என் நாடகத்தில் தான் நடிக்க முடியல, ஆனால் வேறு இடத்துல நடிக்க வைக்க போகிறேன். எங்கள் ஆஃபீஸில் நாடகம்னா 20,000 தான், இங்கே 30,000.
4: நீங்கள் 30,000 கொடுக்கறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு.
2: அப்பா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இப்போ உங்கள் கடன் பிரச்சனை தீரணும்.
3: சூப்பர் செல்வி. பிரச்சனை பிரச்சனைன்னு பயந்து ஓடி ஒளியாம இப்படித்தான் எதிர்த்து நிக்கணும், ஒரு கை பாத்துறணும்.
2: கண்ணன் சார், நான் ரெடி.
0: சோ தினேஷ், உனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு அந்த செல்வி உதவ போறாங்க. செல்விக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு நீங்க உதவ போறீங்க. தட்ஸ் ஆல்.
1: இருந்தாலும் நீ என்ன பண்ண போற?
0: அது சஸ்பென்ஸ்.
4: எஸ், கம் இன்.
2: வணக்கம் சார். என் பேரு?
4: உன் பேரெல்லாம் நான் கேட்கல, எதுக்கு வந்த?
2: நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி சார். நான் எங்க போனாலும் அன்பா ஆதரவா என்ன உட்கார வச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு தான் கேட்பாங்க. இப்ப நீங்க கேட்கல, அந்த மாதிரி தான் வரேன் சார்.
4: நில்ல, உன் பேர் என்ன?
2: செல்வி.
4: சரி சரி, உட்காரு. ஏன் சோஃபா முனையில உட்கார்ற? நல்லா வசதியா உட்காருமா, குடிக்க தண்ணி வேணுமா? ஏன் ஏமா, ஏன் ஆடற?
2: இது வரைக்கும் இவ்வளவு அன்பா என்கிட்ட யாருமே கேட்டதில்லை.
4: சரி சரி, கண்ணை தொடச்சுக்கோமா. இப்ப சொல்லு, நீ ஏன் இங்க வந்த, எதுக்கு வந்த?
2: உங்க ஆபீஸ்ல தினேஷ்.
4: ஆமா, தினேஷ். அதுக்கு என்ன?
2: நீங்க அவர் ஹரியானாவுக்கு மாத்த போறீங்களா?
4: ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த தினேஷ் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கானா?
2: இல்ல சார், நான் அவரை பார்க்கல. என்ன அவர் பார்க்கல, நானா தான் வந்தேன்.
4: இந்த பார்மா, நான் ரொம்ப கண்டிப்பானவன், என்கிட்ட எந்த சிபாரிசும் எடுபடாது. நான் ஒன்று முடி பண்ணா பண்ணதுதான், அதை யாராலும் மாற்ற முடியாது.
2: தெரியும் சார், இத்தனை வருஷமா ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருந்த நாடகத்தை நடத்தக்கூடாதுன்னு ஒரேடியா நிறுத்திட்டீங்களே.
4: உனக்கு எப்படி தெரியாது?
2: அந்த நாடகத்துல நடிச்சிருக்க வேண்டிய துரதிர்ஷ்டசாலியே நான் தான்.
4: இப்ப நீ தினேஷ்காக வந்தியா இல்ல நாடகத்துக்காக வந்தியா?
2: ரெண்டும் தான் சார்.
4: புரியலையே.
2: தினேஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாரு. படுத்த படுக்கையா இருக்கிற தினேஷ் அம்மாவுக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்ன பிடிக்கல. ஒரு வழியா தினேஷ் அவங்க அம்மாவை சம்மதிக்க வச்சாரு. சம்மதிக்க வச்ச ரெண்டே நாள்ல நீங்க அவர் ஹரியானா மாற்ற போறது தினேஷ் அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், நான் ராசி இல்லாதவ, என்னாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்னை திட்டுனாங்க.
4: இதுல உன் ராசி எங்க வந்துச்சு? சொல்ல போனா தினேஷ்க்கு நல்ல சம்பளம் கொடுத்து பெரிய ப்ரமோஷன் கொடுத்துதானே அனுப்புறோம்.
2: இல்ல சார், இது உங்க பார்வை. ஆனா அந்த அம்மா பார்வையில் பாருங்க, படுத்த படுக்கையா கிடக்குற அந்த அம்மா தான் பெத்த மகன் கடைசி காலத்துல தன் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு?
4: சரி, உன் பேர் என்ன சொன்ன? செல்வி தானே? செல்வி, உன்னை அந்த அம்மா ராசி இல்லாதவன் திட்டினா கூட அந்த அம்மாவுக்காக நீ விட்டு கொடுக்காம ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. எதுக்குமே கலங்காத என்னையே நீ கலங்க வச்சிட்டமா. ஆமா, இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட?
2: நாடகத்துலதான்.
4: என்னது, நாடகத்துல இருந்தா?
2: ஆமா சார், நாடகத்துல.

0: நாங்க பேசுறது வெறும் வசனம் மட்டும் இல்ல, சில சமயம் அதுவே எங்களுக்கு வாழ்க்கையில உதவும்.
1: எங்க ஆபீஸ் நாடகத்துல நீ நடிக்கிறதா இருந்ததா?
0: ஆமா சார், அங்கேயும் என் துரதிருஷ்டம், நாடகம் நடத்த கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, தினேஷ் அரியானா போக சொல்லிட்டீங்க. இவ்வளவு எதுக்கு சார்? இப்ப நான் கட்டி இருக்கிற இந்த புடவை
1: ரொம்ப சுமாரா இருக்கு.
0: இது ஆபீஸ் நாடகத்துக்காக தேடி அலைஞ்சு வாங்கினது. நான் வரேன் சார்.
1: நில்லு செல்வி, ஆபீஸ் விஷயம் பேச தினேஷையும் கண்ணனையும் இங்க வர சொல்லியிருக்கேன், அவங்கள பார்த்துட்டு நீ அப்புறமா போலாம். வாங்க தினேஷ். கண்ணன், ஆமா உங்களோட வந்திருக்கிறாரு, இவர் யாரு?
2: சார், இவர் பேர் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
1: தினேஷ், மனசை விட்டு சொல்றேன்பா, செல்விய நீ மனைவியை அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எந்த கல்லையும் கரைக்கிற திறமை செல்வி கிட்ட இருக்கு, என் மனசையே அப்படியே மாத்திட்டாங்க. தினேஷ், நீங்க சென்னையிலே இருங்க, ஹரியானா வேண்டவே வேண்டாம்.
2: தேங்க்யூ சார்.
1: அத இந்த செல்வி கிட்ட சொல்லுங்க. கண்ணன்
3: சார்,
1: நீங்களும் ஆபீஸ்ல நாடகத்தை நடத்துங்க.
3: சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: இதுக்கும் காரணம் செல்விதான். அப்புறம் தினேஷ், இந்தாங்க இந்த மோதிரத்தை நீங்க வச்சுக்கோங்க.
2: சார், எதுக்கு சார் இந்த தங்க மோதிரம்?
1: நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா போறேன், அங்க ஒருத்தருக்கு பிரசன்ட் பண்ண இந்த தங்க மோதிரத்தை வாங்கினேன். உங்க கல்யாணத்தப்ப வர முடியுமான்னு தெரியல, அதனாலதான் இப்ப இந்த தங்க மோதிரத்தை ஏன் முன்னால நீங்களே செல்விக்கு போட்டு விடுங்க. தினேஷ், ஏன் தயங்குறீங்க? செல்வி, நீ எதுக்குமா தயங்குற? விரல நீட்டு. அப்படிதான், வெரி குட், வெரி குட். வாழ்க வளமுடன். எல்லாரும் கை தட்டுங்க. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருங்க, உங்க எல்லாருக்கும் என் கையாலேயே காஃபி போட்டுட்டு கொண்டு வரேன்.
3: என்ன இது, இங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் என்னன்னோ நடக்குது. வீரபத்ரன் சார் வேற உள்ள காஃபி போட போயிட்டாரு.
4: தினேஷ், இப்ப என்ன பண்ண போற?
3: செல்வி, செல்வி, இப்ப ஏன் அந்த மோதிரத்தை கேட்டுற? எதுக்குமா கேட்டுற?
0: இத தினேஷ் விருப்பப்பட்டு போடலப்பா.
2: யார் சொன்னது? செல்வி, உங்களை எப்போ இந்த எளிமையான புடவையில பார்த்தேனோ அப்பவே உங்களை நான் விரும்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் வேண்டாம்னா வேண்டாம்.
0: இல்ல தினேஷ், நீங்க எனக்கு வேணும்.
4: தினேஷ், அப்போ இந்த திவ்யா மகால்
2: எதுவுமே தேவையில்லை, செல்வியே போதும்.

0: இதுவரை அலையும் ஆசைகள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அகஸ்டோ. நடித்தவர்கள் தினேஷாக பி ராமன், சுந்தரமாக எஸ் எஸ் சுந்தரராஜன், ராஜனாக வி சசிகுமார், செல்வியாக எஸ் ஜெயந்தி, ரேவதியாக ஆர் கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி டி சுஜின்குமார், அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:06. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் வழங்கவுள்ள நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க, சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம். வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் சைரோபியம் மற்றும் அசோஸ் பயிரெல்லாம் பயன்பாடுகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். நம் எதிர்காலத்திற்கான காலநிலை மாற்றத் தேர்வுகள் இயற்கையால் ஊக்கமளிக்கப்பட்டவை. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்கு வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. கர்ப்பகாலத்தில் 2-3 மாதங்களில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை. வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள், சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இந்திய இராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமைய நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 9:00

0: இசை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை, சாலவாகம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில், சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேர்விருப்பம், 11:02 இலக்கியம் பேசுவோம். பொருநாராற்று படையில் பன்முகத்திறம் பங்கேற்பவர் முனைவர் சா கண்ணதாசன் அவர்கள் உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன், சென்னை அஞ்சல் 12:00 பலே பாண்டியன் நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு, அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை பழனிசா சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் +2 பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தில் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர்ஜி ஆஷா. 2:15 என்றும் இணைவை 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, 3:10 வாராந்திர பராமரிப்பு காரணமாக 1615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5:00 பொன்மாலை பொழுது ஆசை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி. 6:00 திர இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திர இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குருமாம்பே பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணியாற்றி ஓய்வு பெற்ற மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் திரு வி திருமூலன் அவர்களுடன் ஆன நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மொழி, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு கருப்பொருள்கள் குறித்து ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Kiran Jha. Prime Minister Narendra Modi today held talks with acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi. The two leaders reviewed the full spectrum of bilateral relations and explored new avenues of cooperation in energy, trade, investment, healthcare and automobiles, among others. In a social media post, Mr. Modi said they had extensive discussions on expanding cooperation in energy, critical minerals, technology, agriculture, health and people-to-people ties. He said that as a valued partner in Latin America, India's close cooperation with Venezuela holds immense importance for the global South. He said both nations will continue to work together for the mutual benefit of the people of the two countries. Addressing media after the talks, Secretary East Rudrendra Tandon said Venezuela possesses one of the largest oil reserves in the world. He said today's discussions between the two sides focused on forging an energy partnership between the two countries, as Venezuelan energy sector is undergoing a fundamental transformation. Union Home Minister Amit Shah today said that Narendra Modi government ended the era of violence in the northeast and transformed the region from the hotspot of disputes to that of opportunities. After attending the 73rd plenary session of the Northeastern Council, NEC, Mr. Shah, in a social media post, said, "Today, NEC is serving as an institution for strategic planning for the development of region while fulfilling people's aspirations and promoting culture." In the and

27 28 29 30 31 32 33. மேம் இப்போ கேட்குதா மேம்? ஓகே மேம்.